வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெட்ஸிலும் ரெயின்போ 103 MHz பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் முதல் நாள், பராப்பவ ஆண்டு ஆடி மாதம் முதல் நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 17 தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனியதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும். நேரம் 5:57.

0: இனி கேட்கலாம் 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயுதாடை ஏற்றுமதியை 2030 9,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மைபாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 நாள் கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 1,11,21,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடங்களை அதிகரிக்கவும் அரசு மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் அவற்றை ஏற்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் காலை தென்றல் நிகழ்ச்சி தொகுப்பில். நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் என்பது அதிகாரம் அன்புடைமை. குரல் அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. விளக்கம் அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும். அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும். குரல் அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. விளக்கம் அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும். அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும். கேட்டது குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் என்பது அதிகாரம் அன்புடைமை.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர்.

முகமது பாலன்புரி, ஏடியஸ் ஹலி அயூப் சுன்சாரா, ஷஃபியா ரைஸ் முக்தி அண்ட் முகமது ஹசன் கார்தியா. தி வர் அப்ரிஹெண்டட் ஃப்ரம் கடியால் வில்லேஜ் இன் சித்தப்பூர் தாலுகா. In men's cricket, host England defeated India by 4 wickets in the second ODI of 3-match series at Sophia Gardens in Cardiff last night to level the series 1-1. After being invited to bat first, Shubham Gill, led men in blue, got bundled out for just 233 runs in 44 overs. Both the teams will now face each other in the series decided on Sunday at the iconic Lord's Cricket Ground. And that is the end of this news bulletin.

நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் பாடல் அப்துல் ரசாக் பாடியது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்ருக்கோம் காலை தென்றல் நிகழ்ச்சியில். கேட்கவிருக்கும் பாடல் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ பாடியது.

நேர்களை நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு நாம என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்கவிருக்கிறோம் அதை பத்தின அறிவிப்பு. காலையில 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 10:30 கவிதையும் கானமும். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் இவரை சந்திப்போம், கவிஞர் எழுத்தாளர் வானதி சந்திரசேகன் அவர்களுடன் நேர்முகம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் வேளாண்மையில் பயோ என்சைம்களின் பயன்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கள்ளக்குறிச்சி மாவட்ட தோட்டக்கலை அலுவலர் சோபனா ராஜசேகர் அவர்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் நூலக அறிவியல் படிப்பு குறித்தும் வாசிப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்தும் விளக்கமளிக்கிறார் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள். 6:00 பூச்செண்டு நிகழ்ச்சியில் பக்தி இசையோடு தளம் வளம் வழங்குகிறார் சௌமியா. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 போட்டிகள் பற்றிய தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல். 7:32 இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் திருச்சி தேசிய

0: வாழை ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் பயிர் உற்பத்தி மற்றும் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் முனைவர் சி. கற்பகம் அவர்கள். இரவு 9:15 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருகு இன்றைய நட்சத்திரம் நடிகை சாவித்ரி. நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல ஒலிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.
1: எஃப்எம் 103.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் மழை அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர் பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதனால் நெல் நடவினை தொடரலாம். லேசான மழையை பயன்படுத்தி ஆகஸ்ட் மாதத்தில் நெற்பயிர் செய்யவிருக்கும் இடத்தில் பசுந்தாள் உரப்பயிர்களான சணப்பு மற்றும் தக்கை பூண்டை விதைத்து 45 நாட்கள் கழித்து மடக்கி விட வேண்டும். மண் ஈரப்பதத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசிப்பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் 1 சதுர அடியில் 33 செடிகள் இருக்குமாறு பாடுவாசி விதைப்பு செய்ய வேண்டும். வாழை பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மஞ்சள் சாகுபடியாளர்களே, இதுவரை மஞ்சள் நடவு செய்யாத விவசாயிகள் கிழங்கை உயிர் பூஞ்சான கொல்லிகள் அல்லது வேதியியல் மருந்துகளை பயன்படுத்தி நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். உயிர் பூஞ்சான கொல்லியான பேசில்லஸ் சப்டிலிஸ் 2.5 கிலோ என்ற விதத்தில் 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர் பகுதியில் இட வேண்டும். ரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன்டாசிம் 1 கிராம் மற்றும் பாசலோன் 2 mm கலந்த நீரில் நனைத்து நடவு செய்வதன் மூலம் செதில் பூச்சி மற்றும் கிழங்கு அழுகல் நோயை தவிர்க்கலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வேகத்தில் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். தக்காளி பயிர் செய்ய இதுவே நல்ல தருணமாகும். ஆகவே நிலவும் வானிலையை பயன்படுத்தி நிலம் தயார் செய்ய வேண்டும். தக்காளி விதைகளை 4 கிராம் ட்ரைகோடர்மா விருடி மற்றும் அரிசி கஞ்சியுடன் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கால்நடைகள் வைத்திருப்போரின் கவனத்திற்கு, நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதனை தவிர்க்க, பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவ வேண்டும். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு மத்திய அரசின் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகத்தின் நிதி உதவியுடன் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூர் ஆதித்யா உட்கட்டமைப்பு மற்றும் பயிற்சி நிறுவனம் இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலமாக எண்ணிம வேளாண் விரிவாக்க மேம்பாட்டாளர், டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன்

ப்ரொமோட்டர், மலரியல் வித்தகர்கள் ஃப்ளோரிகல்ச்சரிஸ்ட் மற்றும் அங்கக சாகுபடியாளர்கள் ஆர்கானிக் குரோயர்ஸ் ஆகிய பணி பிரிவுகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு மற்றும் இணைப்பு கல்லூரிகளில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சி சான்றிதழ் வகுப்புகளில் சேர்ந்து பயிலுவோருக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். பயிற்சி காலம் 75 முதல் 105 நாட்கள் வரை நடைபெறும். பயிற்சி நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை. நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் முதல் அதிகபட்சம் 8 மணி நேரம் வரை நடைபெறும். பயிற்சியாளர்கள் தங்கள் இல்லத்திலிருந்து அருகிலுள்ள பயிற்சி மையத்திற்கு வந்து சென்று பங்கு கொள்ளலாம். உணவு உறைவிட வசதி இல்லை. வயது வரம்பு 14 முதல் 45 வரை. மகளிருக்கு 33 விழுக்காடு முன்னுரிமை வழங்கப்படும். பொருளாதார அடிப்படையில் நலிந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பொதுமக்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும். பயிற்சி வகுப்புகள் ஜூலை 3வது அல்லது 4வது வாரம் முதல் துவங்கும். விருப்பமுள்ளவர்கள் மேலும் விவரங்கள் மற்றும் விண்ணப்பத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9443572956 மற்றும் 9790131347444. இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்தும் விவரங்கள் பெறலாம். சிறுபான்மையினர் சமூகத்தினர் மற்றும் முன்னுரிமை பொது பிரிவினர் நலனுக்கான இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாமல் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்காச்சோளத்தின் முன் விதைப்பிற்கான விலை முன்னறிவிப்பு. நம் நாட்டில் மக்காச்சோளத்தின் தேவையானது ஊட்டச்சத்து மற்றும் வர்த்தக ரீதியின் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகின்றது. மேலும் கால்நடை மற்றும் கோழி தீவனங்கள், தொழிலக பயன்பாடு, எத்தனால் பயன்பாடு, உயிர் நெகிழி உபயோகம் போன்ற காரணிகளால் முக்கிய வர்த்தக பயிராக மக்காச்சோளம் விளங்குகிறது. இந்திய அரசாங்கத்தின் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகத்தின் 3வது மதிப்பீட்டின்படி 2025 மற்றும் 2026 ஆண்டில் மக்காச்சோளம் 10.74 மில்லியன் ஹெக்டேரில் பயிரிடப்பட்டு 55.10 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பானது இயல்பை விட தாழ்ந்த தென்மேற்கு பருவமழை பொழிவு மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்படும் மாநிலங்களான கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தில் நிலவும் என்பதால் இது பரப்பு மற்றும் உற்பத்தியை மட்டுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலநிலை காரணிகள் மற்றும் சென்ற ஆண்டின் அதிக மக்காச்சோள உற்பத்தியினை மேற்கு ஆசிய நெருக்கடி மற்றும் எரிபொருள் விலை உயர்வினால் பாதிக்கப்பட்டுள்ள உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி வர்த்தகங்களால் நடுநிலைப்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 2025 மற்றும் 2026 சுமார் 0.54 மில்லியன் ஹெக்டேரில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு 3.3 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இது நம் மாநிலத்தின் தேவையில் சுமார் 50% மட்டுமே எஞ்சிய தேவைக்கு பிற மாநிலங்களின் இறக்குமதியையே தமிழகம் நம்பியுள்ளது. சேலம், நாமக்கல், திண்டுக்கல், பெரம்பலூர், அரியலூர், திருப்பூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை நுண்ணறிவு மையம் உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை சந்தையில் கடந்த 15 ஆண்டுகளாக நிலவிய மக்காச்சோள விலைகளை ஆய்வு செய்து சந்தை ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அறுவடை காலத்தில் நல்ல தரமான மக்காச்சோளத்தின் பண்ணை விலை ஒரு குவிண்டாலுக்கு 2200 ரூபாய் முதல் 2400 ரூபாய் வரை நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தகுந்த விதைப்பு முடிவுகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம் உள்நாடு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையத்தினை தொடர்பு கொள்ளலாம். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: அங்கக வேளாண்மையில் நாங்கள் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பனானா சக்தி, நுண்ணூட்டச்சத்துக்களினுடைய கலவை. அது வந்து பியூர்லி ஆர்கானிக் ஃபார்மிங், அங்கக வேளாண்மை.
1: இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் அதன் பயிர் உற்பத்தி மற்றும் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்துறையின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் சி. கற்பகம் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.
2: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள இந்த ரயில் நிலையங்களை பஞ்சாபின் ஜலந்தரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். தமிழகத்தின் சென்னை பூங்கா, சின்னசேலம் மற்றும் குன்னூர் ரயில் நிலையங்கள் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படுகிறது. புறநகர் மின்சார ரயில்களுக்கான முக்கிய நிலையமாக உள்ள பூங்கா ரயில் நிலையம் 14 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள் மற்றும் காத்திருப்பு பகுதிகள் மேம்படுத்தப்பட்டு மின்தூக்கி வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ரயில் நிலையம் 15 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 15.14 கோடி மதிப்பீட்டில் சின்னசேலம் ரயில் நிலையம் முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. சேலம் ரயில்வே கோட்டத்தின் கீழ் வரும் இந்த நிலையம் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் முக்கிய போக்குவரத்து மையமாக மாற்றப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட இந்த ரயில் நிலையத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்த ரயில் நிலையத்தில் மேம்படுத்தப்பட்ட வசதிகள், ரயில் நிலையத்தில் பயணிகள் நிழற்குடை, மேம்பாலம், மேம்படுத்தப்பட்ட நடைமேடை, மின் தூக்கிகள், பயணிகள் இருக்கை, மின் விளக்குகள், மின் விசிறிகள், பயணிகள் காத்திருப்போர் அறை, மாற்றுத்திறனாளிகள் அறை, நவீன கழிப்பறை, நுழைவாயில், முகப்பு, தரைத்தளம், டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வாகன நிறுத்தமிடம், சுற்றுச்சுவர் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகள் செய்து முடிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முரியசன்.
4: குன்னூர் ரயில் நிலையம் 12.18 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
6: குன்னூர் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகம், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்போர் அறை மற்றும் ஓய்வு அறை, நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வாழும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் ஓவியங்கள், எல்இடி மின்னொளி அலங்காரங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்கின்றனர். பாரத பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் மாலை 3:45 துவங்க உள்ள நிலையில் குன்னூரில் 2 முதல் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
4: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு, வரும் 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றார். ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை வீடு வீடாக சென்று விவரங்களை சேகரிக்கும் பணி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். இந்த பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
7: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 என்பது இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் வழியில்

0: நடத்தப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முக்கிய அங்கமாக சுய கணக்கெடுப்பு வசதி கூட அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு என்பது ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை உள்ள 30 கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக சுய கணக்கெடுப்பு வசதி ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரை உள்ள 15 சுய கணக்கெடுப்பு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சுய கணக்கெடுப்பு வசதி என்பது முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை கூட மக்கள் பெருவாரியாக பயன்படுத்தி தங்களை பற்றிய தகவல்களை தாமாக பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது.
1: இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் சுமார் 20 பேர் எழுதிய இந்த தேர்வில் சுமார் 11,21,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சென்னையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 430 கிலோமீட்டர் நீளத்தில் மழைநீர் வடிகால்கள் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். ஆவடி மற்றும் தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவைக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்வியை வரவேற்பதாக கூறியுள்ளார். இதில் முந்தைய திமுக அரசின் பிடிவாதத்தை தாவைக்க அரசு தொடரக்கூடாது என்றும் தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க மாநில அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதிதிராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்திருப்பதை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு நடைபெற வேண்டிய சீருடை பணியாளர்களுக்கான தேர்வு ஓராண்டு தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வயது வரம்பில் தளர்வு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் ஈரோடு, கரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய சில இடங்களிலும் வடகடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். நியூசிலாந்தில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.3 பதிவானது. ஆர்எஸ்எஸ் அமைப்பின் 100 பணிகள் குறித்த நூலை புதுதில்லியில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய புவி அறிவியல் துறையின் புதிய செயலாளராக திரு ஸ்ரீனிவாசகுமார தும்மாலா நியமிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் உள்ள சிட்கோ தொழிற்பேட்டையில் 3 நடைபெறும் தொழில்துறை வணிக கண்காட்சி அரங்குகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு பார்வையிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன 116 மொபைல் போன்களை மீட்டு அவற்றை உரியவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வகுமார் வழங்கினார். திருவள்ளூரில் இ சேவை மையங்களின் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வில் சுமார் 2,800 தெரு விளக்குகள் எரியாமல் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றை ஒளிர

செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்தி. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் குகேஷ் அர்ஜுன் எரிகேசி ஆகியோர் தங்களது ஆட்டங்களை டிரா செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வட

0: அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:55:40. இனி கேட்கலாம் திரைப்பட பாடல் ஒன்று. தலைவாசல் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை இயற்றி இசையமைத்திருப்பவர் பாலபாரதி.

இதுவரை திரைப்பட பாடல் கேட்டோம். இனி தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 வணக்கம் கோயம்புத்தூர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, குட் மார்னிங் கோயம்புத்தூர். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேக் டு பேக் மூணு சூப்பரான பாடல்கள் நாம கேட்டோம். கேட்ட முதல் பாடல் மைக்கேல் மதன காமராஜன் படத்திலிருந்து இசை இளையராஜா மனோ கே எஸ் சித்ரா பாடியது, பாடலாசிரியர் வாலி. அடுத்த பாடல் இணைத்த கைகள் திரைப்படத்திலிருந்து கியான் வர்மா இசையில் கங்கை அமரன் பாடியது, பாடலாசிரியர் ஆபாவானன். இப்போ கேட்ட இந்த பாடல் மூன்று முடிச்சு திரைப்படத்திலிருந்து இசை எம் எஸ் விஸ்வநாதன், பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் இவரை சந்திப்போம். கவிஞர் எழுத்தாளர் வானதி சந்திரசேகரன் அவர்களுடன் நேர்முகம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30க்கு நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: இது பல வகை பயன்பாடு, கால்நடை தேவையில்லை, ரொம்ப வந்து எளிதா வந்து தயாரிக்கலாம், சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு,
1: வேளாண்மையில் பயோ என்சைம்களின் பயன்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கள்ளக்குறிச்சி மாவட்ட தோட்டக்கலை அலுவலர் சோபனா ராஜசேகர் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

0: நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு சாயந்தரம் 6:05 தலம் வளம் வழங்குகிறார் சௌமியா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: அங்கக வேளாண்மையில் நாங்கள் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பனானா சக்தி, நுண்ணூட்ட சத்துக்களினுடைய கலவை. அது வந்து பியூர்லி ஆர்கானிக் ஃபார்மிங், அங்கக வேளாண்மை.
1: இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் அதன் பயிர் உற்பத்தி மற்றும் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்துறையின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் சி. கற்பகம் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 9,00,000,000,000 ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இன்று காலை ஹரியானா செல்லும் அவர் அம்மாநிலத்தில் 17,700 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்படும் ரயில் ஹைட்ரஜன் மின்சாரமாக மாற்றி செயல்படக்கூடிய ரயிலாகும். உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் என்ஜின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 158 கிலோமீட்டர் நீல நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இது தவிர பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். ஹரியானாவில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மேம்பாட்டு வசதிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார். குருஷேத்ராவில் சீக்கிய அருங்காட்சியகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பின்னர் சண்டிகர் செல்லும் பிரதமர் அங்கு 4,700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சண்டிகரில் உள்ள மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நவீன தாய்சை பராமரிப்பு மையத்தை அவர் திறந்து வைக்கிறார். சண்டிகரில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு இணைப்பை அதிகரிக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் இன்று மாலை பஞ்சாபில் ஜலந்தர் செல்லும் பிரதமர் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 5,470 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். அமிர்தசர், வாரணாசி இடையிலான புதிய ரயில் சேவையை அவர் கொடியசைத்து அவர் தொடங்கி வைக்கிறார். தில்லி அமிர்தசர் கத்ரா 4-வழி விரைவு சாலையையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பஞ்சாப் மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது நாடு முழுவதும் 20 மாநிலங்களில் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களையும் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கவுள்ளார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 9,00,000,000 ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று 3-ம் நாள் நிகழ்வில் பங்கேற்று பேசிய அவர், ஜவுளித்துறையில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பாரத் டெக்ஸ் போன்ற நிகழ்வுகள் இந்தியாவின் வளமான ஜவுளித்திறனை உலக அளவில் கொண்டு செல்லும் என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களுடன் பாரம்பரிய முறைகளையும் ஜவுளித்துறையில் பயன்படுத்துவதன் மூலம் சர்வதேச சந்தைகளில் இந்திய தயாரிப்புகள் நிலையான வளர்ச்சியை எட்டும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஜவுளித்துறையை உலக அளவில் போட்டித்தன்மை மிக்கதாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் பொருளாதார விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜகாரி உடன் இணைந்து அந்நாட்டு தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு பியூஷ் கோயல் பங்கேற்றார். வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே வலுவான ஒத்துழைப்பு நிலவி வருவதாக கூறினார். ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். பசுமை எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு

0: அச்சம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளின் 2 நாள் கூட்டம் பெங்களூருவில் நேற்று தொடங்கியது. இதில் பேசிய திரு பிரகலாத் ஜோஷி, தர நிர்ணயத்தில் பல்வேறு நாடுகளின் மாறுபட்ட தேவைகளும் வளர்ச்சிக்கான முன்னுரிமைகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று கூறினார். இதில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருமித்த கருத்து தேவை என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தர நிர்ணய அமைப்பு சர்வதேச அளவிலான அறிவு பகிர்வுக்கு சிறப்பான பங்களிப்புகளை செய்து வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ஐசிஏஆர் 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். டாமனில் இருந்து புதுதில்லிக்கான விமான போக்குவரத்தை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த விமானம் டாமன் பகுதி மக்களுக்கு தில்லியுடன் இணைப்பை வலுப்படுத்தும் என்றார். இதன் மூலம் இப்பகுதியில் சுற்றுலா மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என்று கூறினார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் ஜவுளித்துறையில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாக மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று பேசிய அவர், இந்த மாநாட்டின் போது மாநிலத்தில் 1,600 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 15,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். தில்லியில் புதிய புத்தொழில் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் முன்னணி புத்தொழில் மையங்களில் ஒன்றாக தில்லியை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். தில்லியில் உள்ள கல்வி நிறுவனங்களில் வலுவான புத்தாக்க சூழலை உருவாக்க இந்த கொள்கை வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அல்ஜீரியாவில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 குழந்தைகள் உயிரிழந்தனர். 19 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இச்சம்பவம் வேதனை அளிப்பதாக அல்ஜீரியா அதிபர் திரு அப்தல் மஜித் தெரிவித்துள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல இடங்களில் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் தில்லியிலும் அடுத்த 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், ஆந்திரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்தாடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 9 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறை

கொள்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் கேட்டுட்ருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சென்னை மெத் சென்டர்லேருந்து வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி வானிலை நிலவரம் கோயம்புத்தூர் இன்னைக்கு குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். நீலகிரியில் குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 19 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் திருப்பூரில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும் ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சேலம் மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சென்னை மெட்சனிலிருந்து வந்திருக்க வானிலை நிலவரம்.

0: காந்தி அஞ்சலி.
1: அண்ணல் காந்தியடிகள் தமது சுயசரிதியான சத்திய சோதனையில் 5 பாகத்தில் வழக்கு வாபசாயிற்று என்ற தலைப்பில் எழுதியதிலிருந்து விசாரணை ஆரம்பமாயிற்று. அரசாங்க வக்கீல், மாஜிஸ்ட்ரேட் முதலிய அதிகாரிகள் எல்லாம் திகைத்து கொண்டிருந்தார்கள். என்ன செய்வதென்பதே அவர்களுக்கு புரியவில்லை. வழக்கை ஒத்திவைத்து விடும்படி மாஜிஸ்ட்ரேட்டை அரசாங்க வக்கீல் வற்புறுத்தி கொண்டிருந்தார். ஆனால் நான் குறுக்கிட்டேன். சம்பாரனை விட்டு போய்விட வேண்டும் என்ற உத்தரவை மீறிய குற்றத்தை நான் செய்திருப்பதாக ஒப்புக்கொள்ள விரும்புகிறேன், ஆகையால் வழக்கை ஒத்திவைக்க வேண்டாம் என்று மாஜிஸ்ட்ரேட்டை கேட்டுக்கொண்டேன். நான் என் வாக்குமூலத்தை சுருக்கமாக படித்தேன். கிபு கோ 144 பிரிவின் கீழே பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை நான் மீறிவிட்டதாக தோன்றும் இக்கடுமையான நடவடிக்கையை நான் ஏன் மேற்கொண்டேன் என்பதை காட்ட கோர்ட்டாரின் அனுமதியின் பேரில் சுருக்கமான ஒரு வாக்குமூலத்தை கொடுக்க விரும்புகிறேன். உள்ளூர் அதிகாரிகளுக்கும் எனக்கும் உள்ள மாறுபட்ட அபிப்பிராயத்தை பற்றிய விஷயமே இது என்பதுதான் என் தாழ்மையான அபிப்பிராயம். ஜீவகாருண்ய தேசிய சேவை செய்வது என்ற நோக்கத்தின் பேரில் நான் நாட்டில் பிரவேசித்தேன். அவரித்தோட்ட முதலாளிகள் தங்களை ஒழுங்காக நடத்தவில்லை என்று விவசாயிகள் திடமாக கூறுகின்றனர். வந்து உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தி அழைத்ததன் பேரில் நான் இங்கே வந்தேன். பிரச்சனையை ஆராய்ந்து பாராமல் நான் எந்தவிதமான உதவியையும் செய்துவிட முடியாது. ஆகையால் சாத்தியமானால் அரசாங்க நிர்வாகிகள், தோட்ட முதலாளிகள் இவர்களின் ஒத்துழைப்புடன் நிலைமையை ஆராயவே நான் வந்திருக்கிறேன். இதை தவிர எனக்கு வேறு எந்தவிதமான நோக்கமும் இல்லை. நான் வந்திருப்பதால் பொதுஜன அமைதிக்கு பாதகம் ஏற்படும் என்றோ உயிர் சேதம் ஏற்பட்டுவிடும் என்றோ நான் நம்ப முடியாது. இத்தகைய விஷயங்களில் எனக்கு அதிக அனுபவம் உண்டு. ஆனால் அதிகாரிகளோ வேறு விதமாக எண்ணிவிட்டார்கள். அவர்களுக்குள்ள கஷ்டங்களையும் நான் முற்றும் உணர்கிறேன். தங்களுக்கு கிடைத்த தகவல்களை கொண்டே அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன். சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கும் பிரஜை நான். ஆகவே எனக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே எனக்கு ஏற்படும் முதல் எண்ணம். ஆனால் நான் யாருக்காக வந்திருக்கிறேனோ அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை நான் சட்டத்தை மீறாமல் செய்துவிட முடியாது. அவர்களுக்கு நடுவில் நான் இருப்பதனாலேயே அவர்களுக்கு நான் இப்பொழுது சேவை செய்ய முடியும் என்று உணர்கிறேன். ஆகையால் இங்கிருந்து நானாக வழிய போய்விட முடியாது. இவ்வாறு முரண்பட்ட கடமைகள் ஏற்பட்டிருக்கும் போது அவர்களிடமிருந்து என்னை அப்புறப்படுத்திவிடும் பொறுப்பை நான் அதிகாரிகளின் மீதே போட முடியும். இந்தியாவின் பொது வாழ்க்கையில் என்னை போன்றதோர் நிலையில் இருப்பவன் பிறர் பின்பற்றுவதற்கான காரியத்தை செய்வதில் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை முற்றும் அறிந்தே இருக்கிறேன். நாங்கள் இன்று ஒரு சிக்கலான அரசியலமைப்பின் கீழ் வாழ்கிறோம். இதில் சுயமதிப்புள்ள ஒருவன் எனக்கு ஏற்பட்டிருப்பதை போன்ற சந்தர்ப்பத்தில் அனுசரிக்கக்கூடிய பத்திரமான கௌரவமான முறை நான் செய்ய முடிவு செய்திருப்பதை போன்று தடை உத்தரவை மீறி அதற்குரிய தண்டனையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுவதே ஆகும். இந்த வாக்குமூலத்தை கொடுக்க நான் முற்பட்டிருப்பதன் நோக்கம் எனக்கு கொடுக்கவிருக்கும் தண்டனையை எந்த விதத்திலும் குறைத்து கொள்ளும் முயற்சி அன்று. தடை உத்தரவை மதிக்க நான் மறுத்திருப்பது சட்டப்படி ஏற்பட்டிருக்கும் அதிகாரத்தினிடம் எனக்கு மதிப்பு இல்லாததனால் அல்ல. சட்டங்களுக்கெல்லாம் மேலான சட்டமாகிய மனசாட்சியின் குரலுக்கு கீழ்ப்படிந்தே இவ்விதம் செய்கிறேன் என்பதை காட்டுவதற்கே ஆகும். இவ்விதம் நான் வாக்குமூலம் கொடுத்துவிட்ட பிறகு விசாரணையை ஒத்திவைப்பதற்கு காரணம் இல்லை. ஆனால் நான் இப்படி வாக்குமூலம் கொடுப்பேன் என்று எதிர்பாராததால் மாஜிஸ்ட்ரேட், அரசாங்க வக்கீல் ஆகிய இருவருமே திடுக்கிட்டு போனார்கள். மாஜிஸ்ட்ரேட் தீர்ப்பு கூறுவதை ஒத்திவைத்தார். இதற்கு மத்தியில் முழு விவரங்களையும் நான் வைஸ்ராய்க்கும், பாட்னா நண்பர்களுக்கும், பண்டித மதன்மோகன் மாளவியாவுக்கும் மற்றவர்களுக்கும் தந்தி மூலம் அறிவித்தேன். தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு நான் கோர்ட்டில் ஆஜராவதற்கு முன்னாலேயே மாஜிஸ்ட்ரேட் எழுத்து மூலம் எனக்கு தகவலை அனுப்பிவிட்டார். என் மீதுள்ள வழக்கை வாபஸ் வாங்கிக் கொள்ளும்படி கவர்னர் உத்தரவிட்டிருக்கிறார் என்று அதில் அவர் கூறியிருந்தார். கலெக்டரும் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். நான் நடத்தவிருந்த விசாரணையை நான் தாராளமாக நடத்தி கொண்டு போகலாம் என்றும் எனக்கு வேண்டிய உதவி அதிகாரிகளிடமிருந்து கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இவ்வாறு விரைவில் இவ்விஷயம் இப்படி மகிழ்ச்சிகரமான வகையில் தீர்ந்துவிடும் என்று எங்களில் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. கலெக்டர் ஸ்ரீ ஹேகாக்கை பார்க்கப் போனேன். அவர் நல்லவராகவும் நியாயத்தை செய்ய வேண்டும் என்பதில் ஆவல் உள்ளவராகவுமே காணப்பட்டார். பார்க்க விரும்பும் தஸ்தாவேஜுகளை நான் கேட்கலாம் என்றும் நான் விரும்பும் போதெல்லாம் தம்மை வந்து காணலாம் என்றும் அவர் கூறினார். இவ்விதம் சாத்விக சட்டமறுப்பில் முதல் உதாரண பாடத்தை நாடு பெற்றது. சம்பாரணில் எங்கும் இதை குறித்தே பேசினர். பத்திரிகைகளும் தாராளமாக எழுதின. இதனால் நான் மேற்கொண்ட விசாரணைக்கு எதிர்பாராத விளம்பரமும் கிடைத்தது. அரசாங்கம் நடுநிலைமை வகிக்க வேண்டியது என் விசாரணைக்கு மிகவும் அவசியமானது. ஆனால் பத்திரிகை நிருபர்களின் உதவியும் பத்திரிகைகளில் தலையங்கம் எழுதி ஆதரிப்பதும் இந்த விசாரணைக்கு தேவையில்லை. உண்மையில் சம்பாரணில் இருந்த நிலைமை மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய கஷ்டமான நிலைமை. ஆகையால் அதிகப்படியாக கண்டித்து எழுதிவிடுவதோ மிகைப்படுத்திவிடும் செய்திகளோ நான் அடைய முற்பட்டிருந்த லட்சியத்திற்கு தீமை விளைவித்து விடக்கூடும். எனவே முக்கியமான பத்திரிகைகளின் ஆசிரியர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினேன். பிரசுரிக்க வேண்டியது அவசியம் என்று இருப்பதை நானே எழுதுவதாகவும் நிலைமையை அப்போதைக்கப்போது அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருப்பதாகவும் நான் எழுதியதோடு நிருபர்களை அனுப்பும் சிரமம் அவர்களுக்கு வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டேன். நான் சம்பாரணில் இருப்பதை அங்கீகரித்துவிட்ட அரசாங்கத்தின் போக்கு தோட்ட முதலாளிகளுக்கு அதிக அதிருப்தியை உண்டாக்கிவிட்டது என்பதை அறிவேன். அதிகாரிகள் பகிரங்கமாக எதுவும் சொல்ல முடியாவிட்டாலும் இந்த நிலைமையை அவர்களும் உள்ளூர விரும்ப மாட்டார்கள் என்பதும் எனக்கு தெரியும். ஆகையால் தவறான தப்பான அபிப்பிராயத்தை உண்டாக்கிவிடக்கூடிய செய்திகள் பிரசுரமாவதால் அவர்களுடைய குரோதமே மேலும் அதிகமாகும். அவர்களுடைய ஆத்திரம் என் மீது பாய்வதற்கு பதிலாக இப்பொழுதே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் ஏழை விவசாயிகளின் மீதே பாய்ந்துவிடும். அதோடு அங்கிருக்கும் நிலைமையை பற்றிய உண்மையை கண்டுகொள்ள நான் முற்பட்டிருப்பதற்கும் இடையூறு ஏற்படும். இவ்வளவு தூரம் முன்னெச்சரிக்கையுடன் நான் நடந்து கொண்டும் தோட்டக்காரர்கள் எனக்கு எதிராக விஷமமான கிளர்ச்சிகளையெல்லாம் செய்தார்கள். என்னை பற்றியும் என் சக ஊழியர்களை குறித்தும் எல்லாவிதமான புழுகுகளும் பத்திரிகைகளில் பிரசுரமாயின. ஆனால் நான் மிகவும் தீவிரமான முன்ஜாக்கிரதையுடன் இருந்ததாலும் மிகச்சிறிய விஷயத்தில் கூட உண்மையை நான் வற்புறுத்தி வந்ததாலும் அவர்களுடைய பிரச்சாரம் அவர்களுக்கே தீமையாக முடிந்துவிட்டது.

0: அஞ்சலி.
1: இனி தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 வணக்கம் கோயம்புத்தூர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: என் ஆசை மச்சான் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை தேவா, கே எஸ் சித்ரா பாடியது, பாடலாசிரியர் காளிதாசன்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: மழை என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது குளிர்ச்சி, பசுமை, புத்துணர்ச்சி. ஆனால் மழைநீர் என்பது வெறும் தண்ணீர் மட்டுமல்ல, அது இயற்கை நமக்கு தரும் ஊட்டச்சத்து நிறைந்த பரிசு. கடல், ஏரி, ஆறு போன்ற நீர்நிலைகளிலிருந்து சூரிய வெப்பத்தால் ஆவியாகும் நீர் மேகங்களாக மாறி மீண்டும் மழையாக பொழிகிறது. இந்த பயணத்தின் போது வளிமண்டலத்தில் இருக்கும் சில முக்கியமான தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துகளையும் மழைநீர் தன்னுள் சேர்த்து கொள்கிறது. குறிப்பாக நைட்ரஜன் என்ற தாவர வளர்ச்சிக்கு அவசியமான சத்து மழைநீருடன் கலந்து மண்ணை அடைகிறது. அதோடு

0: சிறிய அளவில் கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற தாதுக்களும் மழைநீரில் காணப்படுகின்றன. இவை மண்ணின் வளத்தையும் தாவரங்களின் வளர்ச்சியையும் மேம்படுத்துகின்றன. அதனால்தான் மழைக்கு பிறகு மரங்கள் துளிர்த்து வளர்வதையும் புல்வெளிகள் பசுமையாக மாறுவதையும் காண முடிகிறது. மழைநீர் நம் அன்றாட வாழ்விலும் பல நன்மைகளை கொடுக்கிறது. மழைநீரை சேகரித்து வீட்டுத் தோட்டங்களில் உள்ள செடிகளுக்கு பயன்படுத்தலாம். இதனால் செடிகள் ஆரோக்கியமாக வளர்வதோடு குழாய் நீரின் பயன்பாடும் குறைகிறது. வானிலிருந்து நேரடியாக பெய்யும் முதல் சில நிமிட மழைநீரில் தூசி, காற்று மாசுகள் மற்றும் கூரையில் தேங்கியுள்ள அழுக்குகள் கலந்திருக்கும். எனவே குடிப்பதற்கோ அல்லது சமைப்பதற்கோ மழைநீரை நேரடியாக பயன்படுத்தக்கூடாது. அதனை முறையான வடிகட்டல் மற்றும் சுத்திகரிப்புக்கு பிறகே பயன்படுத்த வேண்டும். மழைநீர் என்பது இயற்கையின் இலவச உரம் மட்டுமல்ல, சுற்றுச்சூழலின் சிறந்த நண்பன் என்பதை உணர்ந்து மழைநீரை சேமிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.
1: நேர்களை, நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு சாயந்தரம் 5:02 சித்திர செவானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் நூலக அறிவியல் படிப்பு குறித்தும் வாசிப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்தும் விளக்கம் அளிக்கிறார் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள்.

0: பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை இளையராஜா, மனோ பாடியது பாடலாசிரியர் உதயகுமார்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
0: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஆத்மா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை இளையராஜா, எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி. நேர்களே, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கோயம்புத்தூர் மாவட்ட மக்களுக்கானது. கோயம்புத்தூர் மாவட்ட மக்களே, ரெடியா இருங்க, உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க கால் பண்ணி கேட்கலாம்.

0: ஆத்தா உன் கோவிலே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இசை தேவா, ஸ்வர்ணலதா, மலேஷா வாசுதேவன் பாடியது, பாடலாசிரியர் காளிதாசன். இனி கேட்கலாம் சேவை செய்தி. எல்லப்பாளையம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தெலுங்குபாளையம், பிள்ளையப்பன் பாளையம், கிருஷ்ணப்ப கவுண்டன்புதூர், அண்ணாமலை நகர், வேலாயுதன் பாளையம், செம்மானிசெட்டிப்பாளையம், சந்தியா நகர் இந்த பகுதிகளில் காலையில 9 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் தடைப்படும் என மின்சார வாரியம் அறிவித்துள்ளது.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி. நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
4: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
0: இப்ப வரைக்கும் கேட்டோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் 8 மணிக்கான செய்திச்சிருக்கும். அதைத் தொடர்ந்து 8:02 ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் பொது அறிவு வினா கூடவே இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் சூப்பரான பாடல்களோடு உங்க கூட பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்ஜே சுதா பிரியா.

0: 9 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 நாள் கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக துறைக்கான அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 11,21,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன 116 மொபைல் போன்களை மீட்டு அவற்றை உரியவர்களிடம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வகுமார் வழங்கினார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கான ரெயின்போ வைப்ஸ்ல கேள்வி என்னன்னா, துயரத்தில் உள்ள பெண்களுக்கு உடனடி ஆதரவு, உளவியல் ஆலோசனை மற்றும் சட்ட உதவி ஆகியவற்றை வழங்குவதற்காக தேசிய மகளிர் ஆணையத்தால, அதாவது NCWவால் தொடங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ 24x7, அதாவது 7 நாட்களும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டணமில்லா உதவி எண் எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வி. உங்க கேள்விக்கு பதில நீங்க வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அனுப்பலாம். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள்

0: பாடல் பாம்பே திரைப்படத்திற்காக ஏ ரஹ்மான், ஸ்வர்ணலதா, சுரேஷ் பீட்டர்ஸ் பாடியது. பாடலுக்கு இசை ஏ ரஹ்மான், பாடலாசிரியர் வாலி.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும்.

இருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். நேரம் 8:55. வன்முறை அல்லது துன்புறுத்தல் தொடர்பான புகார்களை இந்த நம்பர்ல நீங்க பதிவு செய்யலாம். இது வந்து 24 மணி நேரமும் இயங்கக்கூடியது, வாரத்தினுடைய 7 நாட்களும் இயங்கக்கூடியது. 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெண்கள், இந்தியா முழுவதிலும் இருக்கிற பெண்கள் வந்து இதுல தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: கேட்டுப்பாட்டு தில் திரைப்படத்திற்காக புஷ்பா ஆனந்த் பாடியது. பாடலுக்கு இசை வித்யாசாகர், பாடலாசிரியர் ப. விஜய். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம நினைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு நாம கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் அடுத்தடுத்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோவை ரத்னபுரி ராஜா முகமது ஆன்சர் பண்ணியிருக்காரு. ரமண முதலி புதூர், சுதாகர், ஜீவா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. மூக்கனூர்லேருந்து சண்முகநகர், சிவகுமார், மலர்குடி, சபரிப்ரியா, சரோஜினி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அன்னபூரணி, கோபாலகிருஷ்ணன் களத்து புதூர் பகுதியிலேருந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கணேஷ் சிறுமுகையிலேருந்து பதில் சொல்லியிருக்காரு. என் பார்வதி கணபதி கோவையிலேருந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. வீரதுரை அரியலூர் மாவட்டம்லேருந்து பதில் சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் கொழுமுக்குண்டான் பகுதியிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Shagun Chopra. The headlines. Prime Minister Narendra Modi to flag off India's first hydrogen-powered train from Jind Railway Station in Haryana this morning. Delhi government approves 400

0: பாபு அவர்களுடன் நேர்முகம்.
1: நாடு முழுவதும் சார் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இப்போ துவங்கி இருக்குது. எவ்வளவு நாள் பொறுத்து இந்த பணி இப்போ துவக்கப்படுது? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? தமிழ்நாட்டில் நம்ம என்ன செய்ய போறோம்?
2: நம்ம இந்தியாவில் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் த்ரோ அவுட் கண்ட்ரி கவர் ஆகிற மாதிரி சென்சஸ் பண்ணது 1881 வந்து த்ரோ அவுட் இந்தியா கவர் பண்ணுற மாதிரி சென்சஸ் பண்ணாங்க. அந்த சீரீஸில் இப்போ 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுதந்திரம் அடைந்த பின்பு நம்ம பார்த்தோம்னா இது வந்து 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான அரசாணை வந்து ஜூன் மாதம் 2025 வருடம் வந்து இதை வெளியிட்டாங்க. மத்திய அரசாங்கத்திலிருந்து இது வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அரசாணையிலும் இது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு 16 வருடங்களுக்கு அப்புறம் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து 2011 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. பட் கோவிட் தொற்றின் காரணமாக அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து அப்போ நடைபெறவில்லை. இது வந்து நம்ம 15 to 16 கழிச்சு நம்ம இதை பண்ணுறோம். நார்மலாக வந்து 10 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு வர்றோம். கோவிட்னால இந்த டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்குண்டான ப்ரிப்பரேட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எப்பயுமே 2 phases நடக்கும். இதில் முதல் கட்டமாக வந்து இந்த வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு, நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் அப்படின்றது வந்து 1st phase. 2வது கட்டமாக நடைபெறுவ அந்த எக்ஸசைஸுக்கு பேர் வந்து பாப்புலேஷன் எனுமரேஷன், அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு வரும். இந்த 1st phase வந்து தமிழ்நாட்டில் இப்போ 1st தேதியிலிருந்து 30th தேதி வரையிலான தொடர் 30 நாட்கள் அந்த ஒரு கால அவகாசத்தில் நடக்கணுன்றது தான் வந்து இப்போதைக்கு முடிவாயிருக்கு. 30 நாட்கள் திட்டம். அந்த 30 நாட்களில் தான் முதல் கட்டம் சென்சஸ் 2027 முதல் கட்டமான வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்புக்கான களப்பணி நடைபெறுவது 1 மாத காலத்தில் 1st தேதியிலிருந்து 30th தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது. இந்த சென்சஸ் 2027 என்ன சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் நடைபெற இருக்கிற முதல் முழுமையான டிஜிட்டல் வழியில் இந்த சென்சஸ் நடக்க போகுது. இது வந்து 100% டிஜிட்டல் சென்சஸ். இது வந்து ஒரு மெயினான ஸ்பெஷல் ஃபியூச்சர் இந்த சென்சஸ். இது இல்லாமல் முதல் முறையாக வந்து இந்த சென்சஸில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வந்து சுய கணக்கெடுப்புன்னு ஒரு வசதி வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சுய கணக்கெடுப்புனா மக்கள் வந்து அவங்கள பற்றின விவரங்களை அவங்களாவே பதிவு செய்கிற மாதிரி ஒரு வசதி வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து 1st to 30th களப்பணி நடைபெறுவதற்கு முந்தைய 15 நாட்கள் கால அவகாசத்தில் இது நடக்கவிருக்கு, சுய கணக்கெடுப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில்.
1: இதில் 2 வார்த்தை சொன்னீங்க சார், 3 கூட சொன்னீங்க. முதல்ல 2க்கு ஒரு விளக்கம் வேணும். வீட்டு பட்டியலிடல் ஒன்று சொன்னீங்க, அப்புறம் வீட்டு வசதி கணக்கெடுப்புன்னு சொன்னீங்க, 2. அப்படின்னா என்ன சார்?
2: சென்சஸ்னுடைய முதல் கட்டத்தை வந்து நம்ம ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ். ஹவுஸ் லிஸ்டிங்றது தான் வந்து வீட்டு பட்டியல், ஹவுசிங் சென்சஸ் அப்படின்றது தான் வீட்டு வசதி கணக்கெடுப்பு. இது ரெண்டும் சேர்ந்து தான் முதல் கட்டம், 1st phase ஆஃப் சென்சஸ்ன்றது வந்து இது ரெண்டும் சேர்ந்து தான். இந்த ஃபேஸில் வந்து நம்ம மெயினாக வீடுகளை பற்றின தகவல்களை சேகரிக்கிறோம். வீட்டில் என்ன மாதிரி வசதிகள் இருக்குது, வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, வீட்டில் வேறு என்னென்னலாம் அவங்கக்கிட்ட வந்து வசதிகள் இருக்குது அப்படின்ற தகவல்களை தான் வந்து நம்ம இந்த முதல் கட்டத்தில் வந்து சேகரிக்கிறோம். அதனால இந்த பெயர். எவ்வளவு வீடுகள் இருக்குன்னு நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறோம், சென்சஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா பில்டிங்ஸுக்கும் நம்ம நிலத்து மேலே இருக்கிற எல்லா பில்டிங்ஸையுமே இதில் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். எத்தனை கட்டடங்கள் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். அதனால அந்த வீட்டு பட்டியலிடல்ன்றது. அது இல்லாமல் நம்ம இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குன்ற தகவலை நம்ம சேகரிக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கு, வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு அப்படின்ற பெயர் வந்திருக்கு.
1: 3வது ஒன்று சொன்னி சார், டிஜிட்டல்.
2: ஆமாம்,
1: இது உலகமே டிஜிட்டல் உலகம் தான். இந்த டிஜிட்டல் உலகத்தில் டிஜிட்டல் வசதியை நாம் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பயன்படுத்தலன்னா தான் ஆச்சரியம். இருந்தாலும் அந்த டிஜிட்டல் கணக்கெடுப்பு பற்றி சொல்லணும்.
2: இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ்லாம் எப்படி இருக்குன்னா, அது ஃபுல்லாகவே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ் 100% எப்பயுமே டிஜிட்டல் தொழில் முறையை பயன்படுத்தி நடக்கலை. மேனுவலாக வந்து அவங்க பேப்பர்ஸ் கேரி பண்ணுவாங்க. சென்சஸுக்குன்னே ஸ்பெஷலாக பெரிய சீட் இருக்கும், அதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் டைப் பண்ணியிருப்பாங்க. அந்த சீட் ஷீட்ஸை தான் கணக்கெடுப்பாளர்கள் எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக போய் அதில் வந்து தகவல்களை வந்து சேகரிப்பாங்க. இந்த சென்சஸ் 2027 பொறுத்த மட்டுக்கும் இதில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, இதில் பேப்பரே இல்லை, இது வந்து 100% டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் இந்த சென்சஸ் நடக்க போகுது. கணக்கெடுப்பாளர்

அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 8:30. ஆகாஷ்வாணி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027. மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குநர் எம். சுந்தரேஷ்.

0: மக்கள் வந்து மொபைல் எடுத்துட்டு போவாங்க. மொபைல்ல அந்த என்ன கேள்விகள்லாம் கேட்கப்படவே இருக்கும், அதுக்குண்டான செயலிகள்லாம் ஆல்ரெடி வந்து எல்லாம் டெவலப் ஆகி டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் வேற வேற மாநிலங்கள் ஆல்ரெடி பயன்படுத்திட்டாங்க. முழுக்க முழுக்க கணக்கெடுப்பாளருடைய அலைபேசி மொபைல்ல இந்த மொபைல் செயலிகள் மூலமாவே இந்த தகவல்கள் எல்லாம் சேகரிக்கிறாங்க. நேரடியா மக்கள்கிட்ட இருந்து சேகரிக்கிற தகவல்கள் அங்கிருந்து அவங்களோட இதுல இருந்து சர்வர்ல போய் நேரடியா சேவ் ஆயிரும். இது ஒரு பகுதி. இது இல்லாமல் அந்த சுய கணக்கெடுப்பு, நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் இந்த சென்சஸ்க்கு வந்து ஒரு சிறப்பம்சம் சுய கணக்கெடுப்பு அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். அந்த சுய கணக்கெடுப்பு கூட வந்து இதுக்காகவே ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்காங்க, செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி se.census.gov.in அப்படின்னு ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டலினுடைய அட்ரஸ், இது இணையதளத்தினுடைய அட்ரஸை நான் வந்து மக்களோட பயன்பாட்டுக்காண்டி நான் இன்னொரு முறை சொல்கிறேன். எஸ்இ செல்ஃப் எனுமரேஷன், அதுக்கு வர்ற se.census.gov.in இதுதான் இந்த போர்ட்டல், se.census.gov.in. மக்கள் வந்து இந்த போர்ட்டலை அவங்களோட மொபைல் நம்பர் மூலமா இதை அக்சஸ் பண்ணலாம். மொபைல் நம்பர் போட்டால் உள்ளே போகும், அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அது மொழியை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லும். 16 மொழியில் இருக்குது, அவங்களுக்கு என்ன மொழி வேணுமோ, இங்கிலீஷ் தமிழ் என்ன மொழி வேணுமோ அதையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து அவங்களோட வீடுக்குண்டான அந்த சேட்டலைட் இமேஜஸ்லாம் அதில் ஓப்பன் ஆகும். அவங்க அவங்களோட வீட்டை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி பின் பண்ணணும். அது பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்குண்டான அந்த கேள்விகள்லாம் அதில் வரும். அந்த 33 கேள்விகளுக்கு இந்த வீட்டுக்கு அவங்க பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணாங்கன்னா ஒரு நம்பர் வரும், ஒரு கோடு மாதிரி வரும், அது அவங்க மொபைலுக்கு மெசேஜாகவும் வந்துடும். அவங்க மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் போடுறாங்களோ அந்த மொபைல் நம்பரை மெசேஜாகவும் வந்துடும். அதை வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது எப்போ அப்ரூவல் ஆகும்னா இவங்க சேவ் பண்ணி வச்சிடணும். இதுக்குண்டான டைம் பீரியட் வந்து July 17 முதல் July 31 வரை 15 நாட்கள் மட்டும்தான் இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிருக்கும், அதுக்கு பிறகு அது க்ளோஸ் ஆயிரும். August 1 August 30 நடுவில் கணக்கெடுப்பாளர்கள் வந்து செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருந்தாலும் அந்த வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தப்போ இவங்க என்ன சொல்லணும், நாங்கள் சுய கணக்கெடுப்பு வசதியின் மூலமா நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டோம் சொல்லிட்டு அந்த கூட வந்து அவங்க கிட்ட காட்டணும். அவங்க காட்டினாங்கன்னா அந்த கணக்கெடுப்பாளர்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம், இவங்கெல்லாம் செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு. அதை வச்சு அவங்க ஒரு டைம் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிடுவாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக கொடுத்துருக்காங்களான்னு கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணிவிட்டால் அந்த டேட்டா அப்படியே சேவ் ஆயிரும். மறுபடியும் அந்த வீட்டில் வந்து 33 கேள்விகளை வந்து கேட்க வேண்டிய அவசியம் வராது, கேட்க மாட்டாங்க.
1: மக்கள் படித்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் இந்த செல்ஃப் எனுமரேஷனுங்கிறதுல நிச்சயமாக அவங்களே அதை பயன்படுத்தி ரெடி பண்ணிட்டாங்கன்னா வரக்கூடிய அலுவலர்களுக்கு இன்னும் உதவிகரமாக இருக்கும், வேகமாக அந்த வேலையை முடிச்சுருவாங்க. அதனால செல்ஃப் எனுமரேஷனுக்கான அந்த போர்ட்டல் வந்து அந்த 15 நாள்
0: மட்டும்தான், July 17 முதல் July 31 வரை திறந்திருக்கும். இதனால இந்த மாதிரி செயலிகள் போர்ட்டல் ஈவன் ஒரு டேஷ்போர்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த சென்சஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு சென்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் சொல்லி ஒரு பெரிய சிஸ்டமே டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லா A to Z எல்லாமே டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கணக்கெடுப்பாளர்கள் மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் நம்ம கண்டக்ட் பண்ணுறது, அந்த ட்ரைனிங் மாடியூல் நம்ம பண்ணுறது, ட்ரைனிங் பேச்சஸ் கிரியேட் பண்ணுறது, அவங்களுக்குண்டான அட்டண்டன்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அந்த போர்ட்டல் மூலமாக தான் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த ஒரு இதில் வந்து நம்ம GIS மேப்ஸை வந்து வரைபடங்களை பயன்படுத்தி தான் வந்து அந்த ஏரியாவெல்லாம் நம்ம டிமார்க்கேஷன் பண்ணுறோம். அதனால துல்லியமான தகவல்கள், துல்லியமான அந்த ஏரியாவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ட்ரைனிங் கொடுக்கறது, ஈவன் மெயினாக நம்ம சென்சஸில் வந்து அந்த வில்லேஜ் ரிஜிஸ்டர்ன்றது வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். வில்லேஜ் ரிஜிஸ்டர், டவுன் ரிஜிஸ்டர், சார்ஜ் ரிஜிஸ்டர், இது மூணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ்லாம் இது எல்லாமே மேனுவலாக தான் தயார் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த போர்ட்டல் மூலியமாகவே தான் இது எல்லாமே தயார் பண்ணுற மாதிரி வசதிகள் வந்து பண்ணியிருக்கோம். அதனால தான் இதை வந்து முழுக்க முழுக்க டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
1: இதில் ஒரு பயம் உண்டாகாதா, பய உணர்ச்சி ஏற்படாதா? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்லிட முடியாது சார். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சரி, அல்லது நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் படித்தவர்கள் மெத்த படித்தவர்களும் இருக்காங்க, படிப்பறிவு இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு நீங்கள் போய் டிஜிட்டலு நாங்கள் கணக்கெடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு பய உணர்ச்சி ஏற்படும். இந்த மாதிரி களப்பணியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி நாம் சால்வ் பண்ணுவோம்?
0: மெயினாக சென்சஸில் வந்து கணக்கெடுப்பாளர்கள் வந்து அரசு ஊழியர்களாக தான் இருக்கிறாங்க. அதில் மெயினாக டீச்சர்ஸு, வேறு வேறு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், இவங்க தான் வந்து கணக்கெடுப்பாளர்களாக சூப்பர்வைசர்களாக நம்ம பயன்படுத்துகிறோம். இவங்க எல்லாருக்குமே இந்த டிஜிட்டல் சென்சஸாக இருக்கிறதுனால தான் முன்னாடிலாம் ஒரு நாள் ட்ரைனிங் இருக்கும், இல்லை ரெண்டு நாள் ட்ரைனிங் இருக்கும். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்றதுனால இவங்களுக்கு 3 நாட்கள் ஃபுல் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறோம். அதில் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கே ஒரு நாள் இருக்கு. எல்லாம் அந்த ஆப்ஸு, போர்ட்டல், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணி ஃபெமிலியரைஸ் ஆகணுன்ற மாதிரி அந்த ட்ரைனிங் இதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கிறோம். இப்போ எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறாங்க,
1: ஓரளவுக்கு
0: மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. அதனால அந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுல இதுவும் வந்து வேற ஒரு ஆப் மாதிரி தான், நம்ம நிறைய

0: ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், செயலிகள். இதுவும் வந்து ஒரு செயலி மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம பேப்பரில் என்ன கேள்வி இருக்கோ அதே கேள்வி வந்து அதில் வரப்போது, அவ்வளோதான். அவங்களோட நேமு பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போக போகிறாங்க, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த செயலியை, அதை ஓப்பன் பண்ணோடனே அதே தான் வரும், அந்த பேப்பர் மாதிரியே தான், ஆனால் மொபைலில் வரும். இந்த வீடுனா அந்த வீட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும் இருக்கும், நம்பர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே எதுவும் எழுத வேண்டியதெல்லாம் இல்லை, எல்லாமே கோடு வேர்டாக தான் இருக்கும். எஸ்னா ஒன், நோ நா டூ, இந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க அதை கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு இல்லாட்டி வந்து அந்த டூன்ற இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அவங்க போயிடலாம். அந்த செயலி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ரெண்டாவது, இவங்க வீடுகளுக்கு போறப்ப அவங்க ப்ராப்பரா அந்த ஐடென்டிட்டி கார்டு அதெல்லாம் பண்ணிட்டு தான் போறாங்க. இப்போ இந்த போர்ட்டலை பத்தியும் நான் சொன்னேன், அந்த செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டலை பத்தியும் சொல்லியிருக்கிறேன். அந்த செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் மக்கள் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பழக்கம் இல்லாமல் இருந்தா, அது வந்து நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, அவங்க வீட்டில் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சவங்க, ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க, அவங்க மூலியமாகவும் அதை வந்து பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நார்மலாக நம்ம ஒரு இன்டர்நெட் பேங்கிங் எப்படி பண்ணுறோமோ, யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகிறோமோ, அதே மாதிரி தான் நம்ம மொபைல் நம்பரை யூஸ் பண்ண போகிறோம், லாகின் பண்ண போகிறோம், ஓடிபி வரும், அதை வச்சுட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துடும், அதிலே நம்ம ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேண்டியே அதில் வர டவுட்ஸ், இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அதுலேயே இருக்குது. அந்த போர்ட்டல்லையே வந்து அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்து அதெல்லாம் இருக்குது.
1: ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய விவரங்களும் தேவைப்படுமா சார்?
0: இந்த முதல் கட்டத்தில் வந்து நம்ம மெயினாக குடும்பத்தில் இருக்கிற நபர்களை பற்றின விவரங்களை வந்து நம்ம சேகரிக்கிறது இல்லை. குடும்ப தலைவரின் பெயர் கேட்குறோம், அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை கேட்குறோம். இதுதான் அந்த பர்சனல் ரிலேட்டடான டீடைல்ஸ். அந்த குடும்ப தலைவரோட அவர் மேலா ஃபீமேலா அதோட நின்றும். மிச்சது எல்லாமே அந்த வீட்டை பற்றின டீடைல்ஸ் தான் வரும். அந்த வீட்டில் வந்து எத்தனை அறைகள் இருக்குது, அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அங்கே கழிப்பறை டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கா, குடிநீர் வசதி இருக்கா, அவங்களோட ஃப்ளோரிங் இருக்குன்னா தரை வந்து பிரதானமாக எந்த பொருளை தரையை போட்டிருக்கிறாங்க, டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, சிமெண்ட்டில் பண்ணியிருக்காங்களா, மதில் சுவர் இருக்குன்னா சுவரில் வந்து பிரதானமான பொருள் என்ன, ரூஃபில் வந்து பிரதானமான பொருள் என்ன, அவங்களுக்கு கழிப்பிட வசதி இருக்குன்னா அது வந்து உள்ளேயே இருக்கா இல்லை வெளியில் இருக்கா, ட்ரிங்கிங் வாட்டர் குடிநீர் இருக்குன்னா உள்ளே இருக்கா இல்லை வெளியில் இருக்கா இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பண்ணணுமா, இது இல்லாமல் அவங்க வீட்டில் கிச்சன் இருக்கா, கேஸ் கனெக்ஷன் பயன்படுத்துகிறாங்களா, டிவி இருக்கா, மொபைல் இருக்கா, லேப்டாப் இருக்கா, சைக்கிள், டூ வீலர், ஃபோர் வீலர், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இதில் நம்ம வந்து கேட்குறோம். அந்த நபர்களை பற்றின முழுமையான தகவல்கள் வந்து இரண்டாம் கட்டத்தில் சேகரிக்கிறோம். அது அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் கட்டம் நடைபெறும். அந்த பாப்புலேஷன் எனுமரேஷன் ஃபேஸில் அந்த குடும்ப நபர்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம செகண்ட் ஃபேஸில் கலெக்ட் பண்ணுவோம். அதில் வந்து எத்தனை நபர்கள் இருக்காங்க, அவங்களோட பேர் என்ன, அவங்களோட வயது என்ன, அவங்களோட பாலினம் என்ன, அவங்க வேலைக்கு போகிறாங்களா இல்லையா, அவங்களோட கல்வி தகுதி என்ன, இந்த மாதிரி எல்லாமே அந்த ஃபேஸில் வந்து கவர் ஆகும்.
1: இதெல்லாம் ரகசியம் பாதுகாக்கப்படுமா சார்?
0: ஆமாம், சென்சஸ் ஆக்டிலேயே வந்து இதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. என்ன தகவல்கள் நம்ம சேகரிக்கிறோமோ அது வந்து 100% செக்யூர், வேறு எங்கேயுமே இது பயன்படுத்தப்பட மாட்டாது. அது ஆக்டிலேயே இன்பில்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக டேட்டா செக்யூரிட்டிக்கு என்ன ப்ரொவிஷன் இருக்கும், அந்த டிஜிட்டல் ஆக்ட் இதெல்லாம் சொல்கிறோம்னா அதுபடி என்னென்னலாம் அதில் பேசிக்கான சேஃப்டி ஃபியூச்சர்ஸு, செக்யூரிட்டி என்னெல்லாம் மெஷர்ஸ் இருக்கும், அது எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து யாருமே அதை சேவ் பண்ணவும் முடியாது. நேரடியாக அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க மொபைலில் இவங்க ரெக்கார்ட் பண்ணோன்னே நேரடியாக அது சர்வருக்கு தான் போகும். அதை யாரும் சேவ் பண்ணிக்கிற முடியாது, சர்வருக்கு தான் போகும். ரெண்டாவது, இந்த தகவல்களை வந்து பர்சனல், அது தனித்துவம் வாய்ந்த தகவல்கள், அவங்களுக்கு தனிப்பட்ட விவரங்களை வந்து எங்கேயுமே, ஈவன் டிபார்ட்மெண்ட்ஸுமே அதை எங்கேயுமே வெளியிட மாட்டாங்க. இப்போ நான் ஒரு பேரே ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அந்த பேரோ, அவங்க வீட்டில் இந்த பர்டிகுலர் வீட்டில் இத்தனை ரூம் இருக்குது, அந்த மாதிரி தகவல்களை வந்து எங்கேயுமே நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு பேஸ், ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக தான் இது பயன்படுத்த போகிறோம் நம்ம. இப்போ ஓவராலாக தமிழ்நாட்டில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, இத்தனை வீட்டில் கழிப்பறை வசதி இருக்குது, இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்த போகிறோமே ஒழிய, இவங்க பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட தகவல்கள் வந்து இன்னார் வீட்டில் அந்த மாதிரிலாம் வந்து எங்கேயுமே இது பயன்படுத்தப்பட மாட்டாது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் பப்ளிஷும் பண்ண மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் டேட்டா பப்ளிஷ் பண்ணுறப்ப கூட இந்த ஃபார்ம் ஆஃப் டேபிள்ஸ் டேபிளேஷன் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. இந்த மாவட்டங்கள் வாரியாக இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, இவ்வளவு தமிழ்நாட்டில் மொத்தம் இவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது, இந்தியாவில் இவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது, இத்தனை மொபைல் இருக்குது, இப்படி தான் பண்ணுவாங்களே ஒழிய ஸ்பெசிஃபிக்கான எந்த ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸும் எங்கேயுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுக்குண்டான எல்லா சேஃப் கார்ட்ஸும் இருக்குது.
1: இது ஒரு பக்கம் சார். இன்னொரு பக்கம் நீங்கள் கணக்கெடுக்க போகிறீங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறவர் அந்த நபர் உண்மையும் சொல்லலாம் பொய்யும் சொல்லலாம்.
0: ஸோ நம்ம இந்த சென்சஸ் ஆக்ட் படி என்ன இருக்குன்னா, மக்கள் வந்து சரியான தகவல்களை கொடுக்குற அப்படிங்கிறது வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு தான் இருக்கு. அது அவங்களோட பொறுப்பு, கடமை, பொறுப்பு அப்படின்னு இருக்கு. தே ஆர் பவுண்ட் டு கிவ் தி கரெக்ட் இன்ஃபர்மேஷன். அவங்க சரியான தகவல்களை தான் கொடுக்கணும். பட் அதே சமயம் அவங்க சரியான தகவல்களை தான் கொடுக்குறாங்களா, அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் நம்ம எதுவும் கலெக்ட் பண்றது இல்லை. இப்போ நீங்க மொபைல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மொபைல் இருக்குன்னா அந்த மொபைலை காட்டுங்க, இல்லாட்டி என் வீட்டில் வந்து நான்கு அறைகள் இருக்குன்னு சொல்றாங்கன்னா நான் நாலு அறையும் வந்து பார்க்குறேன். அந்த மாதிரிலாம் நம்ம பண்றது இல்லை. சப்போர்ட்டிங்

0: டாக்குமெண்ட்ஸ் கேட்கறது, அந்த ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். பர்பஸ்ஃபுல்லாக அவங்க வந்து தப்பான தகவல்களை கொடுக்குறாங்க, இல்லை சரியான தகவல்களை வழங்கலை, இல்லை ஒத்துழைக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆக்டில் வந்து ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் நாங்கள் நம்மளோட கணக்கெடுப்பாளர்களுக்கு எல்லாருக்கும் என்ன வந்து நாங்கள் ட்ரைனிங்கில் சொல்லியிருக்கோம்னா, முடிஞ்சளவுக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட ஒத்துழைப்பை நீங்கள் வாங்கிட்டு சரியான தகவல்களை நீங்கள் பதிவு செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ஏதாவது பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும்னா தான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் டீடைல்ஸ் தேவைப்படுது. இது வந்து பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் இருக்கிறதுனால இதையே பேஸாக வச்சு எந்த ஒரு ப்ரோக்ராம் நேரடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம அதோட ஆத்தென்டிசிட்டி இதெல்லாம் செக் பண்ணுறதில்ல.
1: கணக்கெடுப்பாளர் வீட்டுக்கு போகிறாங்க, ஆவணங்கள்லாம் பார்க்குறாங்க அல்லது கேட்குறாங்க. நம்மள்ட்ட ஏற்கனவே ஒரு ஆவணம் இருக்குது சார், ஆதார்னு ஒன்று வச்சுருக்குறோம். அப்புறம் எல்லாருமே இப்போ பேன் வச்சுருக்குறாங்க. அப்புறம் பெரும்பாலான இடங்களில் கேட்கக்கூடிய இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்பாங்க. இதெல்லாம் இதற்கு பயன்படுமா?
0: இல்லை, இந்த முதல் கட்டத்தில் இந்த மாதிரி எந்த கேள்விகளுமே இல்லை. முதல் கட்டத்தில் வந்து உங்களுடைய மொபைல் எண் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு க்வெஸ்சன் இருக்குது, அது வந்து ஆப்ஷனல். 33 கேள்விகளில் அந்த கேள்வி மட்டும்தான் ஆப்ஷனல், மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து அவங்க கட்டாயம் பதில் கொடுக்கணும். அந்த மொபைல் நம்பர் விருப்பம்னா நீங்கள் வந்து தெரிவிக்கலாம், அதை மட்டும் பதிவு பண்ணிக்கிறாங்க. விருப்பம் இல்லைங்க, எனக்கு நான் ஷேர் பண்ண விரும்பலை அப்படின்னா அதுவும் தேவையில்லை. இரண்டாம் கட்டத்தில் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கலாம். இரண்டாம் கட்டத்தில் என்னென்ன கேள்விகள்லாம் வந்து இருக்க போகுது அப்படின்ற இன்னும் அரசாணையும் வெளியிடப்படலை, அதில் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். வேறு ஏதாவது ஆதார் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி பேன் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்கலாம் இல்லை கேட்காமலும் இருக்கலாம். அதுக்குண்டான அந்த கேள்விகள்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ முதல் கட்டத்தில் 33 கேள்விகள்ன்றது இந்தியா முழுக்க இதே 33 கேள்விகள் தான் கேட்குறாங்க.
1: காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும்
0: இதே 33 கேள்வி தான். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கெசட்லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எல்லா ஸ்டேட்லையும் அவங்கவுங்க கெசட்லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினை விட்டுட்டு நம்ம வேறு கேள்விகளை கேட்க முடியாது. அதே மாதிரி இரண்டாம் கட்டத்துக்கான கேள்விகள் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மேபி செப்டம்பர் மாதத்தில் அதை வெளியிடும்.
1: ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து உள்ளூரில் இருப்பார் சார், இன்னொருத்தர் வந்து வெளியூரில் இருப்பார், அது எப்படி சொல்றதுன்னு தெரியல.
0: நம்ம நார்மலாக வந்து எல்லாருக்குமே பேஸ் வந்து என்னவா பண்றோம்னா, அவங்க நார்மலாக வசிக்கும் இடம், வழக்கமாக வசிக்கும் இடத்துல தான் அவங்கள வந்து நம்ம கணக்கெடுக்கணும். அதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற ஒரு பேஸ். அவங்க அதிகமான டைம் இங்கேயே இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து வேற ஊரில் இருக்கிறாரு, அவர் மேக்சிமம் அங்கேயே தான் இருக்காரு, அப்பப்போ ஊருக்கு வந்துட்டு போறாருன்னா அவர் அங்கே தான் கணக்கெடுப்பாங்க. வழக்கமான வசிப்பிடத்தில் அவங்க பண்ணணும். நான் ரெண்டு நாள் வந்து விருந்தாளியா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா அவங்களை வந்து அங்கே நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். நீங்க உங்க வீட்டுக்கு அங்கே வர்றப்ப நீங்க கணக்கெடுத்துக்கங்க, நீங்க உங்க இதை கொடுத்துக்கங்கன்னு நம்ம சொல்லுவோம்.
1: இது உள்ளூர்ல உள்நாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாடா இருந்தா சார்?
0: வெளிநாட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். வெளிநாட்டுக்கு வந்து இங்கதான் இந்தியாவில தான் இருக்கிறாங்க. அப்போதைக்கு இந்த 30 பீரியட்ல வந்து அவங்க ஒரு 10 வந்து ஒரு வெளிநாடு ட்ரிப்பு போறாங்கன்னா அவங்க இங்க வந்துருவாங்க. ஆனா அவங்க மேக்சிமம் வெளிநாட்டிலே தான் இருக்கிறாங்க, என்ஆர்ஐ மாதிரி இருக்கிறாங்க, அங்கே செட்டில் ஆயிட்டாங்க, அந்த மாதிரி டைத்துல அவங்கள நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்களோட வழக்கமான வசிப்பிடம் வந்து வெளிநாடாயிருது, இந்தியா இல்ல.
1: இந்த மாதிரி கணக்கெடுக்கிறதுலாம் சார் எந்த வகையில வந்து அரசாங்கத்துக்கும் சரி ஒரு தனி மனிதனுக்கும் சரி உதவிகரமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
0: இப்ப இந்த நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலமா நம்ம சேகரிக்கக்கூடிய தகவல்கள் வந்து கல்வி, சுகாதாரம், சாலை வசதிகள், குடிநீர் வசதி, வேற தொழில் ரிலேட்டடான வசதி, அடிப்படை தேவைகளுக்குண்டான வசதி, இதுக்குண்டான திட்டமிடலுக்கு வந்து இது பயன்படும். இப்போ நம்ம ஒரு 30 முன்னாடி நம்ம யோசிச்சிருந்தோம்னா, இப்போ நம்ம எல்லா வீட்லையும் பார்க்குறோம் கேஸ் கனெக்ஷன், நிறையா வீடுகளில் இப்போ கேஸ் கனெக்ஷன் வந்துருச்சு. 30 முன்னாடி வந்து இவ்வளோ பேர்கிட்ட கேஸ் கனெக்ஷன் இல்லை, அப்போ நிறையா பேர் விறகடுப்பில் தான் சமைச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அதை வந்து நம்ம இப்போ கேஸ் கனெக்ஷன் எல்லாரும் கொடுக்கணும்னா நம்ம கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும் இல்லை இம்போர்ட் பண்ணணும், அதுக்குண்டான தேவைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்தியாவில் வந்து மொத்தம் எத்தனை வீட்டில் வந்து கேஸ் கனெக்ஷன் இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு ரஃபாக ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற பிளான் பண்ணலாம். அடுத்த 10 10 கனெக்ஷனாக இருக்கதை நான் 20 பண்ணுறேன், 30 பண்ணுறேன் அப்படின்னு பண்ணால் நம்ம ப்ரொடக்ஷனையும் பார்க்கணும். இந்த மாதிரி திட்டமிடலுக்கு வந்து இந்த டேட்டா வந்து ஃப்ரேம் ஒர்க் யூஸ் ஆகும்.
1: எந்த அளவுக்கு மக்கள் இதற்கு ஒத்துழைப்பார்கள் நீங்கள் நினைக்கிறீங்க?
0: நம்ம தமிழ்நாடு வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு முன்மாதிரியான மாநிலமாக தான் திகழ்ந்துக்கிட்டே வருது. அதனால மக்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதுக்குண்டான விழிப்புணர்வும் வந்து நம்ம எல்லா மாவட்ட ஆட்சியர்கள் மூலியமாகவும், எல்லா தாசில்தார்கள் மூலியமாகவும், அங்கே மாவட்டங்களில் தாலுக்கு லெவலில், ஈவன் நகர்ப்புற இதில் இருக்கிற நகராட்சிகள் எல்லாத்துலேயுமே நம்ம விழிப்புணர்வு, இந்த பப்ளிசிட்டிலாம் நிறையா பண்ணுறோம். ஸோ அதனால நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
1: இது சம்மந்தமாக தொடர்பு கொள்ளலாமா யாரையாச்சும்? அதுக்குன்னு நீங்கள் ஏதாச்சும் அலுவலர்கள் அங்கங்கே வச்சுருப்பீங்க அல்லது பொதுவாக?
0: இல்லை, தமிழ்நாடு முழுக்க இந்த பணியில் வந்து 160,000 பேர் ஈடுபடுறாங்க.
1: 160,000
0: 5000 பேர் ஈடுபடுறாங்க. ஒரு கணக்கெடுப்பாளருக்கு வந்து ஒரு பகுதியின் கொடுப்போம். ஒரு கணக்கெடுப்பாளர் வந்து நார்மலாக ஒரு 250 வீடுகளில் இந்த 33 கேள்விகளை கேட்டு அதுக்குண்டான பதில்களை வந்து அவர் சேகரிக்கணும். 250 வீடுகள் இல்லைன்னா ஒரு 800-900 மக்கள் தொகை அளவு, அதுதான் வந்து ஒரு ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஏரியாவில் இருக்கிற வீடுகளில் வந்து அவங்க

0: வந்து அந்த தகவல்களை சேகரிக்கணும். அதனால அவங்கவுங்க அவங்கவுங்க ஏரியாவை கவர் பண்ணுவாங்க.
1: இந்த துறையினுடைய ஒரு இயக்குனராக, தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய சென்சஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய இயக்குனராக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வாக நீங்கள் சொல்லலாம், இந்த சென்சஸ் பணிகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் மக்கள் பங்கேற்கணும், அது உங்களுடைய கடமை பொறுப்புன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை வரவேற்று உங்களுடைய கருத்தை பொது கருத்தாக சொல்லலாமே.
0: நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் தமிழ்நாட்டில் August 1 to August 30 வரை நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக சுய கணக்கெடுப்பிற்கான வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் தாமாக முன்வந்து இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை பயன்படுத்தி தங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்தால் ஸோ அது இயக்குநரகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் உதவியாக இருக்கும். அதே சமயம் கணக்கெடுப்பாளர்கள் தங்களது வீட்டிற்கு வருகை தரும்போது அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான தகவல்களை கொடுத்தால் நாட்டினுடைய வளர்ச்சி மற்றும் திட்டமிடலுக்கு அது உறுதுணையாக இருக்கும். ஆகவே மக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பை அளிக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: வேற ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாத தகவல் சார்?
0: தேதிகளை வந்து மக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சுய கணக்கெடுப்பிற்கான தேதி July 17 முதல் July 31 வரை 15 மட்டுமே இந்த கால அவகாசம் உள்ளது. அதுக்கப்புறம் அந்த போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் களப்பணி, முதல் கட்டத்திற்கான களப்பணி நடைபெறுகிற தேதிகள் August 1 முதல் August 30 வரை உள்ள 30 மட்டுமே, இந்த 45 மட்டுமே இது நடைபெற உள்ளது. ரெண்டையும் சேர்த்தோம்னா இந்த தேதிகளை வந்து மக்கள் நினைவில் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: சனி ஞாயிறு வீக் டேஸ் எல்லா நாளும் இது நடைபெறும் சார்.
0: ஆமா, அந்த கணக்கெடுப்பாளர் அவங்களுக்கு வகிச்ச பணியை வந்து அவங்க முடிக்கணும். அந்த 30 அவங்க முடிச்சுக்கலாம். அவங்க எப்போ வேணாலும் போய்க்கலாம். சனி ஞாயிற்றுக்கிழமையும் போகலாம், ஒர்க்கிங் டேஸ்லையும் போகலாம், ஆஃப்டர் ஒர்க்கிங் அவர்ஸ் போகலாம், ஈவினிங். இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஈவினிங் போகலாம், 6 to 7 அந்த மாதிரி டயத்து கூட போய்க்கலாம். இந்த டைமு இந்த டே அப்படின்ற எதுவும் கிடையாது. இந்த 30 290 வீட்டில் நீங்கள் இந்த 33 கேள்விகளுக்கு உண்டான பதில்களை சேகரிக்கணும். அதுதான் நம்ம சொல்கிறோம்.
1: அதனால் நிச்சயமாக பயப்படக்கூடாது.
0: ஆமாம்,
1: சார் சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்களுடைய அந்த கார்டோடு தான் வருவாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புலேருந்து வந்திருக்கிறோன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லா மக்களும் ஒத்துழைப்பு தரணும். இது நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கிட்டு பொதுமக்கள் அனைவரும் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மத்திய அரசாங்கத்தினுடைய முக்கியமான பணி இந்த மக்கள் கணக்கெடுப்பு பணி. இயக்குனர் சொன்னது போல ஒத்துழைப்பு கொடுக்கும்படி வானொலி நிலையத்தின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: நாம லாயக்கு இல்ல.
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 8:53 12:00. இனி கேட்கலாம் திரைப்பட பாடல்.

0: கேட்ட பாடல் உரிமை கீதம் படத்திலிருந்து பாடலை பாடினார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வித்யா. பாடலுக்கு இசை மனோஜ் கியான்.
1: பிஎம் ஜெய்.

ஒழித்த பாடல் அம்மன் கோயில் கிழக்காடை படத்திலிருந்து பாடலை பாடினார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கேஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா. இனி தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை

0: தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 1,121,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ், எஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி. கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்கானது. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு 2 நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நேயர்களோட ரிக்வெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி திங்கக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளுமே கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்கானது. உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். 2311 2311 7076 அப்படிங்கிற நம்பரில் வெளியூர் நேயர்கள், அதாவது கோயம்புத்தூர்லேருந்தே கால் பண்ணுறவங்களா இருந்தாலுமே 042 2 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னை சேர்த்து கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில புடிச்ச பாடல கேக்குறதுக்காக இனிப்பில் இணையம் நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோவை மாவட்டம் திருமுகில இருந்து சோமு பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கறங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்கீங்க?
1: ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: மேடம், நான் கைத்தறி நெசவு பண்றேன் மேடம்.
1: ஓகேங்க, சூப்பர். இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: படம் சிகரம் தொடு படத்துல இருந்து பிடிக்கிதே திரும்ப திரும்ப உன்னை.
1: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ், லிசனர்ஸ் சாய்ஸ்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம், கோயம்புத்தூர் மாவட்டம் பன்னீர்மலையில இருந்து முல்லை நகர்ல இருந்து ராஜன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பாடல்கள் கேட்க போறீங்க நீங்க
1: மேடம்?
0: கேக்குதுங்களா பேசுறது? என்ன பாடல்கள் கேட்க போறீங்க?
1: எங்கே அந்த வண்ணில அந்த பாடல் போடுங்க மேடம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கனா 231-2-3-2-3-1-7-0-4-6 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பிடிச்ச பாடலை கேட்க இனிப்பில் இனியும் நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். இலக்கியம் நல்லா இருக்கு.
0: எல்லாருமே நல்லா இருக்காங்க. என்ன பாடல் கேட்கலாங்க இன்னைக்கு?
1: வசீகரா பாடத்துல இருக்குங்க.
0: ஓகேங்க.
1: நெஞ்சம் ஒரு முறை
0: நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி, கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களோட. நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இன்னைக்கு 9 மணிக்கு உங்களுக்கு வந்து லைன் கிடைச்சிருச்சு, உங்களோட விருப்ப பாடலை கேட்டுட்டீங்க அப்படின்னா இந்த நாளில் வேற ஒரு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கால் பண்ணாமல் மற்ற நேயர்களுக்கு நீங்கள் வழிவிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறோம். அன்பான வேண்டுகோள், விருப்ப பாடலை கேட்க நிகழ்ச்சியில் இனி நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணுங்க உங்களுக்கு?
1: எனக்கு

पीएम जय अब गरीबों की जय बन गई है।

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: 6-5 கேட்கலாம். தளம் வளம், வழங்குகிறார் சௌமியா. கேட்டிருக்கோம், இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியிலே நேயர். வணக்கம்.
1: ஹலோ மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் மாவட்டம் அடுப்பாடை சேர்ந்து சுஷிலா பேசுறேன் மேடம்.
0: சுஷிலாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில சாப்பிட்டீங்களா?
1: நாங்க மில்லுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் மேடம்.
0: சூப்பருங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: ஜாலியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் மேடம்.
0: இன்னும் நிறைய பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு ஜாலியா வேலை செய்யுங்க. இப்ப உங்களுக்கு என்ன பாட்டு வேணுங்க?
1: எனக்கு உன்னை நினைச்சு படத்துல இருந்து சில்லு சில்லு சில்லு எல்லாம் பாட்டு வேணும் மேடம்.
0: ஓகே, பாடல் வந்துட்டு இருக்குது, கேளுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் கேட்டுருக்கோம். இது உங்கள் சாய்ஸ், லிசனர்ஸ் சாய்ஸ், கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களோட. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவை மாநகர மாவட்ட ரங்கசாமி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: அழகான காலை வணக்கம் அறிவிப்பாளர்களுக்கு.
0: உங்களுக்கும் அழகான காலை வணக்கம். என்ன பாட்டு கேட்கலாங்க இன்னைக்கு?
1: நான் நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் சொல்லிடுறேங்க. அருமையா நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இயக்குனர் ஐயா அம்மா அம்மாவுக்கு ஐயாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
0: நன்றி, நன்றிங்க. சொல்லிடலாம், கண்டிப்பா சொல்லிடுறோம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்?

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம், நான் பவன்குமார், எஸ்பி கோயம்புத்தூர். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல்.

0: இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா, ஒரு கியூஆர் கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம் அனானிமஸா, லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ் டீசிங் மாதிரி நடந்துட்டே இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறா, இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோ அனு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கா, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்கிறத எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா ஃபோர் வீலர் பேட்ரோல் அண்ட் டூ வீலர் பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்களோ இமிடியட்லி அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ், லிசனர்ஸ் சாய்ஸ். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: இனிய வணக்கத்துடன் ஆர்ச்சாமி, தடாகம், புதூர்.
1: என்ன பாடல் கேட்க போறீங்க நீங்க?
2: ப்ளூ ஸ்டார்ல இருந்து ஏதோ ஒரு பாடல்.

0: கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பிடிச்ச பாடலை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நேயர். வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு கேட்டீங்க? அந்த படம் 3BHK படத்துல இருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான பாடல்
1: வந்துருக்கு.
0: சந்தோஷத்துல வந்து படத்து பேரே மறந்து. ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்ருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்கானது. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் மற்ற மாவட்ட நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியில் விருப்ப பாடலை கேட்கணும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் மாவட்டம் பல்லாப்பாளையத்திலிருந்து உமாவதி பேசுறேங்க மேம்.
0: என்ன பாடல் வேணுங்க மேம்?
1: எனக்கு பிரியமான தோழியிலிருந்து தென்னே நீயும் தென்னா.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேர்களே, இன்னைக்கு காலையில் 10:30 கேட்கவிருக்கிறோம் கவிதையும் கனமும். அதுக்கு முன்னாடி 10:02 போவோமா ஊர்கோளம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் அப் நிகழ்ச்சியில் மேகாலயாவில் இருக்கிற ஒரு அழகான கிராமத்துக்கு உங்களை அழைச்சி போக ரெடியாக இருக்காங்க ஆர்ஜே சுதா பிரியா. இன்று பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் இவரை சந்திப்போம். கவிஞர் எழுத்தாளர் வானதி சந்திரசேகரன் அவர்களுடன் நேர்முகம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியிலிருந்து உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். ஜின் சோனிபட் இடையே நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் மூத்த பிரதிநிதிகள் பங்கேற்கும் கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 11,21,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாள

0: வாடி அருகே கிராமங்களில் சுற்றித் திரியும் சிறுத்தையை வனப்பகுதிக்குள் விரட்ட சென்சார் மூலம் சைரன் ஒளி எழுப்பும் கருவியை பொருத்தி வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். மயிலாடுதுறையில் கடைகள் மற்றும் உணவகங்களில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனைகளில் தடை செய்யப்பட்ட 4 டன் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,800 ரூபாய்க்கு விற்பனையாக்கிறது. தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம், ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இன்னைக்கு நாம் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு தெரியுமா? இன்னைக்கு நம்ம ரொம்ப குழுக்குழுன்னு இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நாம் இந்த கிராமத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவ்வளோ குழுக்குழுன்னு இருக்குது. இந்த கிராமத்துக்குள்ளே அப்படியே என்ட்ரான உடனே நம்மளை வரவேற்கிறது பறவைகளோட இனிய குரல் தான். எங்கே பார்த்தாலும் பறவைகள் கத்துற சத்தம் கேட்குது. கூடவே குளிர்ந்த காற்று, பசுமையான மரங்கள், இப்படி சாலையோட இரு பக்கமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான பூக்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கு. இன்னைக்கு நாள் ஃபுல்லாக இங்கே தான் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் சுத்தமாக இருக்குங்க. ஒரு காகித துண்டை கூட கண்டுபிடிக்க முடியல, ஒரு பிளாஸ்டிக் கூட இல்லை. எப்படி இவ்வளோ சுத்தமாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஸ்வெட்டர் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த குளிருக்கு வந்து இங்கே வந்து எல்லாருமே ஸ்வெட்டர் போட்டுட்டு தான் இருக்காங்க. நானும் ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு ரொம்ப பாதுகாப்பாக தான் இங்கே வந்திருக்கேன். காரணம் இங்கே குளிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அதனால் நான் ஸ்வெட்டர் போட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து இன்னும் குளிராக தான் இருக்குது. எப்படி போகுது இந்த பயணம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஒரு கோலம். இன்றைக்கி நாம் ரொம்ப குளிருதுன்னு சொல்லியிருந்தோம், காற்று அப்படி ஜெலிசிலுன்னு இருக்குது, கூடவே அழகான மலர்களை பார்த்துட்ருக்கேன், சுற்றிலும் குழந்தைங்க சிரித்து சிரித்து விளையாடிட்டுருக்காங்க, பார்க்கவே அவ்வளோ ரம்யமாக இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த கிராமம் முழுசும் அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க, ஒரு பேப்பரை கூட பார்க்க முடியல, ஒரு பேப்பர் கூட இல்லை, ஒரு பிளாஸ்டிக் கூட இங்கே பார்க்க முடியல. எப்படி இவ்வளோ கிராமத்தை இவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. அப்படி எந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? இங்கே மேகாலயாவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு கிராமத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த கிராமத்தோட பேர் மௌலி நாங் அப்படிங்கிறது. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க, அப்படி வரிசையாக இருக்குது. ஒரு 500 வீடுகள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன கிராமம் தான், ஒரு 500 வீடுகள் தான் இருக்கும். மக்கள்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, எப்படி இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவே முடியல. கூடவே வந்து எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் அழகாக மூங்கிலில் செஞ்ச கூடை மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கூடையில் தான் அந்த மக்கள் வந்து குப்பையெல்லாம் போட்டு சேகரிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. அந்த கிராமத்து முன்னாடி மக்கள்லாம் வந்து அந்த குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு, எனக்கும் அங்கே போய் அவங்க கூட பேசணும், அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருக்குது. அவங்க கூட போய் நான் பேச தான் போகிறேன். கூடவே இங்கே பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் அப்படி பெருசாக வளர்ந்து வானத்தை தொடுற அளவுக்கு இருக்குது. இங்கே மேகமும் அப்படி கீழேயே போகுதா, வானத்தை தொடுதா அந்த மரங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ கவிதையெல்லாம் கூட எனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசை வருது. கூடவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா செல்ஃபி கூட நான் எடுத்துக்க போகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளோ அழகான கிராமத்துக்கு வந்துட்டு நான் செல்ஃபி எடுக்காமல் போக முடியுமா? ஸோ நான் செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன், இந்த கிராமத்தோட அழகை ரசிச்சிட்ருக்கேன். நீங்களும் ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. பாடல் வந்துட்டே இருக்குது, தேவராட்டம் படத்துலேருந்து.

ஸ்ரீகோ வில நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். நாம எங்க இருக்கோம்? இப்போ மவுலின் நாங்களா இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவங்க கிட்ட எல்லாம் நான் பேசிட்டு இருந்தேன். இவங்க கிட்ட பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அது உங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்படுறேன். இங்க இருக்கிற மக்கள் தாய் வழி சமூகத்தை தான் பின்பற்றுறாங்களாம். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்களோட சொத்துக்களை எல்லாம் பெண்களுக்கு தான் எழுதி வைப்பாங்களாம். ஸோ பெண்கள் தான் வழி வழியா அந்த சொத்துக்களை எல்லாம் நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதானே? இங்க பாருங்களேன் எவ்வளவு நல்லா இருக்கு. அதனாலதான் பெண்கள் வந்து ஒரு பெரிய உற்சாகத்தோட இருக்காங்களோ என்னவோ, அவங்க முகத்துல அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. பெண்கள்லாம் சேர்ந்து நிர்வகிக்கிற ஒரு இடம் அப்படிங்கறதால தான் இவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கூடவே இங்க ஒரு தேவாலயம் கூட இருக்கு போல இருக்கு. பக்கத்துல அந்த பெல்லெல்லாம் அடிக்கிற சத்தம் கூட கேக்குது. அந்த தேவாலயத்தோட பேர் கூட எஃபிஃபனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்படி இந்த கிராமம் முழுக்க அவ்வளோ அழகு கொட்டி கிடக்கு. இன்னைக்கு நான் திரும்பி வருவேனா அப்படிங்கறதே எனக்கே ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா எனக்கு இங்கே இருந்தெல்லாம் போல இருக்கு. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு பாலம் மாதிரி தெரியுது. அது கூட மரத்தோட வேர்ல செஞ்ச பாலம் மாதிரியே தெரியுது. அந்த பாலத்துக்கு தான் நான் இப்போ போறேன். சரி, நீங்க பாட்டு கேளுங்க, நான் அங்கேயும் போய் சுத்தி பார்த்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா?

கோவிலை நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு நாம் மேகாலயாவில் இருக்கிற மௌலினாங் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நான் ஷில்லாங்லேருந்து இங்கே வரக்கு எனக்கு ஒரு 3 hours ஆச்சு. ஆனால் 3 hoursல எவ்வளோ அழகான காட்சிகள் தெரியுமா பாப்பா, சொல்கிறக்கு இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது.

ஆனா சரி அதை விடுங்க, நாம இப்ப எங்க வந்திருக்கோம் தெரியுமா? இப்ப ஒரு பாலத்துக்கு மேல நான் போறேன்னு சொன்னேன் இல்லையா. இந்த பாலம் எதுல செஞ்சிருக்காங்க தெரியுங்களா? இது வந்து வேர்ல செஞ்சிருக்காங்க. இது வந்து வேர் பாலமா? எப்படி மரத்தோட வேரையெல்லாம் பிணைஞ்சு இவ்வளோ அதிசயமா ஒரு பாலத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மரங்களும் அதுக்கு ஈடு கொடுத்துச்சா இல்ல இயற்கையும் மனுஷங்களோட சேர்ந்து வேலை பண்ணுச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், அந்த பாலம் கூட ஆடுது. இது கூட கொஞ்சம் அட்வென்ச்சரஸா தான் இருக்கு. எனக்கு கூட எங்கேயோ அந்த இதுல எல்லாம் டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது. நான் வந்து நிறைய அந்த வாட்டர் பார்க்ஸ் எல்லாம் போயிருக்கேன், அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் எல்லாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் போகும்போது நம்ம அப்படியே வரும்போதெல்லாம் நமக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் இங்கே கிடைக்குது. ஏன்னா அந்த பாலம் ஆடும்போது அப்படியே பயமாவும் இருக்கு, அதே சமயத்துல ரொம்ப ஜாலியாகவும் இருக்கு. இன்னொன்று, இங்கே லைட்டா மழை தூரலும் இருக்கு. காரணம் வந்து இது ஏற்கனவே இது வந்து லைட்டா மழை நம்ம ஊர்லயே இருக்கு. இந்த டைம்ல இங்க வரும்போது கேட்கவா வேணும், குளிரோட மழையும் இணைஞ்சு அவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா. இந்த டைம் இந்த காலம் இந்த வெப்பம் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப ரம்யமா இருக்கு. நான் இதை அனுபவிச்சுட்டே இருக்கேன். நீங்க தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வாங்க.

93.3 கோவையில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பூமா ஒரு கோளம். இன்றைக்கி நம்ம மௌலினா கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வேர் பாலத்தில் நான் ட்ராவல் பண்ணிட்டேன். கூட பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் பூக்கள் அவ்வளோ ரம்யமாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா, இதுதான் ஆசியாவிலேயே ரொம்ப கிளீனான கிராமமாக நான் அப்போவே நினச்சேன். இவ்வளோ க்ளீனாக இருக்கே, எப்படா இந்த கிராமம் அவ்வளோ சிறப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு தெரிய வருது, இது ஏஷியாவோட க்ளீனஸ்ட் ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இந்த கிராமத்துக்கு வந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குதுன்னு சொன்னாங்க, இப்போ அந்த ஆற்றுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த ஆற்றுல படகுகள் மிதப்பது எப்படி இருக்குது தெரியுங்களா, காற்றுல அப்படி மிதக்கிற மாதிரியே இருக்குது. உண்மையாகவே படகு சவாரி தான் பண்ணுறாங்களா இல்லை காற்றுல மிதந்துட்டு போகிறாங்களா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ தெளிவாக இருக்குங்க இந்த தண்ணி. அப்பாப்பாப்பாப்பா இங்கேயே இருந்தெல்லாம் போல தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு வந்தாகணுமே. அதனால் இதோட என்னோட பயணத்தை நான் முடிவு பண்ணிக்கலாம், அதாவது இங்கே இப்போ நிறைவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இங்கேருந்து வர்றதுக்கே மனசில் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்குது ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறக்கு. ஏன்னா இந்த கிராமத்தோட அழகை வந்து நம்ம மறக்க முடியுமா, இவ்வளோ கிராமம் இவ்வளோ சுத்தமாக இருந்திருக்கு. கூடவே அவ்வளோ அழகான ஆறு, மலை, பூக்கள், மரங்கள்னு சொல்லிட்டு என்னால் மறக்கவே முடியாது. இனி எப்போவுமே இந்த கிராமத்தை பற்றி நான் நினச்சிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து இனி மேகாலயா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாலே கண்டிப்பாக இந்த கிராமம் என்னோட நினைவுக்கு வரும். ஸோ நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி போவோமா ஒரு கோலம் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா.

0: நேரம் 10:30.
1: வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 கவிதையும் கானமும் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் கீதா கைலாஷ். நம் தமிழ் மொழியில் அனைத்திற்கும் அடிப்படை இலக்கணமே. ஆனால் இலக்கணங்கள் பலருக்கும் புரிவதில்லை. அதுவே இலக்கியமாக மாறினால் எளிதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. நாம் கேட்க இருக்கும் இந்த பாடலில் நாயகி யாருக்கும் புரியாத இலக்கணமாய் திகழ்கிறாள். ஆனால் அவள் நாயகனை கண்டதும் மெல்ல மெல்ல மாறுகிறாள். அந்த மாற்றத்தைக் கண்டதும் இதுவரை புரியாத இலக்கணமாய் இருந்தவள் புரியக்கூடிய இலக்கியமாய் தெரிகிறாள் என்ற கவிஞர் கண்ணதாசனின் கற்பனை மேலும் நீள்கிறது இந்த பாடலில். அதே பாடலில் இடம்பெறும் மற்றொரு கதாநாயகி தன் வாழ்க்கை துணையாக யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறாள் என்பதை மிக அழகாக தன் பாடல் வரிகளால் கோடிட்டு காட்டியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன். அந்த பாடல்

நிழல் நிஜமாகிறது படத்திற்காக பாடினார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம். படத்தில் இடம்பெறும் கதாநாயகர் நாயகியரின் பெயரை தாங்கள் எழுதும் பாடல்களில் குறிப்பிடுவது பல கவிஞர்களின் வாடிக்கை. அதேபோலத்தான் இந்த பாடலின் ஆசிரியர் தாமரை அவர்களும் கதாநாயகி மீனாவின் பெயரை குறிப்பிடும்படியாக கதாநாயகன் நாயகியின் கண்களை மீன் என்று கூறி மீனாகத் தூண்டில் போட்டாய் என்று வர்ணித்திருப்பார். கதாநாயகியோ தான் மானாகி உன்னுடைய காதல் வலையில் விழுந்துவிட்டேன் என்று கூறுவது போல் இந்த பாடலை மிக அழகாக எழுதியுள்ளார். அந்த பாடல்

கிருஷ்ணராஜ் மற்றும் சித்ரா குழுவினர் பாடிய இந்த பாடல் ஒலித்தது முன்னருகே நான் இருந்தால் படத்திற்காக. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103-இல். இது கவிதையும் கானமும். எத்தனையோ கவிஞர்கள் பெண்களை நிலவென்றும் பூவென்றும் மானென்றும் மீனென்றும் மலரென்றும் வர்ணித்தது உண்டு. ஆனால் இந்த பாடலில் பெண்ணின் ஒவ்வொரு அசைவையும் கவிதை வரிகளாக்கி கொடுத்திருக்கிறார் வாசன் எனும் பாடலாசிரியர். ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலின் இனிமையும் மென்மையும் பாடலுக்கு மேலும் மெருகூட்டுகிறது.

பூ பறிக்க வருகிறோம் படத்திற்காக பாடினார் ஸ்ரீனிவாஸ். 2 மணி நேரம் செலவழித்து மிக சிரமப்பட்டு எடுக்கும் ஒரு திரைப்படத்தின் ஒட்டுமொத்த கதையை ஒரே வரியில் சொல்லி போய்விடும் கவிஞர்களும் உண்டு. அத்தகைய ஒரு பாடல்தான் நாம் கேட்க இருப்பது. இந்த பாடல் வரிகளில் திரைப்படத்தின் கதையையே அடக்கிவிட்டார் கவிஞர் இளைய கம்பன் அவர்கள். இன்னொரு தாயாய் நானும் மாறி உன்னை தாங்கிடுவேன், உன் நிழலாக வாழ்ந்திடவே கோடி ஜென்மம் வாங்கிடுவேன்.

சுஜாதாவின் குரலில் மாயி படத்தில் இடம்பெற்றது அந்த பாடல். கவிதைகள் எழுத வேண்டுமென்றால் அனைவரும் நம் மனதில் தோன்றிய கருத்துக்களை கற்பனையுடன் கலந்து எழுதுவோம். மூளை சொல்லும் சொற்களை கவிதை மலர்களாகத் தொடுப்போம். ஆனால் இந்த கவிஞரோ புதுமையான பாடல் வரிகளைத் தருகிறார். இப்படி கவிதையைப் போல இருக்கின்ற கதாநாயகியைப் பற்றி எழுத தன் உயிருக்குள் இருந்து சொல் எடுத்து வரைவாராம். பா. விஜய் அவர்களின் கற்பனை கலந்த உணர்வுபூர்வமான பாடல் இது.

0: வானத்தைப் போல படத்திற்காக பாடினார் ஹரிஹரன். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 கவிதையும் கானமும். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் கீதா கைலாஷ். வணக்கம் நேயர்களே.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா.

0: உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 கவிதையும் கானமும் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் கீதா கைலாஷ். வணக்கம் நேர்களே.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுயசார்பு இந்தியா இலக்கை அடைவதற்கும் பசுமை போக்குவரத்து மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதற்கும் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டுக்குள் 900,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாட்டின் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 1,121,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தியாகிகள் ஆர்யா என்கிற பாஷ்யம், சங்கரலிங்கனார், செண்பகராமன் ஆகியோரது பண்புகளை உயரிய வாழ்க்கை நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட உயரிய சமுதாயத்தை உருவாக்கும் என தியாகிகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் தடையின்றி நடப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் கடைகள் மற்றும் உணவகங்களில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனைகளில் தடை செய்யப்பட்ட 4 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜப்பான் ஓபன்

0: பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11:02.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி. சங்கர் பிரசாத் அவர்களின் வீணை இசை கேட்கலாம்.

0: இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி சங்கர் பிரசாத் அவர்களின் வீணை இசை கேட்டோம்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ் வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

0: கேட்ட பாடல் ராஜி என் கண்மணி திரைப்படத்திலிருந்து, இசை எஸ் ஹனுமந்தராவ், ஆர் பால சரஸ்வதி தேவி பாடியது, பாடலாசிரியர் சங்கு பாலசுப்ரமணியம். ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் இந்த பாடலுக்கு முன்னாடி நாம் ஒரு பாடல் கேட்டோம், கோமதியின் காதலன் திரைப்படத்திலிருந்து. அதில் வந்து ரெண்டு வெர்ஷன் இருக்குது. நாம் இன்னைக்கு கேட்டது சீர்காழி கோவிந்தராஜன் பாடியது.
1: ஆதி

கேட்ட பாடல் நானே ராஜா திரைப்படத்திலிருந்து. இசை டி ஆர் ராம்நாத், டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலாசிரியர் கே பி காமாட்சி சுந்தரம். இதுக்கு முன்னாடி நாம கேட்ட பாடல் ராஜி என் கண்மணி திரைப்படத்திலிருந்து, சங்கு சுப்பிரமணியம் எழுதியது.

0: கேட்ட பாடல் பெண்ணின் பெருமை திரைப்படத்திலிருந்து இசை பி என் ராவ் மற்றும் ஏ ராமராவ் பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் தஞ்சை என் ராமையா தாஸ்.
1: கண்டிப்பாக

கேட்ட பாடல் எங்கள் குடும்பம் பெருசு திரைப்படத்திலிருந்து இசை டி ஜி லிங்கப்பா, டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் கு சா கிருஷ்ணமூர்த்தி.

0: கேட்ட பாடல் டவுன் பஸ் திரைப்படத்திலிருந்து. இசை கே வி மகாதேவன், எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியது, பாடலாசிரியர் க மு ஷெரீப்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆஃபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க் யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது வரைக்கும் கேட்டோம் ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில். நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

0: நேரம் 12 மணி.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
1: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
0: 3,00,000 அதிகமான புத்தகங்கள், 400 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
2: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில இவரை சந்திப்போம். நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் எழுத்தாளர் கவிஞர் வானதி சந்திரசேகரன் அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா?
3: புத்தகங்கள்ல வந்து உங்களுடைய எழுத்துக்கு வருவோம். கவிதைகளுக்கு சொல்லிட்டீங்க, எழுத்து என்னெல்லாம் எழுதுனீங்க?
4: கட்டுரை வந்து தன்னம்பிக்கை கட்டுரை தான், அதுதான் எழுதியிருக்கேன். 40 கட்டுரைக்கு பக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு தொகுப்பா அது வந்து இந்த மாசம் வந்தது, ஒரு 2 வந்ததை தொகுத்து ஒரு கட்டுரையா போட்டிருக்கேன். அப்புறம் இப்ப வந்து சமீபத்தில் எழுதிட்டு இருக்கிறது மருந்தனின் மருந்தே வைப்பனின் வைப்பே அப்படின்னு சொல்லிட்டு தலைப்புல எழுதிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம வழக்கத்துல இருந்து, அதாவது முன்னோர்கள் பயன்படுத்தி நம்ம இப்ப பயன்படுத்தாம மறந்து போன மூலிகை தாவரங்களை பத்தி, நம்ம கண்ணு முன்னாடியே, நம்ம காலடியிலேயே, நம்ம காலையில நடைபயிற்சிக்கு போறோம், ரோட்டோரத்துல பாக்குறோம், அங்க எல்லாமே மூலிகைகள் தான் நிறைய இருக்கு. தானா முளைச்சு தானா வளர்ற மூலிகை, எந்த மருந்தோ எந்த ஒரு ரசாயன உரமோ இல்லாம வளர்ற மூலிகைகள், அதையெல்லாம் நம்ம களை செடிகளா தான் கடந்து போறோம். அது வந்து உணவு பயன்பாட்டுக்கு உகந்ததுங்கிறது தெரியாம தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். விவசாய பூமியில வளர்றது கூட விவசாயிகளுமே அதை பயன்படுத்துறது இல்லை. எல்லாரும் இப்ப அதை பயன்படுத்தலாம்ங்கிற அளவுக்கு தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பெரியவங்க இருக்கிற வீட்டுல பயன்படுத்தலாம், இதை சாப்பிடலாம் அப்படிங்கறது தெரியுது.

0: இப்பல்ல அதையெல்லாம் மறந்துட்டாங்க. அதையெல்லாம் களை செடிகளா நினைக்கிறாங்க. இப்ப களைக்குள்ளி அடிச்சடிச்சு அந்த செடிகளே முளைக்காத அளவுக்கும் பண்றாங்க. அந்த மாதிரி செடிகளை பத்தி நான் இப்ப அதுதான் கட்டுரை எழுதிட்டு இருக்கேன்.
1: உங்களுக்கு எப்படி அந்த நாலேஜ் இருந்தது?
0: அது நான் தாவரிகள் படிச்சிருக்கிறது அப்படிங்கறது ஒண்ணு. பிறந்து வளர்ந்தது தோட்டத்துல. அப்ப இந்த தாத்தாவும் தோட்டம் விவசாயம் வச்சிருந்தாங்க. அந்த அம்மாவோட பக்கத்துலயும் தாத்தா விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நிறைய செடிகளை பாக்குறதுக்கான வாய்ப்பு. அது என்னன்னா, இன்னொரு பிளஸிங்ஸ் என்னன்னா, எங்க தோட்டம் அப்பாவோட தோட்டமும் ஒரு ஓடைக்கு ஓரமா இருக்கும். ஓடைக்கு ஓரமா அப்படிங்கும் போது எங்கிருந்தோ வர்ற செடிகளோட விதையெல்லாம் தண்ணியில அடிச்சிட்டு வரும். புதுசு புதுசா செடிகள்லாம் இந்த ஓடையோரத்துல முளைச்சிருக்கும். அந்த மாதிரி அதே போல எங்க அம்மா சைடு அந்த தாத்தா வீட்லயும் ஆத்தோரம் பூமி தோட்டம். அங்கேயும் அதே மாதிரி ஆறு குளம் வாய்க்கால் எல்லாமே சுத்தி அந்த தோட்டத்தை சுத்தி இருக்கும். அது கரும்பு நெல்லு வாழை மஞ்சள் இப்படிதான் தாத்தா போட்டிருப்பாரு. அங்க நிறைய அப்பா வீட்டு சைடு பார்க்க முடியாத ஒரு தாவரங்கள் எல்லாம் அங்க பாக்கலாம். அப்ப என்னன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே பார்த்தா இந்த பூ ஒரே மாதிரி இருக்கு. அது சைஸ் வெவ்வேறையா பெருசா இருக்கும், அங்க சின்னதா இருக்கும். ஆனா இந்த பூ ஒரே மாதிரி இருக்கு, இந்த செடி ஒரே மாதிரி இருக்கு. அந்த ஃபேமிலி வந்து பிரிச்சு பாக்குறது அந்த சின்ன வயசுல இருந்துச்சு.
1: அப்புறம் படிச்சதுனா
0: அப்ப அப்ப வந்து பேர் தெரியாது. இந்த ஃபேமிலி இந்த செடி இந்த ஃபேமிலிங்கிறது இந்த குடும்பத்தை சார்ந்த செடி அப்படிங்கறது தெரியாது. தாவரவியல் பெயரெல்லாம் தெரியாது. ஆனா அப்பவே இந்த அவரையும் சனப்பையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு பூ. அப்ப இதுவும் கொளிஞ்சி அதெல்லாமே ஒரே மாதிரி இருக்கு பூ. அப்ப இந்த பூ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கே அப்படிங்கறது. ஆமா, இதெல்லாம் ஒன்னா ஒரே இது போல, ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்தது போல அப்படிங்கற அந்த இது அப்ப சின்ன வயசுல இருந்தே இருந்தது. அப்புறம் அதே மாதிரி
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today flagged off India's first hydrogen train between Jind and Sonipat at Jind Railway Station in Haryana. The launch of the first hydrogen-powered train marks an important step towards the adoption of clean and sustainable mobility in the railway sector. Designed, engineered and integrated in India, the train has been developed using indigenous technology reflecting the country's growing capabilities in advanced railway engineering. With an operational speed of 75 kilometers per hour on the Jind-Sonipat section and a design speed of 110 kilometers per hour, the train is not only safer but also faster on this 89 kilometer section. The Prime Minister also laid the foundation stone and dedicated to the nation various development projects worth around 14,700 crore rupees at Eklavya Stadium in Jind, then addressed the gathering on the occasion. From Jind, the Prime Minister will travel to Chandigarh, where at around 1:45 p.m. he will lay the foundation stone and inaugurate various development projects worth over 4,700 crore rupees. He will also address the gathering on the occasion. Prime Minister Modi will visit Jalandhar in Punjab this afternoon, where he will inaugurate and lay the foundation stone of rail and road infrastructure projects worth over 5,470 crore rupees. Our correspondent reports that these projects are aimed at strengthening connectivity, improving passenger convenience and accelerating economic development in the region.
3: Prime Minister will inaugurate 74 redeveloped railway stations across 20 states virtually from Jalandhar, including SAS Nagar Mohali Railway Station, Shri Muksar Sahib Railway Station and Shri Anandpur Sahib Railway Station. After personally inaugurating the Jalandhar Kent Station, these stations have been transformed under one of the world's largest station redevelopment programs, Amrit Bharat Station Scheme. He will also flag off Sant Ravidas Express train from Jalandhar Kent Railway Station. It is a first direct twice a week train connecting two of India's most revered spiritual and cultural centers, Amritsar and Varanasi. Sir Govardhanpur in Varanasi is the birthplace of Guru Ravidas ji. Prime Minister will also inaugurate the Daulatpur Chowk Kartoli new rail line as part of the Nangal Dam Talwara Mukeria new rail line project and flag off the Kartoli Ambala train service. It will significantly strengthen rail connectivity between Punjab, Haryana and Himachal Pradesh.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி FM 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்றைய நம் விருந்தினர் எழுத்தாளர் கவிஞர் வானதி சந்திரசேகரன் அவர்கள்.
4: சரி, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்களேன், குழந்தைங்க பத்தி எல்லாம் சொல்லுங்க. கணவர் பத்தி சொன்னீங்க, குழந்தைங்க வந்து கணவர் பேரை சொல்லுங்க.
5: அவரு சந்திரசேகருங்க, என்ஜினியர் பேசிக்க, அவரு மெக்கானிக்கல் என்ஜினியர்.
4: மேன் பிஹைண்ட் யுவர் சக்சஸ், உங்க புத்தகத்தை வெளியிடுறாருல, அவர் பேர் சொல்லுங்க.
5: ஆனா அப்புறம் பசங்க, ரெண்டு பசங்க, பெரிய பையன் மருத்துவரா இருக்கான், மருமகளும் மருத்துவர் தான்.
4: இருக்காங்க
5: அவங்க ரெண்டு பேர், சென்னையில இருக்காங்க. சின்னவன் வந்து MS படிச்சுட்டு இருக்கான், பயோடெக்.
4: குடும்பம் வந்து நமக்கு, ஒரு பெண்ணுக்கு வந்து குடும்பம் சப்போர்ட்டா இருந்தா என்ன வேணா பண்ணலாம். ஆனா உங்களுக்கு அப்பா உங்களுக்கு ஆர்வம் இல்ல எழுதணும்னு? அப்ப இல்ல, அது அந்த காலம் அந்த மாதிரி. இப்ப அதுக்கான என்கரேஜ்மெண்ட் இருக்கு, பிளாட்ஃபார்ம் இருக்கு. நீங்க வந்து உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு பல பேர் இருக்காங்க, சோசியல் மீடியா இருக்கு. நீங்க அதுல எங்க வீட்டுக்குள்ளே எழுதி நீங்க உள்ளுக்குள்ளே வச்சுக்க வேண்டாம்.
5: அதை வந்து எனக்கு, நான் முதல்ல ரொம்ப நாள் சோசியல் மீடியால இல்லை நானு. ஆனா எனக்கு வந்து ஒரு தடவை இப்ப ரவீந்திரன் ஐயா அவரு தான் இதை சொன்னாரு, அம்மா புக்கா போட்டு நீங்க இவ்வளவு செலவு பண்ணி அதை விற்க முயற்சி பண்ணி நீங்க இது பண்றதுக்கு நீங்க சோசியல் மீடியால போட்டீங்கன்னா அத்தனை பேரும் பாப்பாங்க, செலவில்லாம நீங்க உங்க கவிதையை வெளியில கொண்டு வரலாம் அப்படிங்கறது தான் அவரு அங்கதான் சொன்னாரு. அப்புறம் அவர் சொன்னதை வச்சுட்டு தான் நான் மறுபடி பேஸ்புக்கு ஓபன் பண்ண, அக்கௌண்டே முகநூல் அக்கௌண்டே
4: தொடங்கினேன்.
5: 2017 தான் ஆரம்பிச்சேன் நான்.
4: இப்ப நீங்க வந்து இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளருங்கிற அடையாளம் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் இப்ப சுலபமா வந்துருதே, யாருக்கு யோசனை இருக்கோ, யாருக்கு கை வேற?
5: கண்டிப்பா கண்டிப்பா,
4: அப்படி ஆயிட்டாங்க.
5: புத்தகமா கொண்டு வந்தாதான் கவிஞர்து கிடையாது. ஒரு கவிதைனாலும் பேசப்படக்கூடிய கவிதையா, மக்களால வாசிக்கப்படக்கூடிய, அவங்களோட எண்ணத்துல எப்பவும் நிலைச்சிருக்கக்கூடிய கவிதையா இருந்தா அவங்க கண்டிப்பா கவிஞர்தான். ஆமா,
4: அக்செப்ட் பண்ணி.
5: அதுக்கு வந்து மீடியா வந்து சோசியல் மீடியா ரொம்பவே துணையா இருக்கு.
4: ஆமா, இத நீங்க எப்படி பாக்குறீங்க, இது சரியான விஷயமா? அதாவது இல்ல, அன்னி காலத்துல ட்ரெண்ட் வந்து எத்தனை கவிதை எழுதுவாங்க, எத்தனை பத்திரிகை அனுப்புவாங்க வீட்டுக்கு, பாதி வந்து
5: திரும்பி வந்துடும்.
4: ஒன்னு ரெண்டுக்கு தான் அங்கீகாரம் கிடைக்கும், அதையே காப்பி பண்ணி போட்டவங்க எல்லாம் கூட பெரிய ஆள் ஆயிருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. ஆனா அந்த மாதிரி பாவம், அவ்வளவு எழுதுவாங்க, அவங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்காது. ஒரு 10 ரூபா சன்மானம் கிடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தது, இப்ப ட்ரெண்ட் எல்லாம் மாறி போச்சு. எல்லாருமே எழுதுறதுக்கு ரெடியா இருக்காங்க, எல்லாரும் ஏதோ ஒண்ணு எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எழுத முடியுது,
5: எழுத கண்டிப்பா, எல்லாத்துக்குமான வாய்ப்பு வந்து திறந்திருக்கு. இது நல்லதா, அங்கீகாரத்தை கொடுக்கற ஒரு வாய்ப்பா தான் நான் பாக்குறேன். எல்லாத்தினாலயும் புக்கா போட முடியாது, ஏன்னா புக்கா வாங்கி இப்ப படிக்கிறதும் குறைஞ்சிட்டே வருது. புக்கா போட்டாலும் என்ன, ஒரு அளவா கொஞ்சம் புக்கு போட்டு அப்படிதான். அப்புறம் அதே போல எல்லாமே காஸ்ட் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு இப்போ. எல்லாமே பிரிண்டிங்ல இருந்து பேப்பர் செலவுல இருந்து எல்லாமே முதல்ல இருக்கும் போது கம்பேர் பண்ணும் போது இப்ப எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு, விலை ஜாஸ்தி. எல்லாத்தினாலையும் முடியாது. அதுல ஒரு புத்தகத்தை கொண்டு வர்றதுன்னா அதுல எவ்வளவோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும்.
4: கரெக்ட்.
5: சோசியல் மீடியால பதிவு போடுறதுங்கிறது அப்படி இல்ல, ரொம்ப எளிமையா போட்டு போயிடுறாங்க. ஒரு தப்பு இருந்துச்சுன்னா 4 நாள் கழிச்சு கூட அந்த தப்பை கரெக்ட்.

0: சரி பண்ணிக்கலாம் அதுல உள்ள போய். ஆனா ஒரு புத்தகமா வந்துட்டா நம்ம அடுத்தது செகண்ட் இரண்டாவது மூணாவது பதிப்புன்னு அப்படி போடும் போதுதான் நம்ம அந்த தப்ப வந்து கரெக்ட் பண்ண முடியும். அந்த தப்பு அந்த புத்தகத்துல இருந்துட்டே தான் இருக்கும்.
1: இப்ப வந்து இந்த ட்ரெண்ட் வந்து எவ்வளவு நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சோசியல் மீடியால நம்மளுடைய டேலண்டை எக்ஸிபிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ட்ரெண்டுன்னு எத்தனை வருஷம் இருக்கும்? அதுக்கு ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் வரும் இல்ல, எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துக்கும்
0: வாசிப்பாளர்கள் இருக்க வரைக்கும் இருக்கும்
1: இருக்கும் அப்படிதான். ஆனா
0: அது பொழுதுபோக்கா எப்ப மாறி போகுதோ அப்ப வந்து போயிரும். ஒரு வாசிப்புக்கான தளமா நினைக்கிறவங்க இருக்க வரைக்கும் இருக்கும் இல்ல. இது எல்லாமே சோசியல் மீடியா எல்லாமே உங்களுக்கு பொழுதுபோக்குக்கான தளமா மாறும்போது அதுல அதுலயும் வாசிப்பு கம்மியாயிரும். ஆனா நான் இப்ப நானே உணர்றேன், நான் முதல்ல இந்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி முகநூல்ல கவிதை போட்ட போது இருந்த வரவேற்பும் இப்ப அதுக்கு வர வரவேற்புகளும் அதுக்கு வர கமெண்ட்டுகளும் அதாவது பின்னூட்டங்கள் கொடுப்பாங்க இல்லைங்களா, அது அதுவும் அப்ப இருந்ததுக்கு இப்பவே கொஞ்சம் மாறி இருக்கு, மாற்றம் இருக்கு. நிறைய இந்த பொழுதுபோக்கா சும்மா ரீல்ஸ் போடுறது அதை பாக்குறது ஏதாவது ஒண்ணு ஒரு எந்த ஒரு பொருள் இல்லாத ஒரு
1: அதுக்கு பெரிய வெயிட்டேஜ் இல்லாத ஆகுது.
0: ஆமா
1: அப்புறம் என்ன இப்ப அந்த ஷார்ட் பொறுமையா படிச்சு கேக்குற அளவுக்கு எல்லாம் யாருக்கும் சமயமே இல்ல, பொழுது இருக்கோ இல்லையோ மைண்ட் இல்ல. அப்ப கதையெல்லாம் நினைச்சு பாருங்க, பெருசா ஒரு கட்டுரையெல்லாம் கொடுத்தா அவ்வளவுதான் ஒடிய போயிருவாங்க, எல்லாமே நச்சல் தான். அப்ப அந்த சின்னதா குடுக்கறது தான் குரல் மாதிரி குட்டி கவிதையை தான் கொடுக்க முடியும் இல்லையா, அதுதான் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு. சரி, உங்களோட ஒர்க்கை பார்த்து நிறைய பேர் பாராட்டி இருப்பாங்க இல்லையா, நீங்க இதை பத்தி ஒரு பிரபலமும் கூட பாராட்டினாருன்னு சொன்னீங்களே, சொல்லுங்களேன்.
0: நடிகர் சிவகுமார் அப்பா வந்து எனக்கு சித்தப்பா மர அப்புறம் அவர் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவார், மறந்து மனந்திருந்து பாராட்டுவார் எதுனாலும் டக்குன்னு. அந்த மாதிரி இப்போ என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு சமீபத்துல கூப்பிட்டு
1: சொன்னாரு,
0: நல்லா பண்றமா, எப்படி நீ இதெல்லாம் கத்துட்டு பண்ணிட்டு இருக்க, ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்து நீ இவ்வளவு தூரம் பண்றியே பரவாயில்லையே.
1: அவரும் அப்படிதான் கிராமத்துல கண்டிப்பா எழுதுவாரு பேசுவாரு, அவரும் பெரிய ஓவியம் அப்புறம் பெரிய நடிகர் அது அதுக்கப்புறம்.
0: ஆமா
1: அந்த மாதிரி அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் வந்திருக்கு இல்ல, பெரிய அங்கீகாரம்.
0: ஆமா கண்டிப்பா.
1: இப்போ வீட்லயே உங்க கணவர் உங்களை என்கரேஜ் பண்ணாரு, அப்படிதான் எழுத ஆரம்பிச்சீங்க?
0: அவரு எழுதக்கூடாது என்ன நீதியே வச்சு உட்கார்ந்து இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னாவே நம்ம அடுத்த வார்த்தை எழுத முடியாது.
1: கரெக்ட் தான்.
0: என்ன கவிதைங்கிறது நம்ம உட்கார்ந்து நம்ம யோசிச்சு எழுத வேண்டிய ஒரு இது இல்ல, தோணும் போது எழுதிக்கணும். அப்ப நம்ம சாப்பாடு செய்யும் போது கூட டக்குன்னு தோணும், அந்த வார்த்தை வந்து திருப்பி அந்த மைண்ட்ல எவ்வளவு யோசிச்சாலும் மனசுக்குள்ள திருப்பி வரவே வராது, மறந்து போயிரும் அந்த வார்த்தை.
2: இவரை சந்திப்போம்.

0: உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 இன்றைய வசந்த நிலத்தில் எழுத்தாளர் கவிஞர் வானதி சந்திரசேகரன் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் சௌமியா.
1: சரி, இப்ப வேற ஏதாவது ஒரு கவிதை கேட்கலாமா?
2: அந்தாதி உங்களுக்கும் தெரியல?
1: நல்லா தெரியும். அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைத்தும் நந்தா அவனுக்கே பணி செய்து. நீங்க சொல்லுங்க இப்ப அந்தாதி ஒண்ணு.
2: அகத்தினில் அன்பு நிலை ஆர்ந்து வளர இகத்தினில் வேல்விடும் இன்பு. அடுத்தது வந்து அந்த இன்புலேயே ஸ்டார்ட் பண்றோம். இன்பம் தருகின்ற இன்சுவை செந்தமிழின் பன்மை தினவினை நீ போற்று. அடுத்தது அந்த போற்றுல தொடங்கும். போற்றுதலில் வீழ்ந்திடா பெண்மை மதியின்கண் கூற்றில் உயர்ந்திடும் குன்று. குன்றன மாந்தர் குலமோங்க சேயுணர்வில் அன்பினை ஊட்டுவாய் ஆர்ந்து. ஆர்ந்த அழகில் அகமுகம் பூத்திட கூர்ந்த அறிவேனற்காப்பு. காப்பாய் விளங்கிடும் கல்வியே மாதரை பூப்பாக வைக்கும் புரி. புரிந்தவர் என்றும் பிரிந்திடார் அன்பால் விரியுலகு காணும் வியப்பு. வியப்பில் மலராய் வெளிகள் விரிய நயமிகு நர்த்தனம் நாட்டு. நாட்டிடும் திட்டங்கள் நாட்டை உயர்த்திட வீட்டரந்தான் முதல் வித்து. வித்தினது வீரியம் வெற்றியின் வேறாகும் புத்தியை தீட்டு புரிந்து.
1: ஆஹா, சூப்பர்.
2: புரிந்தவர் என்றும் புகழ்முகங்காட்டார் உரிய பெயர் ஊட்டும் உயர்வு. விரியுலகு காணும் வியப்புன்னு வச்சிருக்கேன். என்னன்னா அந்த

0: வைக்கிறதுல கூட நம்ம அந்த தலை தட்டக்கூடாது. இதுல வர்ற ஒரு ஈட்டடி அப்படியே நானு இங்க
1: சூப்பரா
0: பேரை வச்சிருக்கேன். மூன்றடி உள்ளத சிந்தடி வெண்பா சொல்லுவாங்க, நான்கடியில நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா எல்லாமே நாலடியில எழுதலாம். 108 இந்த மாதிரி எந்த வார்த்தையில முடியுதோ அந்த வார்த்தையில அடுத்த
1: சப்ஜெக்ட் ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிட்டீங்களா?
0: சப்ஜெக்ட் இல்ல, எல்லாமே காமனா வச்சிருக்கேன். அது அந்தாதியை கொண்டு வரணும்னா என்ன, நம்ம கிட்ட 5 வார்த்தை மட்டும்தான் நம்ம கையில இருக்கும், 7 வார்த்தை தான் மொத்தமே குரல் வெண்பாக்கு. அதுல முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் அந்தாதியில முதல் இதுக்கும் ரெண்டாவது இதுக்கும் போயிரும். நடுப்புல வந்து நம்மளுக்கு 5 வார்த்தை மட்டும்தான் நம்ம கையில இருக்கும். அந்த 5 வார்த்தையை வச்சுதான் நம்ம அந்த இதை உருவாக்கணும்.
1: சொல்றீங்க,
0: ஒரு தவறு வந்துட்டா கூட, ஒரு தலை கெட்டுருச்சுன்னா கூட கொஞ்சம் சரி பண்றது இதுல வந்து சிரமம் தான். கொஞ்சம் ரொம்ப அதை நம்ம கொண்டு வரும்போதே ரொம்ப யோசனை பண்ணிதான் கொண்டு வரணும்.
1: ரொம்ப அழகா இருந்தது. அடுத்தது வெண்பா, அந்த நேரிசை வெண்பால இந்த ஒரே ஒரு வெண்பா பாடல்.
0: தமிழை பத்தி கொஞ்சம் வெண்பா எழுதியிருக்கேன் நானு. அதுல வந்து இது தனித்தனி வெண்பாங்கிறதுனால தனித்தனி தலைப்புகள் கொடுத்து எழுதியிருக்கேன். அதுல தமிழ் இன்பம் அப்படிங்கிற தலைப்புல கொஞ்சம் தமிழ்களை பத்தி எழுதியிருக்கேன். அதுல ஒரு இது வந்து தொன் தமிழ் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்கேன். மண்ணிய செம்மார்ந்த மாற்றில்லாம் உச்சுவையாம், கண்ணலாம் செம்மொழியாம் கற்பகமாம், தென்னலினும் மென்மொழியாம், எம்மொழிக்கு மேதினியில் ஈடுண்டோ, பன்முக தொன்தமிழே பாங்கு. இது தமிழை பத்தின ஒரு வெண்பா. இதே மாதிரி மழலையர் இன்பம் சொல்லி குழந்தைகளை மயப்படுத்தி ஒன்று எழுதியிருக்கேன். அதில் ஒன்று சொல்லட்டுமா, செந்தளிர் அப்படின்ட்டு ஒரு தலைப்பில். பொக்கைவாய் பூஞ்செரிப்பில் பூத்திருக்கும் பூரிப்பு உக்கிரத்தை போக்கிடுமே உள்ளத்தில், ஒக்கிட்டு சீர்படுத்தி சக்தி தரும் செந்தளிரின் இன்பத்தை மார்தட்டி சொல்வோம் மகிழ்ந்து. அந்த ஒரு குழந்தைகளை பத்தி எழுதுனதுல அது ஒண்ணு. அதே மாதிரி கடவுள்களை பத்தி எழுதியிருக்கேன். அது ஈசனே அப்படிங்கிற தலைப்புல எழுதுனது. கூண் விழுந்து கண்கள் குருடாகி சோந்தேயான், ஈனங்கொள் மூப்புடன் இன்னலும் தூணமும் எய்திடும் முன்னரின் ஈசனே, நின்னையான் மெய்யோடு தாழ்பற்றலே மெய்ப்பு. அது ஈசனுக்கிட்ட ஒரு வேண்டுதலா வச்சு
1: உன்னுடைய தோளை பற்றுவேனா
0: இயற்கை சார்ந்த ஒரு வெண்பாங்க நேரிசை வெண்பா. வியனழகு அப்படிங்கிற ஒரு தலைப்புல. கொஞ்சம் எழிலோடு கொட்டும் அருவியும் பஞ்சினை போல் மேகம் படர்ந்த பாங்கும், விஞ்சும் வியன் அழகு பொங்க விரைந்தோடும் ஆற்றின் கயலும், இயற்கையின் காப்பு. அது இது ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்ச வெண்பா. இது இன்னொன்னு இன்னழகுன்னு சொல்லிட்டு அணிலும் பறவைகளும் அந்த பழங்களை கொத்தி சாப்பிடும் இல்லையா, அந்த அதையே அதுக்காக எழுதுனது இன்னழகு அப்படிங்கிற தலைப்புல. துள்ளியோடும் சிற்றனிலும் துக்குணி புள்ளினமும் அள்ளிடுமே உள்ளத்தை இன்னழகில், தள்ளி நின்றே கண்டு ரசிப்போம் கனிகளை ஆங்கவை உண்டு கழிப்பதை உற்று.
1: வெரி நைஸ்.
0: தொந்தரவு பண்ணாம பாக்கணும்,
1: புரியுது
0: அப்படிங்கறது ஒரு வெண்பால சொல்லு.
1: உங்களுடைய இது வந்து பயணம் பாத்தீங்கன்னா, ஒரு பள்ளி மாணவியா இருந்தப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருந்திருக்கு, அது வந்து வளர்ந்து வரதுக்கு பல வருஷம் ஆயிருக்கு.
0: ஆமா,
1: அப்பவே இருந்திருக்கு, தணலாட்டும் கணன்று இருந்திருக்கு, அது வெளியே ஃபயரா வெளியில வரத்துக்கு வந்து பல வருஷம் ஆயிருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது, அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கும்போது, நம்மளுடைய திறமை வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே வருது. அதுக்கான சமயம் இருக்கு இல்லையா, அதுக்கான தருணம் வரணும்.
0: ஆமா,
1: எல்லாம் நேரம் வந்தாச்சுமோல, நமக்கு அந்த நேரம் வந்தாதான் நடக்கும்.
0: ஆமா கண்டிப்பா.
1: அங்கீகாரம் வந்து 50 வயசுல வரலாம், 60 வயசுல வரலாம், எப்ப வேணா வரலாமா. இவர் மாணிக்க விநாயகம் சார் சொல்லுவாரு, அம்மா நான் 50 வயசுக்கு அப்புறம் தான் பாடவே ஆரம்பிச்சேன். அவர் வந்து கம்போசரா இருந்தாரு. நான் வாங்கியிருக்கேன் அவரோட கேசட்லாம், அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் யாருக்குமா தெரியும், நான் பாட ஆரம்பிச்சு ஒரு பாட்டு பாடினதுதான் உலகத்துக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சது. இப்ப பாரு நிக்காம ஓடிப்பாரு. அந்த மாதிரி அங்கீகாரம் எப்ப வேணா வரும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, அங்கீகாரம் வரணுங்கிறதுக்கான வாழ்த்துக்கள்.
0: நன்றி, மகிழ்ச்சியோட என்னோட நன்றி பகிர்ந்துக்கிறேன் இந்த வார்த்தைக்காக.
1: தேங்க்யூ சோ மச், நன்றி, மிக்க நன்றி.
0: இங்க நீங்க
1: வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, தேங்க்யூ சோ மச். இந்த நேர்முகம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததா, உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்க தான் சொல்லுங்க.
0: கண்டிப்பா சுவாரஸ்யமா தான் இருந்தது,
1: ஒரு ரீவைண்ட்.
0: ஆமா, எல்லாத்தையுமே திருப்பி பாக்குறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பா இந்த உரையாடல் அமைஞ்சிருக்கு.
1: நீங்க முக்கியமா தன்னம்பிக்கை பேச்சாளரும் கூட இல்லையா, அத தன்னம்பிக்கை எழுத்தாளர் அப்படி சொல்லணும்.
0: பேச்சாளர் கிடையாது,
1: எழுத்தாளர். அதை இப்ப நீங்க

0: எழுத்தாளரா மாறி பேச போறீங்க.
1: மீண்டெழுவோம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை.
0: இது எழுச்சி கவிதையா?
1: எழுச்சி கவிதை கிடையாது, சமுதாயத்துக்கான ஒரு ஒரு சின்ன கருத்து. என்ன என்னால பகிர்ந்துக்க முடியற கருத்து அவ்வளவுதான். மீண்டெழுவோம். சாதி சண்டைகள் இங்கு வேண்டாம், சமத்துவ பேதங்கள் சற்றும் வேண்டாம், அரசியல் சாயங்கள் இங்கு வேண்டாம், ஆதாயங்கள் இதில் தேட வேண்டாம். ஆகாயமாய் மனதை விரித்து வைப்போம், ஆசைகளை சற்று குறைத்து வைப்போம், மரங்களின் வளர்ச்சியில் மனது வைப்போம், மண்ணில் குளிர்ச்சியை தக்க வைப்போம், காற்று வெளியின் மாசுதுடைப்போம், ஓசோன் படத்தின் ஓட்டை அடைப்போம், ஆற்று வண்டலை கலனி கிரைப்போம், ஆற்று மணலுக்கு காவல் புரிவோம், நானும் நாணல்களை நதி கொண்டால் நாடும் நன்மைகளை நாம் அடைவோம், இயற்கையின் பூரிப்பை மீட்டெடுப்போம், இன்னலிலிருந்து மீண்டெழுவோம்.
0: சூப்பர், நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.
1: மகிழ்ச்சி. இந்த உரையாடல் மூலமா நிறைய செய்திகளை நான் திருப்பி என்னோட சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமான ஒரு வாழ்க்கைக்குள்ள திருப்பி போயிட்டு வர முடிஞ்சது. அதுல என்ன சந்திக்க முடியாத இடத்துல இருக்கிற என்னோட அப்பாவை, என்னோட தாத்தாக்களை எல்லாமே சந்திக்க முடிஞ்சது ஒரு மனசளவுல. அந்த அளவுல உங்களுக்கு நான் இந்த ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நல்ல அற்புதமான நிமிடமா இருந்து ஒரு தோழிகிட்ட பகிர்ந்துட்டது போல உங்ககிட்ட என்னோட பகிர்ந்துக்க முடிஞ்சது, அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
0: ஆனா நான் உங்ககிட்ட பேசுறப்ப ஒண்ணு கண்டுபிடிச்சேன், நீங்க ஒரு ஷை பர்சன் இல்லையா?
1: கண்டிப்பா
0: ரிசர்வ்ட் பர்சன். உங்ககிட்ட வந்து ஓபன் அப் பண்ணி வார்த்தை வாங்குறதுக்குள்ள எப்பாடி எனக்கு கஷ்டமா இருக்கு. அது லிஸ்னர்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க, இவங்க ரொம்ப பேசுறாங்க மேடம், அப்ப அவங்க கம்மியா பேசுறாங்கன்னு தெரியுது அப்படின்னு பிடிச்சிருப்பாங்க. நன்றி,
1: நன்றி, வணக்கம்
0: சோ மச். உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: எனக்கு உங்க கூட பேசுறதுல இவ்வளவு நேரம் உரையாடிட்டு இருந்ததுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி.
2: நேர்களே, இதுவரை எழுத்தாளர் கவிஞர் வானதி சந்திரசேகரன் அவர்களுடைய நேர்முகத்தின் நிறைவு பகுதியை கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிந்தில் தொடங்கி வைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஹைட்ரஜன் ரயில் சேவை என்ற கனவு இன்று நிறைவேறியுள்ளது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபட் இடையே நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுயசார்பு இந்தியா மற்றும் நீடித்த வளர்ச்சியை எட்டியுள்ளதை இந்நாள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஹைட்ரஜன் ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்காக பாடுபட்ட பொறியியல் வல்லுநர்கள், பணியாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். இத்திட்டத்திற்காக பங்களித்த அனைவரையும் பாராட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹைட்ரஜன் ரயில் தூய எரிசக்திக்கான புதிய கண்டுபிடிப்பு என்று கூறியுள்ளார். உலக தரத்திலான ரயில்வே கட்டமைப்பையும் தரமான போக்குவரத்தையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஹைட்ரஜன் ரயில் சேவை தொடங்கப்பட்டிருப்பது நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய மைல்கல் என்று ஐநா சுற்றுச்சூழல் திட்ட முன்னாள் இயக்குநர் திரு எரிக் சொலேம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தூய்மை எரிசக்திக்கு அடையாளமாக இந்த திட்டம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் பயணமாக மேற்குவங்க மாநிலம் செல்கிறார். இன்றிரவு சிலிகுரி செல்லும் அவர் எல்லை பாதுகாப்பு படையின் தலைமையகத்திற்கு செல்கிறார். நாளை காலை எல்லை பாதுகாப்பு படையின் 18வது படைப்பிரிவில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் உரையாற்றவுள்ளார். எல்லை பாதுகாப்பு படையை மேம்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்துகிறார். மேற்குவங்க மாநிலத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை அமல்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளிடையே திரு அமித்ஷா ஆலோசிக்கவுள்ளார். சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1998 இதே

0: நாளில் இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள், ஆக்கிரமிப்பு போன்றவற்றிலிருந்து மனித சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக கொண்டுவரப்பட்ட ரோம் அரசியல் சாசனத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதன் நினைவாக சர்வதேச நீதி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நீதி, சமத்துவம் மற்றும் நல்லிணக்கம் கொண்ட சமுதாயத்தை கட்டமைக்க உறுதி ஏற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் சமவாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும், நேர்மையான சமூக கட்டமைப்பும் மனித மாண்புகளும் கொண்ட சமுதாயம் உருவாக வேண்டும் என்றும், அனைவருக்கும் பொதுவான நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி அனைத்துக் கட்சி கூட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில், அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு தரப்பில் ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று கப்பல் உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினரை இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகள் மண்டலத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மறு உத்தரவு வரும் வரை இதனை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிற நாட்டு கொடியுடன் வர்த்தக பயன்பாட்டிற்காக இயக்கப்படும் கப்பல்களின் மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது இந்திய மாலுமி உயிரிழந்த சம்பவத்தையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் ஒத்துழைப்பு தருமாறு கப்பல் உரிமையாளர்களை இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, ருமேனியா, வடக்கு மெசடோனியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் புறப்பட்டுச் செல்கிறார். வரும் திங்கட்கிழமையன்று மால்டோவா அதிபர் மஜா சந்துவை சந்தித்து குடியரசுத் தலைவர் பேசவுள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத்தலைவரை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்தும் அவர் பேசவுள்ளார். இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களையும் திருமதி திரௌபதி முர்மு சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக இணையதளம் வாயிலாக மக்கள் தங்களது விவரங்களை பதிவு செய்யும் நடைமுறை தமிழகத்தில் இன்று தொடங்கியது. இதுகுறித்து அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்பணி தொடங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சென்சஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு அந்த செல்ஃப் இன்யூமரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுல பொதுமக்கள் வந்து அவங்களோட ஹவுஸ் டீடைல்ஸ் வந்து அவங்களே வெப்சைட்ல ஏற்றி அவங்க முடிச்சு கொள்ளலாம். இன்யூமரேட்டர்ஸ் வரும்போது அந்த செல்ஃப் இன்யூமரேஷன் ஐடி மட்டும் அவங்களுக்கு சொன்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணி முடிச்சிருவாங்க. கொஞ்சம் ஈஸியா ப்ராசஸ் ஸ்மூதா முடியும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெகுலர் ஹவுஸ் லிஃப்டிங் ஆப்ரேஷன்ஸ் மோர் தேன் 2800 இன்யூமரேட்டர்ஸ் இருக்காங்க.
0: உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை நேற்று தொடங்கியுள்ள நிலையில் 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பூரி ஜெகநாதர், பாலபத்ரா, தேவி சுபத்ரா, சுதர்ஷன் ஆகியோர் எழுந்தருளியுள்ள ரதங்களை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் இன்று காலை நேரிட்ட விபத்தில் 4 மாணவர்கள் உயிரிழந்தனர். பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் கோவிந்தபூர் என்ற இடத்தில் ஆளில்லா ரயில்வே லெவல் கிராசிங்கை கடக்க முற்பட்டபோது ரயில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 4 மாணவர்களும் வேன் ஓட்டுநரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய 5 பேரை குஜராத் மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் பத்தான் மாவட்டத்தில் உள்ள காதியால் கிராமத்திலிருந்து செயல்பட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்க அதிபரின் தலைமைக்கு எதிரான பிரச்சாரத்தை அந்நாடு மேற்கொண்டிருப்பதாகவும் கோடிக்கணக்கான அமெரிக்க வாக்காளர்களின் தகவல்களை சீனா சட்டவிரோதமாக சேகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்நிலையில் அமெரிக்க தேர்தல் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும்

உடனடியாக சரிபார்க்க வேண்டும் என திரு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எந்தெந்த தகவல்கள் சீனாவிடம் சென்றுள்ளது என்பதை உறுதி செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சீனாவில் உள்ள மக்கள் குடியரசுக் கட்சி கடந்த 2020 18 மாகாணங்களில் உள்ள வாக்காளர்கள் குறித்த ஆவணங்களை முறைகேடாக சேகரித்ததாக திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்நாத் யாத்ரீகர்கள் சென்று கொண்டிருந்த பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 47 யாத்ரீகர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ராஜஸ்தானிலிருந்து சென்ற படுக்கை வசதிகளுடன் கொண்ட இந்த பேருந்தில் யாத்ரீகர்கள் பயணித்ததாகவும் நள்ளிரவில் தீப்பற்றியது கண்டறியப்பட்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராம்பன் மாவட்டத்தில் உள்ள கரூல் என்ற இடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் படையினர், ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவரை எதிர்த்து விளையாடவிருந்த ஜப்பானின் நவோமி ஒக்குகாரா காயம் காரணமாக வெளியேறியதை அடுத்து பி வி சிந்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் யுக்ரைனின் டெனிஸ் மால்ச்சனோவ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஈக்வடாரின் அல்வேரோ அர்ஜென்டினாவின் கன்சலோ இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிந்தில் தொடங்கி வைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
1: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
0: 3 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள், 400க்கும் அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.

0: இதுவரை வசந்த இளம் நிகழ்ச்சி கேட்டோம். இனி எஃப்எம் ரெயின்போவில் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது அப்படிங்கிறத குறித்து தெரிஞ்சுக்கலாம். 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில் வேளாண்மையில் பயோ என்சைம்களின் பயன்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கள்ளக்குறிச்சி மாவட்ட தோட்டக்கலை அலுவலர் சோபனா ராஜசேகர் அவர்கள். 3:02 கிராமபோனும் 103 லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி. 3:30 என்சிஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் நூலக அறிவியல் படிப்பு குறித்தும் வாசிப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்தும் விளக்கம் அளிக்கிறார் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள். 6:00 பூச்செண்டு பக்தி இசை நிகழ்ச்சி. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:32 இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் பயிர் உற்பத்தி மற்றும் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் முனைவர் சி கற்பகம் அவர்கள். 9:15 மைல் மார்க் சம்பாரவியின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் நடிகை சாவித்ரி அவர்கள். 10:00 மனதோடு ரெயின்போ லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி. 10:59 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: அகாஷ்வாணி
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம். சோ லஞ்ச் டைம்ல நாம கொஞ்சம் சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேம் ஷோவை நாம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். சோ லஞ்ச் டைம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம என்ன கேம் ஷோ விளையாட போறோம் அப்படின்னா, நான் ஒரு 3 விஷயம் சொல்லுவேன், 3 தகவல் சொல்லுவேன். இந்த 3 தகவல்ல பார்த்தோம் அப்படின்னா 2 தகவல் உண்மையா இருக்கும், 1 தகவல் பொய்யா இருக்கும், ஆனா உண்மை மாதிரியே இருக்கும். அது வந்து என்ன தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் அந்த கேம் ஷோவோட வின்னர். ஓகேங்களா? சோ அந்த 3 தகவல் நான் சொல்ல போறேன். பிளட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு வகை இருக்கும். ஓகேங்களா? ஆரஞ்சு பார்த்தோம் அப்படின்னா 1000 அதாவது கிமு 1000 ஆண்டுல வந்து இது வந்து கண்டுபிடிச்சாங்க, இது வந்து இலக்கியத்துல இதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது 2வது தகவல். 3வது தகவல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆரஞ்சுல 600க்கும் மேற்பட்ட ஆரஞ்சு வகைகள் இருக்கு. ஸோ ஆரஞ்சு பற்றி சொல்லியிருக்கோம். முதல் தகவல் என்ன அப்படின்னா பிளட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை இருக்குது அப்படிங்கிறது. 600க்கும் மேற்பட்ட ஆரஞ்சு வகைகள் இருக்குது அப்படிங்கிறது 2வது தகவல். 3வது தகவல் கிமு 1000 ஆண்டில் இலக்கியத்தில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ வந்து இவ்வளோ எக்ஸாக்டாக கேட்டால் எப்படி அப்படின்னா இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, எது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு சொல்லலாம். நீங்கள் கால் பண்ணும் நினச்சிங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2312-1-3-1-3-1-7-0-4-4-6. வெளியூர் நேயர்கள் கைபேசியிலிருந்து அழைக்கிறவங்க மறக்காமல் 0-4-2-2 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம். இன்னைக்கு நம்ம கேம் ஷோ விளையாடிட்டுருக்கோம். அந்த கேம் ஷோவில் நாம் மூணு விஷயங்கள் சொல்லுவோம். அந்த மூணு தகவல்களில் ரெண்டு தகவல் உண்மையாகவும் ஒரு தகவல் பொய்யாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். நீங்கள் ஆன்சர்ஸை கால் பண்ணி கூட சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2312-1703-2311-7046. வெளியூர் நேயர்கள் கைபேசியிலேருந்து அழைக்கிறவங்க மறக்காமல் 042 இந்த இணைப்பு எண்ணையும் சேர்த்து அழைக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் ஆன்சர் சொல்லியிருக்காரு. சிங்கானூர் ஜெயலட்சுமி மனோகரன் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கோணமலை ஆனந்தன் பதில் சொல்லியிருக்காரு. திருப்பூர்லேருந்து பாலா ஆன்சர் பண்ணியிருக்காங்க, சரியான பதில் தான். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேர் கேட்குறீங்க, 958-58-00-1-03 இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அவினாஷி, பிரபு, தேவி, ஸ்ரீசாய், நீங்களும் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. நான் சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்ல போகிறோம். நம்ம ஆரஞ்சு பற்றி மூன்று விஷயங்கள் நம்ம சொன்னோம். ஆரஞ்சு பற்றி என்னெல்லாம் சொன்னால், பிளட் ஆரஞ்சுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஆமாம், அது உண்மையான தகவல் தான். பிளட் ஆரஞ்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு வகை இருக்குது. ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு நிறமினால இது வந்து ஒரு சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு அப்படிங்கிறது முதல் தகவல், சரியான தகவல் தான். இன்னொன்று நாம் சொல்லியிருந்தோம், கிமு 1000 ஆண்டுகள்லையே வந்து இதை பற்றி இலக்கியத்தில் எழுதியிருக்கு அப்படின்னு இல்லை, கிமு 314 ஆண்டில் இதை பற்றி சீன இலக்கியங்களில் எழுதியிருக்கு. அதனால் வந்து ஆரஞ்சு வந்து அப்புறந்தே ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பழம் அப்படிங்கிறதால. ஸோ அதை பற்றி நம்ம கேட்டிருந்தோம், சரியான பதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அடுத்து ஒரு மூன்று விஷயங்கள் சொல்ல போகிறேன். அந்த மூன்று விஷயங்களில் மூன்று தகவல்களில் ஒரு தகவல் பொய்யா இருக்க போகுது. ஸோ என்ன தகவல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி எங்களுக்கு சொல்லணும். முதல் தகவல் என்ன அப்படின்னா, ஆஸ்கர் அவார்டு பற்றி தான் இப்போ ஒரு மூன்று தகவல் நான் சொல்ல போகிறேன். முதல் தகவல், இதை வந்து அதிகாரப்பூர்வமாக அகாடமி அவார்ட் ஆஃப் மெரிட் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ரெண்டாவது தகவல், வால்ட் டிஸ்னி தான் இதுவரை அதிகமாக விருதுகளை வென்றிருக்காங்க. 22 ஆஸ்கர் அவார்ட்ஸ் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது தகவல், இது முழுக்க முழுக்க தங்கத்தால் செய்யப்பட்ட கோப்பை வழங்கப்படும் அப்படிங்கிறது. இந்த மூன்று தகவல்களில் எந்த தகவல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இல்லை நம்ம சொன்னதில் எந்த தகவல் வந்து முரணாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. கால் பண்ணி பேசணும்னு நினைக்கிறவங்க 2312103-2317046 இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, முத்து படத்துலேருந்து.

0: இதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
1: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டிக் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
3: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
4: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 மணி முதல் 8 மணி வரை கொடிசியா தொலைக்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
3: 3 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள், 400க்கும் அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போல நாம கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 தகவல் நாம் சொல்லுவோம். அதில் 2 தகவல் வந்து உண்மையானதாகவும் 1 தகவல் பொய்யானதாகவும் இருக்கும். அது என்ன தகவல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்ததாக யார் பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் பகுதியிலேருந்து சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. வெள்ளிக்குப்பமாலையும் சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா சிறுமுகையிலேருந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வீரதுரை அரியலூர்லேருந்து சரியான பதில் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஆறுச்சாமி தடாகம்லேருந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கணேஷ் சிறுமுகையிலேருந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. அவினாசி பூவிழி ஸ்ரீசாய் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க. திருப்பூர்லேருந்து பாலா, சிங்கநல்லூர் ஜெயலக்ஷ்மி, மனோகரன் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக திருப்பூர் குமார் சாமி காலனி பகுதியிலேருந்து கீர்த்தி ஹரிஷ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததாக கோணமலை ஆனந்தன் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. பாண்டியநகர் சிவசங்கர் இந்திராணி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததாக செவ்வலக்ஷ்மி ராஜவீதி பகுதியிலேருந்து செல்வலக்ஷ்மி, அவங்க வந்து ராஜவீதி பகுதியிலேருந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த தகவல் தவறானது அப்படின்னு சொல்லிட்டு பிரமீலா சென்னையிலேருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. நான் வந்து 3 தகவல் சொன்னேன். ஆஸ்கார் விருதுகளை பற்றி தான் அந்த 3 தகவல் இருந்தது. முதல் தகவல் என்னவாக இருந்தது அப்படின்னா, ஆஸ்கார் விருதுகளை அதிகாரப்பூர்வமாக அகாடமி அவார்ட் ஆஃப் மெரிட் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2வது தகவல் என்னவாக இருந்தது அப்படின்னா, வால்ட் டிஸ்னி அதிக ஆஸ்கர் விருதுகளை வென்றிருக்காங்க. 22 விருதுகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். 3வது தகவல் என்னவாக இருந்தது அப்படின்னா, ஆஸ்காரோடைய கோப்பை வந்து தங்கத்தினால செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருந்தேன், கிடையாது. ஸோ இதுதான் சரியான பதில். என்ன அப்படின்னா, ஆஸ்காரினுடைய கோப்பையானது வெண்கலத்தால் செய்யப்பட்டு தங்க மூலம் பூசப்பட்டுள்ளது அப்படிங்கிறதான் சரியான பதில். சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சொல்லாரும் ரொம்ப அழகாக சிறப்பாக பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கூட அனுப்பிச்சிருக்கீங்க, பட் வாய்ஸ் மெசேஜ் கேட்க முடியல. விஎன் இளங்கோ சாமிச்செட்டி பாளையம் பகுதியிலேருந்து வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா. காலி சிறுமுகையிலேருந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தங்கவேல் அழகு கண்ணப்பன் வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்ததாக நான் சொல்ல போகிற ஃபேக்ட்ஸ் வந்து நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஃபேக்ட்ஸ் வந்து உணவு பற்றி, அதாவது 3000 ஆண்டுகள் பழமையான தேன் இன்னமும் உண்ண தகுந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது 1வது தகவல் ஓகேங்களா. ஸோ இது வந்து 1வது தகவல். இந்த தகவல் சரியா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 2வது, ஆப்பிள்கள் தண்ணீரில் மிதக்காது அப்படிங்கிறது 2வது தகவல். 3வது, ஸ்ட்ராபெரிகள் பெர்ரி வகையைச் சேர்ந்தது கிடையாது. பேர் வந்து ஸ்ட்ராபெரிகள், ஆனால் பெர்ரி வகையைச் சேர்ந்தது கிடையாது அப்படிங்கிறது 3வது தகவல். இப்போது நான் 3 தகவல் சொல்லியிருக்கேன். இதில் எந்த தகவல் வந்து பொய்யா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி உடனே எங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம். 2311-2103-2311-7046 இந்த எண்களுக்கு நீங்கள் அழைக்கணும். நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, தாஸ் படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு 3 தகவல் சொல்லிட்டுருக்கோம். அந்த 3 தகவலில் 2 தகவல் உண்மையாகவும் 1 தகவல் பொய்யாகவும் இருக்கும். அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். சரியான பதில கோணமலை ஆனந்தன் சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் கொழும்புகொண்டான்லேருந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் சாமிச்செட்டிப்பாளையம் விஎன் இளங்கோ சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. கணேஷ் சிறுமுகையிலேருந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர், மூக்கனூர்லேருந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பிரமீளா சென்னை வந்து ஸ்ட்ராபெரியா அப்படின்னு சொல்லி

மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. உடுமலையிலேருந்து சுடர் முருகானந்தம், சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. சுடர் முருகானந்தம் உடுமலை, கரெக்டு தான். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மதிய வணக்கம் சொல்லிட்டு கார்த்திகேயன், அன்னூர் கார்த்திகேயன் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அடுத்ததாக ரெஜி ஜிஎன் மில்ஸ் பகுதியிலேருந்து பதில் சொல்லியிருக்கீங்க. கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் வந்து சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. ஜெய்காந்த் ஃப்ரம் கணபதியிலேருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ எல்லாருமே சண்முகா நகர், சிவகுமார், மலர்கொடி, சபர்பிரியா, சரோஜினி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ராஜா ஸ்ட்ரீட்லேருந்து செல்வலக்ஷ்மி சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ சரியான பதில் நம்ம சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம மூன்று விஷயம் சொல்லியிருந்தோம். 3000 ஆண்டுகள் பழமையான தேன் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தேன் வந்து ஒரு கெட்டு போகாத உணவுன்னு சொல்லப்படுது இல்லையா, இது ஒரு முதல் தகவலாக இருந்தது. இரண்டாவது தகவல், ஆப்பிள்கள் தண்ணீரில் மிதக்காது அப்படிங்கிறது. மூன்றாவது தகவல் என்னவாக இருந்தது அப்படின்னா, ஸோ நம்ம மூன்று தகவல் ஃபுட் பற்றி சொன்னோம் இல்லையா, அந்த மூன்று தகவல்களில் நம்ம வந்து ஸ்ட்ராபெரி வந்து பெரி வகையை சேர்ந்தது அல்லன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதில் இரண்டு தகவல் உண்மை. என்னென்னா, தேன் பற்றிய தகவல் உண்மை, ஸ்ட்ராபெரிகள் பெரி வகையை சேர்ந்தது கிடையாதுங்கிறது உண்மை. ஆப்பிள்கள் தண்ணீரில் மிதக்காதுன்னு சொல்லியிருந்து அது மிதக்கக்கூடியது. காரணம், 25% காற்று தான் இருக்குது ஆப்பிளில், அதனால் ஆப்பிள் வந்து மிதக்கக்கூடியது தண்ணீரில். சரி, அடுத்ததாக நம்ம கொடுக்க போகிற மூன்று தகவல் என்ன அப்படின்னா, முதல்ல செய்யப்பட்ட கம்ப்யூட்டர் மவுஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு மரக்கட்டையால் செஞ்சுருக்காங்களாம். ஸோ இது ஒரு தகவல், ஓகேங்களா. அடுத்ததாக, ஆரம்பக்கால மின்னணு கணினி எவ்வளோ இருந்தது அப்படின்னா 27 டன் எடை இருந்ததான், ஏறக்குறைய 27,000 கிலோ எடை இருந்திருக்கு, ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற நாணயங்களில் 90% காகித பணமாகவும் 10% டிஜிட்டல் தரவுகளில் எண்களாகவும் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து எந்த தகவல் வந்து பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். நேர்களை, தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம். இன்னைக்கு நாம ஒரு கணினி பத்தி ஒரு 3 தகவல் சொன்னோம். அந்த 3 தகவல்களில் 2 தகவல் கரெக்டும் 1 தகவல் தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். முதல் தகவல் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, முதன் முதல்ல செய்யப்பட்ட மவுஸ் ஒரு மரக்கட்டையால செய்யப்பட்டதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். 2வது தகவல் என்ன அப்படின்னா, ஆரம்ப கால கணினி பார்த்தோம் அப்படின்னா 27 டன் எடை இருந்தது அப்படின்னும். 3வது தகவல், உலகில் இருக்கிற நாணயத்தில் சுமார் 80%, அதாவது 90% வந்து காகித பணமாகவும் மீதி இருக்கிற 10% டிஜிட்டல் தரவு தரங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ அதற்கு பதில் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணுறக்காக காத்துட்ருக்கோம் இல்லையா. கணேஷ் சிறுமுகையிலேருந்து 2வது தகவல் தப்புன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் விஎன் இளங்கோ சாமிச்செட்டி பாளையம் பகுதியிலேருந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கோணமலை ஆனந்தன் பதில் சொல்லியிருக்காரு. அடுத்ததான் சிங்கநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டான்லேருந்து 2வது தகவலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. மூக்கனூர் யாரு, சண்முகா நகர் சிவகுமார் மலர்குடி சபரிப்பிரியா சரோஜினி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சிபு சோமா ஸ்கந்தபூர்த்தி சிவகுமார் புவனேஸ்வரி பெல்லம்பட்டி பகுதியிலேருந்து பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ சரியான பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொன்னதில் ஆக்சுவலாக 3வது தகவல் தான் தவறான தகவல். ஏன்னா 90% நம்ம வந்து காகித பணமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 10% மட்டும்தான் காகித பணமாக இருக்குது, மீதி இருக்கிற 90% டிஜிட்டல் தரவு தளங்களில் ஏற்கனவே எண்களாக இருக்குது, டேட்டாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து தகவல் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நேயர்களும் அடுத்தடுத்து ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து நீங்கள் எல்லா நிகழ்ச்சிகளையும் பங்கேற்கணும், வாட்ஸ்அப் பண்ணோம் அப்படின்னா 9585800103 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் டைம்.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
3: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
4: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
3: 3 லட்சத்திற்கும் அதிகமான

அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி லன்ச் டைம். இன்றைக்கி லன்ச் டைமோட நிறைவுக்கு நாம் வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நாம் என்ன கேம் விளையாடினோம் அப்படின்னா, நம்ம ஒரு 3 தகவல் சொன்னோம். இந்த 3 தகவலில் 2 தகவல் உண்மையாகவும் 1 தகவல் பொய்யாகவும் இருந்தது. நிறைய நேயர்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டீங்க. எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக வந்து கரெக்டான பதிலை கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தீங்க. எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ரயில்வே துறை கடந்த 12 ஆண்டுகளாக ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் வளர்ச்சி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த ரயில் சேவை அறிமுகம் செய்யப்பட்டதால் இந்திய வரலாற்றில் ஜிந்த் நகரம் சிறப்பிடத்தை பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிஜேபி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியின் மாதிரி அடையாளமாக ஜிந்த் நகரம் உருவெடுத்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வரும் ஆண்டுகளில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தற்போது 3 முதல் 4 நாடுகளில் மட்டுமே ஹைட்ரஜன் ரயில் சேவை இயங்குவதாக கூறிய பிரதமர், 3200 குதிரை சக்தி திறனுடன் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த நெடுந்தொலைவு சேவை ரயிலாக இது திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், ஹைட்ரஜன் ரயில் சேவை நம் நாட்டின் தொழில்நுட்ப சாதனையை பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். உள்நாட்டிலேயே ஹைட்ரஜன் தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற நம் தேசத்தின் தீர்மானம் இதன் மூலம் எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் தேவையின்றி முற்றிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரயிலாக இந்த நவீன ரயில் திகழ்கிறது என்றார் அவர். கடந்த 11 ஆண்டுகளாக திரு நரேந்திர மோடி அரசு மேற்கொண்ட விரிவான ரயில்வே துறை நவீனமயமாக்கலின் ஒரு பகுதியாக இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்குவதையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிகளின் நாடாளுமன்ற தலைவர்கள் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இரு அவைகளும் சுமூகமாக நடைபெற அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை மத்திய அரசு இந்த கூட்டத்தில் கோரவுள்ளது. இதனிடையே பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரும் திங்கட்கிழமை கொள்ளவுள்ளனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக மால்டோவா, வடக்கு மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு நாளை மறுநாள் புறப்படுகிறார். இப்பயணத்தின் போது இருதரப்பு உறவுகள் குறித்து அந்தந்த நாடுகளின் தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து அவர் கலந்துரையாடவுள்ளார். தமிழ்நாட்டில்

0: வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறித்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அனைவருக்கும் தரமான வீடு வழங்குவது மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிகளை உறுதி செய்வது குறித்து இதில் ஆய்வு செய்யப்பட்டது. சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களில் குடிசையில்லா நகரத்தை உருவாக்குவது குறித்து விரிவான ஆலோசனைகளும் இதில் மேற்கொள்ளப்பட்டன. தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தியாகிகள் சங்கர்லிங்கனார், பாஷ்யம், செண்பகராமன் ஆகியோரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சமத்துவம், நீதி, பரிவை உள்ளடக்கிய சமூகத்தை கட்டமைப்பது சமுதாயத்தின் பொறுப்புடன் கூடிய பங்களிப்பு என்று மத்திய சட்ட நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். சர்வதேச நீதியியல் தினத்தையொட்டி சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அமைச்சர், சம வாய்ப்புகளை உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்கி மனித மாண்பிற்கு மதிப்பளித்து குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி அகழாய்வில் 100 மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சங்கு வளையல்கள், தங்கத்திலான மணி, இரும்பு பொருட்கள், செப்பு நாணயங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார். தொடர் தொல்லியல் பணிகளும் அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகளும் தமிழர்களின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்றும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை இன்று ஆய்வு செய்த அவர், காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தமிழ்நாட்டில் உணவகங்களுடன் இணைந்த குடிப்பகங்களை உள்ளடக்கிய ரெஸ்ட்ரோபார் அமைப்பதற்கான உரிமம் வழங்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டம் பெரும் தீங்கை விளைவிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே இத்திட்டம் தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அரசு வெளியிடவில்லை என்று டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் துறையை சீரமைப்பது தொடர்பான ஆலோசனைகள் மட்டுமே நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1 தொடங்கவுள்ள நிலையில், பொதுமக்கள் தங்களது விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யும் பணி இன்று தொடங்கியது. இம்மாதம் 31 வரை SE.census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை பொதுமக்கள் பதிவேற்றம் செய்யலாம். சுயவிவர பதிவேற்றத்தில் தவறான தகவல் அளித்திருந்தாலும் வீட்டிற்கு வரும் கணக்கெடுப்பாளர்கள் மூலம் திருத்திக் கொள்ளலாம் என்று ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார்.
2: 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதற்கட்டமாக வருகின்ற ஆகஸ்ட் 1 முதல் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இந்த வீடுகள் கணக்கெடுப்பை எளிமையாக்கும் வகையில் அனைத்து குடும்பத்தினரும் தங்களது வீடு விவரங்களை செல்ஃப் எலுமினேஷன் மூலமாக சுயமாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு 17/7/2026 முதல் 31/7/2026 வரை 15 நாட்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது.
0: தூத்துக்குடி, மதுரை, அரியலூர், தர்மபுரி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு பேரணியை இன்று தொடங்கி வைத்தனர். பழனியில் 100 ரூபாய் நில மோசடி நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான குற்றவாளிகளை காப்பாற்ற தாவேக அமைச்சர்கள் முயல்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திமுக சட்ட இணை செயலாளர் திரு பரந்தாமன், இந்த நிலம் பதிவு செய்யப்பட்டது தொடர்பான தகவல்களை காவல்துறையினர் மறைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே இது தொடர்பான விசாரணையை CBCID தீவிரப்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் விப்பேடு ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். நாகை மாவட்டம் பட்டமங்கலம் ஊராட்சியில் கிராமப்புற பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்றச்சங்களை தடுப்பது குறித்த இலவச சட்ட விழிப்புணர்வு முகாம் முதுநிலை உரிமையியல் நீதிபதி சுப்புலட்சுமி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் நலத்திட்ட செயல்பாடுகள் குறித்த மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் அதன் தலைவர்

0: திரு அண்ணாதுரை தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களின் பணிகள், செயல்பாடுகளின் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. குழுவின் முக்கிய பணியாகிய மத்திய அரசின் நிதி எந்தெந்த துறைக்கு சென்றுள்ளது என்ற ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் அனைத்து துறை வளர்ச்சி திட்ட பணிகளின் நிதி செலவினங்கள், வெளிப்பாடுகள் மற்றும் குறைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத முதல் பிறப்பையொட்டி பாரம்பரியமிக்க தேங்காய் சுடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத பிறப்பன்று தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று தேங்காய் சுடும் பண்டிகை உற்சாகத்துடன் வீடுகள் தோறும் கொண்டாடப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் தேங்காய் சுடப்பட்ட பின் அதனை அருகிலுள்ள பிள்ளையார் கோவில்களுக்கு எடுத்துச் சென்று வழிபடுவதும், பின்னர் தேங்காயை வீட்டிற்கு எடுத்து வந்து அதை உடைத்து உள்ளே இருக்கும் கலவை உணவை உற்றார் உறவினர்களுடன் உண்டு மகிழ்வது வழக்கமாக நடைபெற்று வருகிறது.
3: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார். காலிறுதிப் போட்டியிலிருந்து ஜப்பானின் நொசோமி ஒக்குஹரா விலகியதை அடுத்து சிந்து நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். நாளை நடைபெறும் அரையிறுதியில் சீனாவின் யூ ஃபை சென்னை சிந்து எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜின் சோனிபத் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று துவக்கி வைத்தார். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்கிற வானிலை அறிக்கை. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அதிகபட்ச வெப்பநிலையா 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம் அப்படின்னும், ஆங்காங்கே மேகமூட்டமாக காணப்படும்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. திருப்பூர்ல அதிகபட்ச வெப்பநிலையாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம் அப்படின்னும், ஈரோட்ல அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம்னும், ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு வானிலை மையம் சொல்லியிருக்கு. சேலம்ல அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும். ஊட்டியில பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம் அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு கோயம்புத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளினுடைய இன்றைய தட்பவெப்பநிலை. கூடவே பாலக்காட்டில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம் அப்படின்னும், ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு.
5: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: tomorrow. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi flags off India's first hydrogen train in Jind, Haryana, also lays foundation stone and dedicates various development projects worth over 14,000 crore rupees. DGMA directs ship owners to avoid deploying Indian seafarers undertaking voyages through Strait of Hormuz. European Union expresses serious concern over human rights situation in Pakistan, asks Islamabad to comply with international commitments to access trade benefits. IMD forecasts heavy rainfall over parts of Arunachal Pradesh, Assam, Meghalaya and Odisha today, and in badminton, Indonesian shuttler PV Sindhu enters semi-finals of Japan Open in Tokyo. With that, we end the midday news.
1: நேரம் 2:15.
2: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
3: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
2: 3 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள், 400க்கும் அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம். பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் என்பது இந்தியாவில் இணைக்கப்படாத கிராமங்களுக்கு நல்ல அனைத்து காலத்திற்கும் ஏற்ற சாலை இணைப்பை வழங்குவதற்கான ஒரு நாடு தழுவிய திட்டமாகும். சமவெளிகளில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை மற்றும் மலைப்பகுதிகளில் 250க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 178,000 குடியிருப்புகளை அனைத்து பருவ காலங்களிலும் ஆண்டு முழுவதும் உதவக்கூடிய வகையிலும் சிறு பாலங்கள் மற்றும் வடிகால் வசதியுடன் கூடிய சாலைகள் அமைக்க முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இந்த மத்திய அரசின் நிதியுதவி திட்டமானது 2000 அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் புதிய சாலைகள் மற்றும் கிராமப்புறங்களுக்கு இடையேயான பாதைகளை மேம்படுத்தியதால் இந்த திட்டம் பல கிராமவாசிகளின் வாழ்க்கை முறையை மாற்றத் தொடங்கியது. ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இத்திட்டமானது 2025 டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் 100 விழுக்காடு மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுகிறது. மலை மாநிலங்கள், பழங்குடியினர் மற்றும் பாலைவன பகுதிகளில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் சாலைகள் அமைப்பதே இதன் நோக்கமாகும். இவை மட்டுமின்றி நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சாலை வசதி அளிப்பதை உறுதி செய்கிறது. இதை செயல்படுத்த இலக்குகளை அடையாளம் காணவும் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் ஆன்லைன் மேலாண்மை, கண்காணிப்பு மற்றும் கணக்கியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு சாலை மேம்பாட்டின் அனைத்து கட்டங்களையும் அதன் முன்மொழிவு நிலையிலிருந்து சாலை நிறைவு வரை நிர்வகித்து கண்காணிக்கிறது. இந்த அமைப்பானது ஒவ்வொரு சாலையிலும் செய்யப்பட்ட செலவுகளை கண்காணிக்கிறது. மேலும் மாநில மற்றும் மாவட்ட அதிகாரிகளால் உள்ளிடப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் விரிவான அறிக்கைகளை உருவாக்குகிறது. புதிய சாலைகள் மற்றும் மேம்பாடுகளுடன் பல கிராமவாசிகளின் வாழ்க்கை முறையை இத்திட்டம் மாற்றியது. இத்திட்டத்தின் மூலம் விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துதல், கிராம நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு விரிவடைதல், சிறந்த சந்தை இணைப்புகளை ஏற்படுத்துதல், தொலைதூர பகுதிகளில் பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருதல் போன்ற பல நன்மைகளை ஏற்படுத்துகிறது. கிராம மக்கள் எளிதாக பள்ளிகள், சந்தைகள் மற்றும் மருத்துவமனைகளை சென்றடைய இது பெரிதும் உதவுகிறது. இது மட்டுமின்றி சாலைகளுக்கு அருகில் பசுமை பரப்பை அதிகரிக்க இந்த திட்டம் முயன்று வருகிறது. பழம் தரும் மரக்கன்றுகள் உட்பட இதர மரக்கன்றுகளையும் நடுவதன் மூலம் இது செய்யப்படுகிறது. இந்த முயற்சிகளிலிருந்து பல்வேறு அளவிலான வெற்றிகள் கிடைத்துள்ளன. இதுவரை பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை மற்றொரு மத்திய அரசின் மகத்தான திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

0: இம்முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
0: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
2: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
3: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
2: 3 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள், 400க்கும் அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
4: நேரம் 2:30.

0: வேளாண்மையில் பயோ என்சைம்களின் பயன்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கள்ளக்குறிச்சி மாவட்ட தோட்டக்கலை அலுவலர் சோபனா ராஜசேகர் அவர்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பயோ என்சைம்களோட பயன்பாடுகள் என்ன, அதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு ரொம்ப தெளிவான விளக்கம் தராங்க கள்ளக்குறிச்சி மாவட்ட தோட்டக்கலை அலுவலர் சோபனா ராஜசேகர் அவர்கள்.
1: ஒரே ஒரு நிமிஷம் அறிமுகம். என் பேர் சோபனா ராஜசேகர். நான் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தோட்டக்கலை படிச்சுட்டு இப்போ வந்து தோட்டக்கலை அலுவலராக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 67 கிராம சாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு வந்து, அதாவது மாடு இல்லாமல் எப்படி வந்து நம்ம இயற்கை இடுபொருள் வந்து தயாரிக்கலாம். காலையிலேருந்து எல்லாரும் எப்படி வந்து பழம் உற்பத்தி பண்ணுறது, சந்தைப்படுத்துறது அப்படியெல்லாம் பார்த்தோம். இப்போ நீங்கள் பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோலை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த தோலை திரும்ப நம்ம பயன்படுத்தி மதிப்பு கூட்டி அதை ஒரு இடுபொருளாக மாற்ற முடியும். அது நம்ம தலைப்புக்கு போகிறோம். இப்போ இந்த பயோ என்சைம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து நம்ம நாற்றாங்காலுக்கு அறிமுகப்படுத்த முடியும். அங்கே நல்ல ஒரு பயன் இருக்குது. வேளாண்மையில் இதுக்குரிய கோப்பை வந்து அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க நர்சரியில் வாங்கி பயன்படுத்தினது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கேயே நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கருத்தரங்களை வந்து விவசாயிகளுக்கு வந்து அதுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இன்றைக்கி இயற்கை விவசாயத்தில் சவால்கள் என்ன எல்லாமே வந்து தெரியும். இயற்கை விவசாயம்னாலே நம்ம எல்லாத்துக்கும் மாடு தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம வந்து இயற்கை இடுபொருட்கள்னாலே வந்து பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் அப்படி எல்லாம் மாட்டிலிருந்து செய்யக்கூடிய இடுபொருட்களாக தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இயற்கை விவசாயம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாரம்பரிய விவசாயிகளில் சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து குடும்பமாக சேர்ந்து ஒரு விவசாயம் பண்ணுறது இல்லை. மாடுன்னு வச்சோம்னாலே அதுக்கு கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஆள் தேவை. இன்னைக்கு அந்த ஆள் பலம் வந்து நம்மளுக்கு கிடையாது. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஒரு பக்கம், படிப்பு வேலை உடல்நிலை காரணமாக அவங்கவுங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இது போக வீக்கெண்ட் ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நகரத்தில் தொழில் செய்வாங்க, அப்பப்போ ஊருக்கு போயிட்டு விவசாயம் பண்ணுறவங்க. இன்னும் சில பேர் புதுசாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஊருக்கு போய் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணி ஆரம்பிக்கிற புதிய தலைமுறை விவசாயிகள் நிறைய பேருக்கு இருக்காங்க. அது மட்டும் இல்லை,

நகரத்திலேயே வாழ்ற சில பேர் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான பிரச்சனை வந்து பார்த்தோம்னா ஆள் பற்றாக்குறை. அந்த மாடு வளர்ப்புக்குரிய சரியான வந்து அந்த ஆள் பலம் வந்து நம்ம கிட்டே இல்லை. இப்போ ஜப்பான் தாத்தா மசானுபு ஃபுகாகோ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ், அதாவது மண்ணிலிருந்து எடுத்ததை நம்ம மண்ணுக்கே வந்து திருப்பி கொடுத்துடணும். இந்தியாவில் வந்து ஒரு வளம், அதாவது தினமும் நம்மளுக்கு ஒரு பொருள் வந்து ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. என்னன்னு யாருக்கா சொல்ல முடியுமா? எவ்வளோனாக்கா 150 மில்லியன் டன் வந்து தினமும் உற்பத்தி ஆகுதுங்க. என்னன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு குப்பை, சரிங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு, ஒரே ஒரு நாளையில் இந்தியாவில் 150 மில்லியன் டன் குப்பைகளை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமை ஃபுல்லாக வந்து நம்ம அதை ஃபில் பண்ணோம்னா எவ்வளோ குப்பை வருமோ அதுதான் வந்து 150 மில்லியன் டன். இது தோராயமாக. இப்போ நம்ம மண்ணிலேருந்து எடுத்ததை மண்ணுக்கு போடணும். இந்த குப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% வந்து ஆர்கானிக் வேஸ்ட், அதாவது மக்கக்கூடிய குப்பைகள். நம்ம கிச்சன் வேஸ்ட்னு சொல்லக்கூடிய காய்கறி பழம் அந்த மக்கக்கூடிய அந்த கழிவுகள் தான். இப்போ நம்ம மண்ணில் இந்த கழிவுகளை நம்ம இப்போ நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக கிடைக்குது, நம்ம தான் உற்பத்தி பண்ணுறோம். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஈடுபொருளை வந்து செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி மண்ணில் வந்து போடுறத வந்து யூரியா, டிஏபி, பொட்டாஷு, குளோர்பைரிபாஸு, அப்புறம் கிளைஃபோசேட்டு, இமிடாக்ளோபரேட், இதெல்லாம் மண்ணிலேருந்து எடுத்தது கிடையாது இல்லைங்களா. ஃபேக்ட்ரியிலேருந்து உற்பத்தி பண்ணுறது, அதுவும் நம்ம ஊர் ஃபேக்ட்ரியில் உற்பத்தி பண்ணுறோமா அதுவும் கிடையாது, எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வர்றது. இப்போ வந்து இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா டன் கணக்கான ஃபர்டிலைசர்ஸ் வந்து இன்னும் இம்போர்ட் பண்ணி தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்படி ஒரு இருக்கிற நிலைமையில் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு வளம் இந்த குப்பை, இதை வச்சு ஏதாவது பண்ணலாமான்னு நம்ம நாட்டில் குப்பை பிரச்சனை இருக்க மாதிரியே தாய்லாந்துலேயும் இவ்வளோ குப்பை வந்து ஜென்ரேட் ஆகிட்ருக்கு, அதை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தவங்க யோசித்தாங்க. அவங்க பேர் வந்து டாக்டர் ருசுக்வான் பும்போங். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த குப்பையெல்லாம் வச்சு ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு, நம்ம திராட்சையிலேருந்து எப்படிங்க ஒயின் பண்ணுறோம் இல்லைங்களா, திராட்சை ரசம் பண்ணுறோம் இல்லையா, இந்த குப்பையெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு நொதிக்க வச்சு ஒரு திரவத்தை பண்ணாங்க. அந்த திரவம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப ஒரு குப்பையிலேருந்து தயார் பண்ண ஒரு திரவம், அது பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்துதுங்க. ஏன்னா பயோ என்சைம் சொன்னோடனே நீங்கள் எல்லாமே சுத்தப்படுத்துறது யூடியூப்ல நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம எலுமிச்சந்தோலை போட்டு பண்றது, வீட்டை வந்து கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்றதுன்னு எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அப்ப அதுக்கு பேர் வந்து கார்பேஜ் என்சைம் அப்படின்னு வந்து வச்சாங்க. நாலு போக்கில் வந்து அந்த பேர் நல்லா இல்லைன்னு பயோ என்சைம் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஸோ பயோ என்சைம் அப்படின்னா பயோனா உயிர் இல்லைங்களா, என்சைம்னா நொதி. நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா உயிர் நொதி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு திரவம், இது ஃபில்டர்டு பயோ என்சைம், சரிங்களா. ரெடியான பிறகு ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் லிக்விடை நம்ம குப்பைன்னு சொன்னால் நம்ப முடியுங்களா? இதை ஒரு குப்பையிலேருந்து ஒரு பழத்தோல்லேருந்து தயாரித்த லிக்விடு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தசாவதாரம் கமலஹாசன் மாதிரிங்க. இதோட யூசஸ் வந்து நம்ம வெறும் வீடு துடைக்கிறதுக்கோ பாத்திரம் கழுவுறதுக்கோ கிடையாது, அதுக்கும் மேலே. தசாவதாரம் மாதிரி 10 அவதாரங்கள் தான், நம்ம பயோ என்சைம் வந்து அதுக்கும் மேலேங்க ஏகப்பட்ட யூசஸ் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்க, பாத்திரம் கழுவ, வீடு துடைக்க, ஆல் சர்ஃபேஸ் கிளீனர், எல்லா சர்ஃபேஸும் கிளீன் பண்ணலாம். அப்புறம் பயிர் வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஆடு மாடு வளர்ப்புகளை வந்து பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து நீர்நிலைகளை சுத்தப்படுத்த பயன்படுத்தலாம். கால்நடைகளை உணவு அதாவது உள்ளுக்கும் வந்து நம்ம மருந்தாகவும் வந்து பயன்படுத்தலாம். காற்றை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில ரோஸ்லேருந்து செய்யக்கூடிய பயோன்சையும் பார்த்திங்கன்னா உங்களை புண்ணை சரி பண்ணக்கூடிய ஆற்றலும் இருக்குது. இந்த மாதிரி இதனுடைய பயன்பாடுகள் பல இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம விவசாயத்தில் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தான் மெயினாக பார்க்க போகிறோம். அது ஒரே ஒரு வரியில் நான் வந்து சொல்லிடுறேன். இதில் அதில் சொன்ன மாதிரி நுண்ணுயிரிகள், ப்ரோட்டீன்ஸு, தாதுக்கள், விட்டமின், அது எல்லாமே இருக்குது. இது ஏன் விவசாயத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சிக்கனமானது. அதுக்கப்புறம் ஏன்னா இது பல வகை பயன்பாடு, கால்நடை தேவையில்லை, ரொம்ப வந்து எளிதாக வந்து தயாரிக்கலாம். சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு, நம்ம இம்போர்ட் பண்ணுற மண்ணில் உப்பை கொட்டுறதுனால என்ன பிரச்சனைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ சுற்றுச்சூழலுக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்குது. அதுதான் எப்படி எப்படி எதுக்கு எதுக்கு பயன்படுத்தலாம், அது ஒரே ஒரு வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பாயிண்ட் தான் சொல்லுவேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்பயே போய் நாளைக்கே போய் உங்கள் தோட்டத்தில் பயோஎன்சைமை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். அது என்னென்னா ஒரே ஒரு அந்த 2 வார்த்தை, நீர்த்தல் விகிதம், டைல்யூஷன் ரேஷியோங்க. அதாவது இந்த பயோ என்சைம் அப்படின்னு சொல்றது இது வந்து ஒரு

கான்சன்ட்ரேட்டட் லிக்விட் சரிங்களா. இது வந்து ரொம்ப அடர்த்தியான ஒரு திரவம். இதில் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் தான் வந்து இருக்கு. மண்ணுக்கு தேவை நுண்ணுயிரிகள் தான். நுண்ணுயிரியை மண்ணை சேர்த்துட்டாலே அது வந்து மண்ணை வந்து தானாக வளப்படுத்திடும். அப்போ இதை வந்து நம்ம இதனுடைய அட்வான்டேஜ் அதாவது பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இப்போ இந்த 1 லிட்டர் பயோ என்சைமுக்கு 1000 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் பயோ என்சைம் ஊற்றி கலக்குறீங்க. அப்போ வந்து அதை நீங்கள் மண்ணில் ஊற்றும் போது என்ன ஆகுது, உங்களுக்கு அது வந்து சாயில் ஹெல்த் பூஸ்டர் அதாவது மண்ணை வளப்படுத்தியாக பயன்படுத்துது. இதே நீங்கள் 500 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் பயோ என்சைம் வந்து ஊற்றுறீங்க, அப்போ வந்து அதை இலை வழியாக தெளிக்கும் போது பயிர் வளர்ச்சி ஊக்கிய அது வந்து பயன்படுத்துது. இதுவே 200 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் பயோ என்சைம் வந்து ஊற்றுறீங்க, அப்போ வந்து நீங்கள் அதை வந்து அப்போ ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு க்ரோத் ப்ரொமோட்டர் அதாவது இப்போ அந்த ஃப்ரூட் குவாலிட்டி பற்றியெல்லாம் வந்து பேசினாங்க, எப்படி நம்ம தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு பயன்படுத்துது. அது போக நம்ம வந்து விதை நேர்த்தி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கால்நடைகளை வந்து சுத்தப்படுத்த ஐ மீன் அந்த அவங்க இந்த மாட்டு கொட்டாய் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரி மல்ச்சிங்லாம் போடும்போது அது மேலே நம்ம பயோ என்சைம் ஸ்ப்ரே பண்ணோம்னா சீக்கிரமாக அது வந்து மக்கிடும். இப்போ நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கரும்பு வந்து நிறைய வந்து பயிர் பண்ணுவாங்க. அங்கெல்லாமே நார்த் இந்தியாவில் இருக்க மாதிரி சோகையெல்லாம் எரிக்க தான் செய்வாங்க. அப்போ இது ஒரு முயற்சியாக இப்போ நம்ம விவசாய கழிவுகளையும் வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதையுமே இப்போ பூசா டீகம்போசர்லாம் இருக்குது. ஸோ ஒரு டீகம்போசராகவும் இந்த பயோ என்சைம் பயன்படுத்தலாம். அது ஃபீல்டுலேயே வந்து நம்ம அதை தெளிக்கும் போது அதை வேகமாக மக்க வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது. ஸோ இதுதான் விஷயம். இதை பூச்சி வரட்டியாக பயன்படுத்தணும்னா 50 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர். ஸோ பேசிக்காக ரேஷியோ நீங்கள் வந்து அதோடைய நீர்த்தல் விகிதம் வந்து குறைய குறைய வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வீரியம் வந்து அதிகமாகும். இப்போ நீங்கள் பூச்சி விரட்டியாக நோய் தாக்குதல்லிருந்தும் தப்பிக்க முடியும். இதுக்கு வந்து ஆன்டி ஃபங்கல் அப்புறம் வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து இருக்குது. ஸோ 1:50 இல்லை 40 இன்னும் அந்த ரேஷியோவை நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணும்போது பூச்சி விரட்டியாகவும் உங்களுக்கு நோய் தாக்குதல்லிருந்து பாதுகாக்கவும் வந்து பயன்படலாம். நீங்கள் இன்னும் விகிதத்தை அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு ஓவரால் ஒரு ஜென்ரலாக ஒரு பயிர் வளர்ச்சி யூக்கியாக வந்து இதை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும் போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதை வந்து அதாவது நார்மலாக இப்போ ஒரு லிட்டர் எடுக்கிறோம், இப்போ அதை வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில் ஊற்றுறோம்னு வைங்களேன், என்னாகும் அதனுடைய வீரியம் வந்து என்னாகும், குறையுமா கூடுங்களா? ஆனால் பயோ என்சைமில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1 லிட்டர் பயோ என்சைமை நீங்கள் ஒரு 10 லிட்டரோ 100 லிட்டரோ தண்ணியில் கலந்துட்டீங்க, அதை கலந்து நீங்கள் அப்படியே ஒரு ஓவர் நைட் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், இதுக்குள்ளே இருக்கிற அந்த பாக்டீரியாவோட ஸ்போர்ஸ் அதெல்லாமே வந்து அதாவது முட்டைகள்னு சொல்லலாம் அதெல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் தண்ணி பட்ட உடனே. அப்போ ஆக்டிவேட் ஆக ஆரம்பித்தோடனே அது வந்து மல்டிப்ளை அதாவது பெருக்கமடைய ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் வந்து 1 லிட்டர் தண்ணியில் இருக்கிற பயோ என்சைமை நீங்கள் 100 லிட்டர் தண்ணியில் போடும்போது அந்த 100 லிட்டருமே அந்த 100 லிட்டர் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து பன்மடங்காக வந்து மல்டிப்ளை ஆகுது. அப்போ அந்த தண்ணியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் நார்மலாக மருந்தெல்லாம் வந்து கலக்கினீங்கன்னா அப்பயே கலக்கி அப்பயே போட்டுருவீங்க, பட் இதை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நைட்டு வந்து அந்த மாதிரி தண்ணியில் கலந்து வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் அதை உபயோகப்படுத்தும் போது அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் அதனுடைய வந்து இந்த செயல்படும் திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்.

0: வேளாண்மையில் பயோ என்சைம்களின் பயன்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கள்ளக்குறிச்சி மாவட்ட தோட்டக்கலை அலுவலர் சோபனா ராஜசேகர் அவர்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: நம்ம வந்து பயோ என்சைம் பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், நம்ம நாட்டில் குப்பை அதிகமாக இருக்கு, அந்த குப்பையை தீக்க நம்ம வந்து பயோ என்சைமை பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த யூடியூப்பில் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து எலுமிச்சம்பழத்தோல் ஆரஞ்சு தோல் அதெல்லாம் வச்சு பயோ என்சைம் வந்து பண்ணினீங்கன்னா இந்த வீடு துடைக்க தான் யூஸ் பண்ணணும். நம்ம விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான பழத்தோள்களை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், சரிங்களா? அதாவது நம்ம ஒரு நார்மலாக ஒரு ஜூஸ் கடைக்கு, எல்லா ஊர்லேயும் ஜூஸ் கடை இருக்குது, ஒரு பழமுதிர் நிலையமோ ஏதோ ஒன்று இருக்குது, அப்போ அங்கே வந்து கிடைக்கிற அந்த பழத்தோள்களை நம்ம கொடுத்தோம்னா அவங்க ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவாங்க அங்கே போய் கேட்டோம்னா. ஏன்னா பயோ என்சைம் செய்கிறதுக்காகிற செலவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து உங்களுக்கு ட்ரம்முங்க, ஒரு 200 லிட்டர் ட்ரம்மோ 50 லிட்டர் ட்ரம்மோ ஏதோ ஒரு ட்ரம்மு, அதுதான் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மூலதனம். அடுத்து ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை, அது நம்ம வந்து ஒவ்வொரு பேட்சுக்கும் அதை மட்டும்தான் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே அந்த இன்னொரு ரா மெட்டீரியல் வந்து ஃப்ரீ தான், அந்த குப்பைன்றது நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான். அந்த பழத்தோள்கள் வந்து நீங்கள் காமனாக மிக்ஸ்டு ஃப்ரூட் பீல்ஸ், அதாவது எல்லா வகையான பழத்தோள்களையும் கலந்து நம்ம வந்து பயோ என்சைம் செய்ய வந்து பயன்படுத்தலாம், அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உபரியாக கிடைக்கக்கூடிய விலை பொருட்களையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து பூச்சி விரட்டி அதெல்லாம் சொன்ன, அதுக்கு நீங்கள் நார்மலாக மிக்ஸ்டு ஃப்ரூட் என்சைமை விட ஒரு வேப்பலை, வெத்தலை, இஞ்சி, பச்சை மிளகாய், ஸோ இந்த மாதிரி ஒரு காரமும் கசப்பும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி பொருட்கள் உங்களுக்கு, அப்போ சீசனில் விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள், அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பனானா வந்து பொட்டாசியம் நிறையா இருக்குது நம்மளுக்கு தெரியும், ஸோ அந்த சத்து வேணுங்கும் போது இந்த வாழைப்பழைய தோள்களில் வந்து நம்ம பயோ என்சைம் வந்து பண்ணலாம். அப்போ அதே மாதிரி இந்த நெமட்டோட் ப்ராப்ளம், நூற்புழு ப்ராப்ளம்க்கு வந்து நம்மளுக்கு வந்து சயின்டிஃபிக்காக எல்லாமே தெரியும், துளுக்க சாமந்தின்னு சொல்கிற பூ, அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த நெமாட்டிசைட் அப்புறம் பூச்சி இன்செக்ட் ரிப்பல்லன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. அப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன அவுட்புட் வேணுமோ, நம்மளுக்கு எதுக்காக பயோ என்சைம் பண்ணுறோமோ, உங்களுக்கு பூச்சி விரட்டிக்கு வேணுமா இல்லை பயிர் வளர்ச்சி ஊக்கியாக வேணுமா, எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம எருக்கஞ்செடியெலாம் இருக்குது இல்லைங்களா, எருக்கனில் நம்ம வந்து போரான் சத்து அதிகமாக இருக்குன்னு தெரியும், அப்போ உங்களுக்கு அது போரான் வேணும்னா அந்த எருக்க இலையிலேருந்து நம்ம வந்து பயோ என்சைம் பண்ணலாம். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ட்ரீஸ், அதாவது எக்ஸாம்பிள் வந்து அகத்தி, அப்புறம் இரும்பு சத்துக்கு வந்து முருங்கை, அந்த மாதிரி நம்ம விளை நிலங்கள்லையே அதிகமாக ஒன்று விளையக்கூடிய பொருள் சீசனலில் அப்போ அதை வாங்கி நம்ம பயோ என்சைம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உங்களுடைய பகுதியில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய எந்த ரிசோர்ஸாக இருந்தாலும் சரி, வேப்பையில் நம்ம அங்கே காடு மேடு எல்லாம் கிடக்கும், எருக்கஞ்செடி கிடக்கும், அப்புறம் நம்ம வந்து சில ஒருவேளை அத்தி அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தோம்னா அது நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி உங்கள் சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் இதை வந்து மாற்றி வந்து பண்ணிக்கலாம். அப்போது இதெல்லாம் வச்சு பயோ என்சைம் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், அது ஓப்பன் சோர்ஸ், 1:3:10 அதுதான் ரேஷியோ. ஸோ 1:3:10 தாங்க, ஒரு பங்கு வந்து வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை ஜாகரி, சரிங்களா? 3 பங்கு நம்ம சொன்ன இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டு, அந்த ஆர்கானிக் வேஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். எல்லாத்த எதை வச்சு பண்ணணும்னாலும் இதே தான் வந்து ரேஷியோ, 1 பங்கு வெல்லம், 3 பங்கு வந்து உங்களுக்கு நீங்கள் பழத்தோல் கிடைச்சதுன்னா பழத்தோல், இல்லை வெறும் வாழைப்பழம் மட்டும் கிடைக்குதுன்னா வாழைப்பழத்தோல் மட்டும் வச்சு பண்ணலாம், இல்லை ஒரு ஜூஸ் கடைக்கு போனீங்கன்னா உங்ககிட்ட அந்த பழத்தோல் கலவையெல்லாம் இருக்கும், முன்னாடியே சொல்லி வச்சிட்டிங்கன்னா தாராளமாக கொடுத்துருவாங்க, சந்தோஷமாக கொடுத்துருவாங்க, ஒரு சாக்கு போய் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வாங்கிட்டு வந்துடலாம், நாங்கள் அப்படி தான் வாங்கிட்டு வரோம், ஸோ அதை கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் காட்டில் உங்கள் ஊரில் சுற்றி இருக்கக்கூடிய இலைதலைகள், வேப்பலை, அப்புறம் வந்து எருக்கு

உடம்புல ஆடதோடா நொச்சி உங்களுக்கு பூச்சி விரட்டிக்கு வேணும்னா அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். எதை பயன்படுத்தினாலும் நீங்க இதை கலவையா போட்டும் பயன்படுத்தலாம், இல்ல தனியா நீங்க வந்து எது கிடைக்குதோ இப்ப வேப்பல பயோ என்சைம் தனியா பண்றீங்க, ஒரு போரான்காக ஒரு எருக்கம் பயோ என்சைம் எருக்கம் செடியில இருந்து தனியா பண்றீங்க, அந்த மாதிரி பண்ணி நீங்க யூஸ் பண்ணும் போதும் வந்து நீங்க கலந்து பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க நேச்சுரல், அப்புறம் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாததுனால இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு எவ்வளோ போடணும் என்ன போடணும் ஏதாவது ஆகுமா அப்படின்ற சந்தேகம்லாம் எதுவும் தேவையில்லை, ஏன்னா எந்த பக்க விளைவும் இதை வந்து ஏற்படுத்தாது. அதனால நீங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் பரிசோதனை செஞ்சு இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இது செய்யறதுக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர் மட்டும் பயன்படுத்துங்க, ஏன்னா இதை செய்கிற முறை குறித்து நான் இப்போ சொல்லிடுறேன். 1:3:10 பத்துன்றது வந்து 10 பங்கு தண்ணீர், சரிங்களா? இப்போ இதை மூணையும் ஒன்றா மெஷர் பண்ணி வந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்மில் இல்லை ஒரு பக்கெட்டில் போடுறோம். பிளாஸ்டிக் மட்டும் பயன்படுத்துங்க, ஏன்னா கேஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் பிளாஸ்டிக்கில் ஏதோ ஒரு பாத்திரத்தை உங்ககிட்ட ஒரு ட்ரம்மோ பக்கெட்டோ ஏதோ ஒன்றில் போட்டுட்டு அதை வந்து டைட்டாக மூடி வச்சிடணும். இதை மூணையும் ஒன்றா போட்டு மூடி வச்சிடணும். இதை வந்து 90 நாளில் ரெடி ஆகும். முதல் 30 நாட்களில் வந்து மூடியை வந்து திறந்து க்ளோஸ் பண்ணணும், தினமும் ஒரு தடவை. எதுக்காக அப்படின்னா அது ரியாக்ஷன்லாம் நடக்கும்போது உங்களுக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும், வாயு வெளியேறும். அதுக்காக வந்து தினமும் ஒரு முறை திறந்து மூடணும். 30 நாளைக்கு அப்புறம் எதுவுமே பண்ண தேவையில்லை. செய்யும்போது அதனுடைய டேட் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, என்னைக்கு போடுறீங்கன்னு. அப்போ உங்களுக்கு கணக்கு வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். திறந்து மூடும்போது முக்கியமான விஷயம் காற்று போகக்கூடாது, சரிங்களா? ஏர்டைட் கண்டெய்னரில் தான் வைக்கணும். காற்று போச்சுன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு அன்வான்ட் ஃபங்கை வேறு தேவையில்லாத பூஞ்சான் வரும், இல்லை வந்து ஏதாவது பூச்சி புழு வைக்கும். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து காற்று போகாத கண்டெய்னரில் வந்து இதை எப்பயுமே செய்யணும். ஸ்டோர் பண்ணும்போதும் அப்படி தான் பண்ணணும். இதுதான் பேசிக். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சன்லைட்லலாம் வைக்காதீங்க, நிழலான இடத்துல வந்து வைங்க. 90 நாளைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடியாக இருக்கும். ஒயிட் கலரில் ஏதாவது ஒரு லிக்விட் மேலே வந்து கோட்டிங் இருந்ததுன்னா அது நல்லது தான், பிரச்சனை இல்லை. கருப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அப்போ அதில் வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, இல்லை காற்று போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு மறுபடியும் ஒரு 10 நாள் மூடி வச்சிங்கன்னா அந்த பிரச்சனை மோஸ்ட்லி சரியாயிடும். இதை எது எதுக்கு பயன்படுத்தலாம்னா, நீங்கள் வந்து நம்ம இயற்கை விவசாயன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இயற்கை விவசாயோட தொழில் வந்து பயிரை வளர்க்குறது கிடையாது, மண்ணை வளப்படுத்துறதுக்கு தான். அப்போ மண்ணை வளப்படுத்துறதுக்கு நீங்கள் எந்த பயிரை போட்டாலும் மண்ணை வளப்படுத்துறதுக்கு நீங்கள் இதை வந்து பயன்படுத்தலாம். இந்த பயிருக்கு தான் அந்த பயிருக்கு தான் அப்படின்ற எதுவுமே வந்து கிடையாது.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: நேயர்கள், இதுவரை ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட தோட்டக்கலை அலுவலர் சோபனா ராஜசேகர் அவர்கள் கூறிய வேளாண்மையில் பயோ என்சைம்களின் பயன்பாடுகள் குறித்த விளக்கம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை பிற்பகல் 2:30க்கு நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்குபெறும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்க

11:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் எங்கும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. நீலகிரி, திண்டுக்கல், திருநெல்வேலி, திருப்பத்தூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. அதிகள வெப்பநிலை சென்னை, கடலூர், திண்டுக்கல், மதுரை, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் அதிகள வெப்பநிலை 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலில் வடக்கு லட்சத்தீவுகள் பகுதி தொடங்கி வட தமிழகம் மற்றும் கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதி, வடகேரளம் ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 7.6 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாட்டின் ஓரிடங்கள், இங்கெல்லாம் மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. 20ஆம் தேதியன்றும் 21ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 22ஆம் தேதியன்றும் 23ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை இயல்புக்கு 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளிலும் 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37

0: 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு இடிமின்னலுடன். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.3 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வடகடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: அறிவிப்பு. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவை

0: லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வடகடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: அறிவிப்பு. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவை இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிய விமான நிலையங்கள் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் 138 நாடுகள் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அது குறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் தாவேக நிர்வாகிகளின் அத்துமீறல் நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஊடகத்துறையினர் அச்சுறுத்தப்படுவதும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கு குறித்த விழிப்புணர்வு வாகனத்தின் சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான சல்மா டிடி தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இந்தியா நெதர்லாந்திடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
3: ஜூலை 17 தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
2: 300,000+ அதிகமான புத்தகங்கள், 400+ அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
4: அனைவருக்கும் இனி உற்சாகமான மதிய வணக்கம். 3:03 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில கேட்டு ரசிக்க இருக்கீங்க டீ டைம் லிசனர்ஸ் சாய்ஸ் வித் மீ ஆர்ஜே நிஷா. உங்களுடைய விருப்ப பாடலும் டீ டைம் நிகழ்ச்சியில் வளம் வரணும்னு நினச்சிங்கன்னா 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்றும் ஒரு 2317046. வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காமல் 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு எப்பவும் போல லிசனர்ஸ் சாய்ஸில் 50கள் மற்றும் 60களில் வெளிவந்த சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்க வந்திருக்காங்க காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
5: ஹலோ, வணக்கம்ப்பா.
4: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணீங்க?
5: உள்ளகாப்பல சித்ரா மாணிக்கம்.
4: சூப்பர், என்ன பாடல் வேணும் கேளுங்க.
5: எனக்கு ஆலயமனையில இருந்து தூக்கமும் கண்களை தழுவட்டுமே அந்த பாட்டு பா.
4: கேட் என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 3:07 ஆயிட்டு இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கிராம போனும் 103 லிசனர்ஸ் சாய்ஸ். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்க வந்திருக்காங்க காலர். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: வணக்கம் மேடம், நான் மூலத்துல இருந்து ரவி பேசுறேன் மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: எனக்கு இந்த பாசம் பாடத்துல இருந்து நிக்கீங்க, பால்வன் நம் பருவம் கண்டு அந்த பாட்டு போடுங்க.
0: ஓகே, உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம். இது கிராமபோனும் 103 எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. தொடர்ந்து கேளுங்க, ஸ்டே டியூன்ட்.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
3: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
4: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
5: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
6: என்ன
7: பாடல் வேணும் கேளுங்க.
6: மாட்டுக்கார வேலையிலிருந்து ஒரு பக்கம் பாக்குறான் பாடல்.
7: பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
4: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
5: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
4: 3 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள், 400க்கும் அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: மூணு மணி 20 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க கிராமபோனும் 103ம். அடுத்த காலர் யார், எங்கிருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், கோயில் பழத்துல இருந்து தோரையும் பேசுறேங்க.
1: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
2: தேடி பசமா படத்துல மாணிக்க தேரில் மரகர கலசம் மின்னுவது என்ன
1: பாடல் கேட்டு ரசிக்கலாம். இதோ வருது.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: மூணு மணி 25 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில கிராம போனும் 103 லிசனர்ஸ் சாய்ஸ். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்க வந்திருக்காங்க காலர். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
4: வணக்கங்க, விசுவநாதருங்க.
3: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
4: டவுன் பஸ்ல இருந்து சித்துக்குருவி சித்துக்குருவி சேது வேணுமா, அந்த பாட்டு போடுங்க.
3: பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: அங்கக வேளாண்மையில் நாங்கள் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பனானா சக்தி, நுண்ணூட்ட சத்துக்களினுடைய கலவை. அது வந்து பியூர்லி ஆர்கானிக் ஃபார்மிங், அங்கக வேளாண்மை.
0: இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் அதன் பயிர் உற்பத்தி மற்றும் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்துறையின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் சி. கற்பகம் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

3:29 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சிங்க கிராமஃபோனும் 103 லிசனர்ஸ் சாய்ஸாக நிறைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். இதே போல நாளை மதியம் 3:00 to 3:30 வரைக்கும் உங்களுடைய விருப்ப பாடல்களை கிராமஃபோனும் 103

0: நிகழ்ச்சியில கேட்டவங்க எல்லாம் நேர்களே, நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே நிஷா. நேரம் 3:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 3:30.
2: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
1: முதல் பாடல் ஆவரம் பூ படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

கடைசி பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் 3:40. தொடரும் பாடல் ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது.

இந்த பாடல் கட்டுமரக்காரன் படத்திற்காக இளையராஜன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே.எஸ். சித்ரா பாடியது. திரை இசையில் தொடரும் பாடல் ராஜகுமாரன் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே.எஸ். சித்ரா பாடியது.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள்.
1: நேரம் 4 மணி, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவை இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிய விமான நிலையங்கள் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மரக்கர்கள் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவது

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிய விமான நிலையங்கள் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மரக்கர்கள் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் 138 நாடுகள் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அது குறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் தாவேக்க நிர்வாகிகளின் அத்துமீறல் நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஊடகத்துறையினர் அச்சுறுத்தப்படுவதும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து தாவேக்க அரசு செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு வாகனத்தின் சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான சலீமா டேட்டே தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா நெதர்லாந்திடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026
2: ஜூலை 17 தேதி முதல்

வெல்கம் பேக் டு த ஷோ. 4:03 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டு ரசிக்கவிருக்கீங்க இந்த நிகழ்ச்சி பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட், மயக்கும் மாலை. க்ளோரியஸ் ஹிட்ஸ் ஆஃப் 80s 80களில் வெளிவந்த இனிமையான இதமான மயக்கும் பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கும். முதல் பாடல் உங்களுக்காக தாலாட்டு பாடவா திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் அருண்மொழி கே.எஸ். சித்ரா பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். பாடலாசிரியர் கங்கை அமரன்.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்போ.

கேட்ட பாடல் நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி, பாடியது பாடலாசிரியர் கங்கை அமரன். 4:14 ஆயிட்டிருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட். 80களின் இதமான இனிமையான மனதை மயக்கும் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட் மயக்கும் மாலை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மணிரத்னம் திரைப்படத்திற்காக சிற்பியின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று மாலை மணி 4:40 சமீபத்தில் மறைந்த சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிஞர் புவியரசு அவர்களுக்கு நினைவஞ்சலி.

கேட்ட பாடல் பாட்டு வாத்தியார் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் வாலி. 4:24 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் மயக்கும் மாலை நிகழ்ச்சியில 80கள் 90களில் வெளிவந்த மனதை மயக்கும் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்த பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி.

கேட்ட பாடல் வேதம் புதிது திரைப்படத்திற்காக தேவேந்திரன் இசையில கேஸ் சித்ரா பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து. மயக்கும் மாலை தரும் அடுத்த பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் மென்மினி ஸ்ரீனிவாஸ் நோயல் ஜேம்ஸ் பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து.

0: 4:38 நொடிகளாயிட்டிருக்கு. இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சிங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் மயக்கும் மாலை, மனதை மயக்கும் இதமான இனிமையான 80s 90s பாடல்களை கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்க கூட பயணிச்சேன்னா ஆர்ஜே நிஷா. இதே போல தினமும் மாலை 4 மணிக்கு மயக்கும் மாலை நிகழ்ச்சியில மனதை மயக்கும் பாடல்களோடு நீங்களும் இணைஞ்சிருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை கொடிசியா தொலைக்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 300,000 அதிகமான புத்தகங்கள், 400,000 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
3: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
4: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
3: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. நேரம் 4:40.
5: சமீபத்தில் மறைந்த இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் புவியரச அவர்களுக்கு நினைவஞ்சலி.
6: வணக்கம். கோவை என்றால் சிறுவாணி இனிக்கும், கொங்கு தமிழ் மணக்கும், மேற்கு மலை சாரல் வந்து மெல்ல நனைக்கும், இங்கு உழைக்கும் தோள்களை ஒரு சேர இணைத்தால் இந்தியாவில் இன்னொரு இமயம் பிறக்கும். இப்படிப்பட்ட கோவையின்

கவிதை வானம்பாடியாக, வானம்பாடி இயக்கத்தினுடைய தலைமை பறவையாக திகழ்ந்த கவிஞர் புவியரசு அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். 1952 எழுதத் தொடங்கியவர் தமிழ் இலக்கிய வரலாற்றையே தலைகீழாக மாற்றிய கோவையை தலைமையிடமாக கொண்டு தனி முத்திரை பதித்து இயங்கிய வானம்பாடி புதுக்கவிதை இயக்கத்தின் முதன்மை தாய்ப்பறவையாக விளங்கியவர் கவிஞர் புவியரசு என்று சொன்னால் அது மிகையல்ல. கையொப்பம், எட்டு திசை காற்று, கவிதைக்கென்ன கேள்வி, மீண்டும் ஜென் கவிதைகள் என 100க்கு மேற்பட்ட காலத்தால் அழியாத நூல்களை படைத்தவர். கோவையை உலக இலக்கிய வரைபடத்தில் கம்பீரமாக அமர வைத்து பெருமை பெற்றவர் கவிஞர் புவியரசு அவர்கள். உலகையே தமிழுடன் இணைத்த பெருமைக்குரியவர் அவர். ஷேக்ஸ்பியரின் உலகப் புகழ்பெற்ற ஹேம்லெட், ரோமியோ அண்ட் ஜூலியட் நாடகங்களையும் நாவல்களையும் மிக துல்லியமாக தமிழில் தந்தவர். கலீல் ஜிப்ரான், உமர் கயாம், ஓசோ, தாகூர் ஆகியோரின் தத்துவங்களையும் தமிழில் மொழிபெயர்த்த பெருமைக்குரியவர் கவிஞர் புவியரசு. அதுபோல கோவையில் எழுதப்பட்ட இவரது கவிதைகளும் ஆங்கிலம், ரஷ்யன், ஹங்கேரியன், மலையாளம், இந்தி என பல மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டு பெருமைக்குரியதாக மாறியது. இவருக்கு சாகித்ய அகாடமி விருதுகள் 2 முறை வழங்கப்பட்டது. காசி நஸ்ரூல் இஸ்லாமின் கவிதையை புரட்சிக்காரன் என தமிழில் மொழிபெயர்த்ததற்காக 2007 சாகித்ய அகாடமி விருதும், 2009 இவரது கையொப்பம் என்ற கவிதை நூலுக்கும் நாட்டின் உயரிய இலக்கிய விருதாகிய சாகித்ய அகாடமி விருதை பெற்றார். 2 விருதுகளும் பெற்ற கோவையின் அடையாளமாக திகழ்ந்தவர் கவிஞர் புவியரசு. கோவை அரசு கலைக்கல்லூரியில் இன்டர்மீடியேட் படித்து பேரூர் தமிழ்க் கல்லூரியின் முதல் மாணவராக தமிழ் வித்துவான் பட்டம் பெற்றார். சுதந்திரா பள்ளி, எம்ஜிஆர் பள்ளி, சர்வஜன பள்ளி என பின்பு ஸ்ரீ நரசிம்மலு நாயுடு உயர்நிலைப் பள்ளியிலும் தமிழாசிரியராக 32 பணியாற்றி சிறப்பு பெற்றவர் கவிஞர் புவியரசு அவர்கள். தான் வாழும் காலத்தின் கண்ணாடியாகவும் மனிதகுல முன்னேற்றத்தை நோக்கமாகவும் கொண்டும் அதை நோக்கி மக்களை தூண்டும் நம்பிக்கையூட்டும் கவிதைகளை தொடர்ந்து படைப்பவனே இரவா புகழுடைய மிகச்சிறந்த கவிஞன் என்று ரஷ்ய கவிஞர் மாயா கோவ்ஸ்கி அவர்களின் அற்புத வரிகளுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் கவிஞர் புவியரசு என்று சொன்னால் அது மிகையாகாது. பன்முக ஆளுமை கொண்டவர். ஓவியர், நாடக நடிகர், நாடக இயக்குனர், நவீன நாடகம், திரைப்படத்துறை, கதை, கதை வசனகர்த்தா, இயக்குனர் என பன்முகங்களை பெற்று திகழ்ந்த மாபெரும் இலக்கிய பேராண்மை கவிஞர் புவியரசு அவர்கள். தமிழ் மண் உரிமை, மொழி உரிமை, மனித நேயம் போன்றவைகளில் பங்களிப்பு செய்தவர். பலமுறை சிறைக்கு சென்றவர். 100 மேலாக படைத்து வாகை சூடிய கவிஞர் புவியரசு, ஞானிகள் நமக்கு பாதை காட்டும் கைகாட்டி மரங்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று புவியரசு அடிக்கடி கூறுவார். கவிஞர் புவியரசு அவர்களின் பயண வழி அனுபவங்களே பாடங்களாக அமைந்தது. அதுவே வாழ்க்கை அனுபவங்களை கற்றுக் கொடுத்தது. கவிஞர் புவியரசு அவர்களின் மனிதன் என்ற நாடகம் 19 மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு அனைத்து வானொலி நிலையங்களும் ஒளிபரப்பின. அதுபோலவே பாரதியின் குயில் பாட்டை இசை நாடக வடிவில் வானொலி நாடகமாக மாற்றி நடித்தவர் கவிஞர் புவியரசு அவர்கள். கோவை வானொலி இந்த நாடகத்தை ஒளிபரப்பி அவருக்கு பெருமை சேர்த்தது. நடிகர் பார்த்திபனுடன் சேர்ந்து ஹவுஸ்ஃபுல் படத்தில் இணை இயக்குநராக புவியரசு புதிய பரிணாமத்தை தொடங்கினார். கவிஞர் புவியரசு அவர்களின் ஞானக்கிளி என்ற தொடர் 13 தொடராக சென்னை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. 3 நாடக காவியம் பல பல்கலைக்கழகங்களில் பாடநூல்களாக வைக்கப்பட்டு பெருமை பெற்றது. திரைப்படத் துறையில் பங்கு பெற்று கொண்டிருந்த

0: கவிஞர் புவியரசு அவர்களை கேரள அரசு அழைத்து கேரள திரைப்பட வளர்ச்சித்துறை கழகத்தின் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றுமாறு அவரை நியமித்து அவருக்கு பெருமை சேர்த்தது. தமிழ் ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சி அளிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அவருடைய அறக்கட்டளையான புவியரசு வளர்ச்சி மையம் மிகவும் சிறப்பாக பணியாற்றியது. கவிஞர் புவியரசு அவர்கள் நாடகத்துறையிலும் சிறந்து விளங்கி வருபவர்களை ஊக்கப்படுத்தினார். மருதநாயகம் கதை வடிவமைப்பு, ஹே ராம் திரைக்கதை வசனம் என எழுதி புகழ் பெற்றார். தலைவனை நம்பாதே தத்துவத்தை நம்பு என்ற கொள்கையிலும் மார்க்சிய பார்வையிலும் சிறந்து விளங்கிய புவியரசு அவர்கள் கோவை மக்களின் அன்பை மட்டுமல்ல உலகத் தமிழரின் இதயத்தை கவர்ந்தவர். தமிழ் இலக்கியம் உள்ளவரை அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. கவிதாசனாகிய நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற பொழுதே என்னை போன்ற மாணவர்களெல்லாம் அழைத்து கவிதை எழுவது எப்படி என்ற பயிற்சி வகுப்பை அவர் பணியாற்றிய ஸ்ரீ நரசிம்லு உயர்நிலைப் பள்ளியில் வாரந்தோறும் நடத்துவார். அதில் கலந்து கொண்ட அனுபவம் இன்னும் என் நெஞ்சில் இருக்கிறது. ஆகவே என்னை நானே செதுக்கிக் கொள்வதற்கு அவர் கவிதையை எப்படி படைக்க வேண்டும், கருப்பொருளை எப்படி எடுக்க வேண்டும், உருவம் உருவகம் உவமை கற்பனை எப்படி கலந்து கவிதையாக கொடுக்க வேண்டும் என்று அவர் செய்முறை பயிற்சி எங்களுக்கு அளித்தார். என்னை போன்ற கோவையில் உள்ள பல இளம் படைப்பாளிகள் மாணவ ஆர்வலர்கள் கலந்து கொண்டு அதில் பங்கு பெற்றோம் என்பதை இன்று பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் இந்தியாவின் தலைசிறந்த 10 மொழிபெயர்ப்பாளர்களை வரிசைப்படுத்தினால் அதில் நம் புவியரசு அவர்களுக்கு 5 இடம் உண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே நம்மோடு வாழ்ந்து கவிதை இலக்கியம் வாழ்வியல் கல்வியியல் ஆசிரியர் தமிழ்மொழி பற்று என்று பல நிலைகளில் நம்முடைய மனங்களில் ஆழமாக அவருடைய கருத்துக்களை பதித்த கவிஞர் புவியரசு அவர்களுக்கு நாம் நினைவு அஞ்சலியை செலுத்துவதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். கண்கள் குளமானாலும் அவர் விட்டு சென்ற கருத்துக்கள் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம். அருட்சகோதரி முனைவர் அருள்சீலி, முன்னாள் தமிழ்துறை தலைவர், நிர்மலா மகளிர் கல்லூரி. தோன்றிற் புகழோடு தோன்றுக அஃதிலார், தோன்றலில் தோன்றாமை நன்று. புகழோடு தோன்றி புகழோடு வாழ்ந்து புகழோடு மறைந்த மகான். 2026 June 30 இம்மண்ணை முத்தமிட்டு விண்ணில் பிறந்திருக்கின்றார். கொங்கு மண்ணில் உடுமலை வட்டத்தில் 1931 பிறந்தவர் இவர். இவரது இயற்பெயர் ஜெகந்நாதன். இன்று கவிஞர் புவியரசு என்று அழைக்கப்படுகிறார். இவரது உயர் படிப்பிற்கு வித்திட்ட கல்விக்கூடங்கள் கோவை அரசு கலைக்கல்லூரி, பேரூர் சாந்தலிங்க அடிகளார் தமிழ் கல்லூரியுமாகும். தமிழ், மலையாளம், ஆங்கிலம் ஆகியவற்றில் மிகுந்த புலமை மிக்கவர். நல்ல மாணவர்களை உருவாக்கிய நல்லாசிரியர் இவர். படித்த காலத்திலேயே சர்வோதயா இயக்கத்தில் ஈடுபட்டு எல்லை போராட்டங்கள் மொழி போராட்டங்களில் ஈடுபட்டவர். 1952 மார்க்சிய பார்வையோடு இவரது தமிழ் படைப்புகள் அமைந்திருந்தது. கல்வி கற்கும் பருவத்தில் நவ இந்தியா என்ற நாளிதழில் துணை ஆசிரியராக இருந்தார். வானம்பாடி இயக்கத்தை தோற்றுவித்ததில் முதன்மையானவர். வானம்பாடி கவிஞர் என்று இன்று அழைக்கின்றோம். வானம்பாடி கவி இதழ் பொறுப்பாசிரியர், நவ இந்தியா, தேனி, வானம்பாடி, வான்மதி, பூ, இளவரசி, காற்று என்ற பல இதழின் ஆசிரியராக இருந்தார். நாடக மன்னன் இவர். கதைவசனம் பாடல்கள் எழுதுவதில் திறமை மிக்கவர். இவரது நாடக நூல்களை பாரதியார் பல்கலைக்கழகம், சென்னை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் பாட நூலாக வைத்திருந்தது. வானொலி நாடக ஆசிரியர் இவர். வானொலி நடிகர் என்ற சிறப்பு பெற்றவர். இந்திய அனைத்து வானொலி நிலையங்களிலும் ஒரே நேரத்தில் இவரது மனிதன் என்ற நாடகம் 22/10/1992 அன்று ஒலிபரப்பியது. இது மட்டுமல்ல, தொலைக்காட்சியிலும் கவிதை

0: நாடகம் ஒளிபரப்பப்பட்டது. திரைப்படங்கள் மட்டும் இவரிடம் இல்லையா? திரைப்படங்களுக்கும் பாடல் எழுதிய பெருமை, கதை வசனம் எழுதிய பெருமை இவருக்கு உண்டு. பலவித பதக்கங்களுக்கு சொந்தக்காரர், விருதுகளுக்கும் சொந்தக்காரர். சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஆனால் சாகித்ய அகாடமி தேர்வுக்குழுவின் பலமுறை நடுவராக இருந்தவர். கவிதை, நாவல்கள், சிறுகதை, சிறுகதை தொகுப்பு, நாடகங்கள், மொழிபெயர்ப்பு, இலக்கியங்கள், வரலாறு, சிறுவர் நூல்கள் என பன்முக திறமையாளர் இவர். இத்தகைய மகானை இன்று தமிழ் மண் இழக்கவில்லை, கொங்கு மண் இழக்கவில்லை, அகில உலகமே இழந்து நிற்கின்றது. சமயம் கடந்த சத்தியவாதி இவர். தமிழின் தாய்மடியில் தவம் புரிந்த தமிழர். எழுத்துக்கள் எரிமலையாய் கொட்டியது, மொழி உரிமைக்காய் சிறை சென்றவர் இவர். அங்கும் இவரது சிந்தனை எழுத்துரு பெற்றன. மொழிபெயர்ப்பில் மாமலை இவர். பிற மொழிகளை தமிழுக்கு தந்தவர்கள் ஒரு சிலரே, அதில் இவருக்கு இணை இவரே. மேடையை மக்களின் பல்கலைக்கழகமாக்கினார். தீர்க்கத்தரசி போல் பின்பு நடப்பவற்றை முன்பே எழுதி வைத்து சென்று விட்டார். ஒவ்வொன்றையும் அவரது எழுத்தில் காண முடிகின்றது. உழைப்பிற்கு இவரை போல் எவரும் இலர். எழுத்துதான் இவருக்கு போர்வாள். யாராக இருப்பிலும் முகத்தாட்சணியம் இல்லாத பேச்சுத்தன்மை. புன் சிரிப்பிற்கு சொந்தக்காரர். பணம், பட்டம், பதவி இவற்றுக்கு அடிமையாகாதவர். இறுதி வரை சமரச கொள்கையுடன் ஜாதி மத இன வேறுபாடின்றி பழகும் பாங்கு இவருக்கே உரிய தனிப்பாங்கு. மையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த மகானை இன்று வானுரையும் தெய்வத்துள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. அவருடன் 25 ஆண்டு காலம் பயணித்தேன். நல்ல நண்பர், வழிகாட்டி, ஆசான், குரு, தந்தை. தந்தை என்று சொல்வதற்கு காரணம் என்னை மொழியிலும் பக்குவத்திலும் வளர்த்தெடுத்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். பல கோணங்களில் என்னுடன் பழகிய மனிதன் இவர். இல்லை இல்லை, மாமனிதன் இவர். அத்தகைய மாமனிதன் என்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் அவருக்கு நான் அஞ்சலி செலுத்துகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: கோவை விஜயா பதிப்பகத்தின் உரிமையாளர் வேலாயுதம் அவர்கள் தனது நினைவலைகளை பகிர்ந்து கொள்கிறார்.
2: புயரசு மறைந்து விட்டார் என்பதை நம்ப மனம் மறுக்கிறது. 94 வயதிலும் மிகவும் சுறுசுறுப்பாக கடைசி வரை செயல்பட்டார். வாசிப்பதை நிறுத்தவில்லை. இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவரிடம் புதுமைப்பித்தனை போல மணியாளர் வந்தால் புதுமைப்பித்தன் புத்தகங்கள் வாங்க சென்று விடுவார் என்பார்கள். அதே போல புயரசு அவர்கள் பதிப்பகத்திற்கு வந்து 2 தளங்களிலும் 2வது தளம் ஏற முடியாது, நாங்கள் கொண்டு வந்து தருகிறோம் என்று சொன்னால் கூட ஒப்புக்கொள்ள மாட்டார். நானே மேலே செல்கிறேன் என்று அவ்வளோ வேகமாக சென்று புத்தகங்களை தேர்ந்தெடுப்பார். அவருக்கு நிறைய சிஷியர்கள் உண்டு. ஆனால் அவர்களை சிஷியர்களாக்கிறத மாட்டார், சிஷியர்களை குரு மாதிரி இவர் நடத்துவார். அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வார். அவருடைய இழப்பு நமக்கு பேரிழப்பு. அவரை தமிழகம், உலகம், தமிழ் இலக்கியம் மறக்க முடியாது. நன்றி.
1: கவிஞர் மற்றும் ஆன்மீக பேச்சாளர் மகேஸ்வரி சத்குரு அவர்கள் தன் நினைவலைகளை பகிர்ந்து கொள்கிறார்.
3: வணக்கம். விசையொரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்னும் மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியாரின் வாக்கிற்கு நம்ம ஒரு மனிதரை அடையாளம் காட்டணும் அப்படின்னா அது நிச்சயமாக ஆகச்சிறந்தவராக கவிஞர் புவியரசையாவை சொல்லலாம். எப்படி அவருடைய பிம்பம் அப்படின்னா இப்படியும் கூட சொல்லி பார்க்கலாங்க. வானளவு உயர்ந்து சிறகை விரித்து பறந்து வானம்பாடியாகவே மாறிய கவிஞர் புவியரசு ஐயா அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். 90 வயசுக்கு மேலான போதும் கூட அவர்கிட்ட எப்பவுமே அந்த கம்பீரமும் மிடுக்கும் அப்படியே இருந்துச்சு. என் கண்ணாடி பேலைக்குள்ள அவர் கிடத்தப்பட்டிருந்த போதும் கூடங்க ஐயா அவர்களின் கம்பீரமும் மிடுக்கும் அந்த உயிர்ப்புடன் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய திருமணத்திற்கு எனது மாமனார் அவர்கள் கவிஞர் புவியரசு ஐயா அவர்களுடைய சிறப்புரையை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. ஆனால் அது வந்து எனக்கு நினைவில் வந்து மேகங்கள் சூழ்ந்த வானமாக நினைவில் இருக்குது. ஆனால் அதற்கு பின்பு நான் அவரை பார்த்து அறிமுகம் செய்து கொண்டு

0: அவரிடம் பேசிய போது அதை எங்க எப்ப பார்த்தாலும் அவர் கேட்கின்ற முதல் கேள்வி, வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா, சர்க்குரு நல்லா இருக்காரா என்று ஆரம்பிச்சுட்டு தான் அதற்கப்புறம் மற்ற விஷயங்களை பேச ஆரம்பிப்பார். எப்பொழுதுமே எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்ற மனிதநேயமிக்க மனிதர் ஐயா அவர்கள். கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு எப்படி அர்த்தமுள்ள இந்து மதம் அவருடைய மனசுக்கு நிறைஞ்ச, மனசுக்கு பிடித்தமான படைப்பாக அமைந்ததோ, அப்படி கவிஞர் புவியரசு ஐயா அவர்களுக்கும் கூட ஒரு மொழிபெயர்ப்பு நூல் அவருடைய மனசுக்கு பிடிச்சமானதாக இருந்ததுன்னு சொல்லலாம். மிர்தாத்தின் புத்தகம் என்கின்ற மொழிபெயர்ப்பு நூல் தான் அது. லெபனான் நாட்டு எழுத்தாளர் மிகை நயமி எழுதின அந்த தத்துவார்த்த நூலை வந்து மொழிபெயர்ப்பு செய்திருப்பார். அவ்வளோ சிறப்புங்க, அதாவது மிகப்பெரிய படைப்பு, நிறைய விற்பனையான நூல் அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு போனாலும் கூட அதையும் தாண்டி அதில் இருந்த உண்மை நமக்கு பளிச்சுன்னு புரியிற மாதிரி இருக்கும். அதாவது பகுத்தறிவுவாதிகளுக்கும் அந்த நூல் பிடிக்கும், பக்தி பூர்வமாக இருக்கிறவங்களுக்கும் அந்த நூல் பிடிக்கும். அது என்ன அப்படின்னா, மனித மனத்தின் உள்ளர்த்தங்களையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனி போல காட்டக்கூடிய ஒரு படைப்பு. ஆக கவிஞர் ஐயா அவர்களை வந்து நம்ம என்னைக்கும் மனசுக்குள்ள வைத்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புத மனிதர். இந்த மிர்தாத்தின் புத்தகம் வந்து தத்துவார்த்த கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஐயா அவர்களினுடைய தும்ச்சி துமாச்சி என்கின்ற சின்ன கவிதை நூல், ஐயா அவர்களினுடைய குழந்தைத்தனத்தையும் ஐயா அவர்களினுடைய கவிதையினுடைய ஆளுமையையும் வெளிப்படுத்துகின்ற நூல் அப்படின்னு சொல்லலாம். அந்த தும்ச்சி துமாச்சியெல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு, இதற்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியவில்லை, நீண்ட காலமாக இது என் மூளைக்குள் குமியடித்து குமாலமிட்டு கொண்டிருக்கிறது, அதனால தான் நான் இந்த நூலை எழுதியிருக்கேன். சரி, அந்த பேர் இந்த பேர் ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தும்ச்சி துமாச்சின்னே நான் பேர் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நூலில் அவர் சொல்லியிருக்கின்ற அந்த தத்துவம், அந்த வாக்கியம், அதுதான் மனிதனுக்கு மிக முக்கியமான வாக்கியம்னு சொல்லலாம். மறைந்திருக்கிறது தேடு, நம் கைகளுக்குள் தான் தேடு, நாம் வைத்ததுதான் தேடு என்கிறார். ஆக தேடல்தான் வாழ்க்கை என்பதை மிக தெளிவாக சொல்லக்கூடிய சிறு கவிதை நூல் அது. தன்னை விற்பதே தற்கொலை, எனவே விலை போகாதிரு என்று சொல்கின்றார். ஆக உள்ளதை உள்ளதாய் உள்ளபடி உணர் என்பதுதான் கவிஞர் ஐயா அவர்களினுடைய வாக்கு. உழைப்புக்கு அவர் சொல்கின்ற விளக்கம், கால்களை சிறகுகளாக்கு, தொலைந்தது கிடைக்கும் தேவையான போது என்கின்றார் கவிஞர் புவியரசு ஐயா அவர்கள். என்றும் எப்பொழுதும் வானம்பாடியாக நம் மனதிற்குள்ளும் அவ்வப்பொழுது வான்வெளிக்குள்ளும் கூட அவர் தெரிவார் என்பதை என்னுடைய அஞ்சலியாக தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இடம்பெற்றது சமீபத்தில் மறைந்த இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் புவியரசு அவர்களுக்கு நினைவஞ்சலி.

0: வணக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சென்னை பூங்கா, குன்னூர், சின்னசேலம் உட்பட நாடு முழுவதும் 75 மேம்படுத்தப்பட்ட

மாவட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களை தேடிச் சென்று வங்கிகள் சேவைகளை வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் கேட்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் தாவேக்கா நிர்வாகிகளின்

0: வேண்டியது அவசியம் என்று மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் கேட்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று கட்சி கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் தாவேகா நிர்வாகிகளின் அத்துமீறல் நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேகா அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஊடகத்துறையினர் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து தமிழக அரசு செயல்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான சலீமே டெட்டே தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்த நெதர்லாந்திடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவேற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நேயர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம் வெள்ளி மின்னல். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில நூலக அறிவியல் படிப்பு குறித்தும் வாசிப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்தும் விளக்கம் தர்றதுக்காக நம்ம கூட நேர்முகத்தில் இணைந்திருக்காங்க முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள். வணக்கம் மேம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
2: உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
3: நான் முனைவர் உமா மகேஸ்வரி. கோவையைச் சேர்ந்த SNMB கலை அறிவியல் கல்லூரியில் நூலகத்துறையின் தலைவராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். சுமார் 20 வருடத்திற்கு கடந்த என்னுடைய பணி சென்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, நான் வந்து பப்ளிக் ஸ்பீக்கராக இருக்கேன். கிட்டத்தட்ட 1000 ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ணி நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் போயிட்டுருக்குது. கும்பாபிஷேக வர்ணனைகள், பட்டிமன்றங்கள், தமிழ் சொற்பொழிவுகள், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ உங்களையெல்லாம் சந்திப்பதற்காக, உங்களிடம் பேசுவதற்காக, கலந்துரையாடுவதற்காக வந்திருக்கின்றேன்.
2: ரொம்ப சந்தோஷம். நிலையத்தின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருகன்னு ரொம்ப சந்தோஷமாக வரவே இருக்கிறோம் மேம். முதலாவது உங்களுக்காக நிறைய அந்த லைப்ரரி ரிலேட்டடாகவும் லைப்ரரி சயின்ஸ் ரிலேட்டடாகவும் அப்புறமா மாணவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் குறித்தும் பல கேள்விகள் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 1 by 1 கேட்கணும்னு இருக்கேன். நீங்களும் அதுக்காக எங்களுக்கு
3: நானும் ஆர்வமாக கலந்துக்க இருக்கிறேன். நீங்கள் தாராளமாக எங்கிட்ட கேட்கலாம்.
2: எஸ் மேம், தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட் என்னன்னா, லைப்ரரி இந்த நூலகம் அப்படின்னு சொல்றது புத்தகங்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு தான் பொதுவாக இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி அது சமூகத்தினுடைய அறிவு செல்வம்னு சொல்றாங்களே, இதை எப்படி நீங்க பாக்குறீங்க?
3: கண்டிப்பாக சமூகத்துடைய அறிவு செல்வம் தான். ஏன்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகள் எப்படி நடந்திருக்குது, அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எவ்வளவு லீடர்ஸ் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க, எத்தனை மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க, அவங்களை தொடர்ந்து எத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பதிவுகள் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நூலகத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சாதாரணமாக பாருங்கள், இப்போ உங்கள் அப்பா பேர் கேட்டால் நம்ம சொல்ல தெரியும், அப்பாவோட அப்பா பேர் கேட்டால் சொல்ல தெரியும், அப்பாவோட இல்லை தாத்தாவோட அப்பா பேர் என்னன்னு கேட்டால் நம்ம எல்லாம் யோசிப்போம் இல்லைங்களா? அப்போது இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு எழுத்து தேவைப்படுது இல்லையா? நமக்கு வந்து ரிட்டனாக வந்து ஒரு விஷயத்தை எழுதி வச்சோன்னு சொல்லி சொன்னால் நம்ம பல தலைமுறைகளை தாண்டி அந்த விஷயங்கள் வந்து தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் புத்தகங்கள் எழுதப்பட்டது.
2: ஓகே.
3: அப்போ வந்து இந்த எல்லாம் பதிவுகளாக நம்ம எழுதி வைக்கும் பொழுது வந்து நம்ம மட்டும் இல்லை, மற்றவங்களும் அதை உபயோகப்படுத்தலாம். எந்த நேரத்தில் வேணாலும் உபயோகப்படுத்தலாம், எத்தனை முறை வேணாலும் உபயோகப்படுத்தலாம், நம்மளை அடுத்த தலைமுறைகளும் உபயோகப்படுத்தலாங்கிற காரணத்தினால தான் புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டது. அதெல்லாமே நம்ம நூலகத்தில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பாக சமூக நலத்தை சார்ந்த ஒரு அமைப்புன்னு நம்ம சொல்லலாம்.
2: நிச்சயமா நீ ரொம்ப அழகா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ வந்து இன்டர்நெட்லயே எல்லா விதமான புக்ஸும் கிடைக்குது, அப்புறம் எதுக்கு நாங்க லைப்ரரி போகணும்னு சொல்லிட்டு பலர் யோசிக்கிறாங்க. இதுக்கு நீங்க என்ன மேம் சொல்ல
3: நினைக்கிறீங்க? என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னா, இப்ப இன்டர்நெட்ல கிடைக்கிற விஷயங்கள் எல்லாம் சரியானதா, ஒரு விஷயத்த நம்ம

0: செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதை சரியாக செய்யணும், முறைப்படி செய்யணும், தெளிவாக செய்யணும். இந்த மூணு விஷயங்களுமே புத்தகங்களில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் கஜகஜான்னு எத்தனையோ இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என்ன ஒரு ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, சரியான நிலைத்தன்மை இல்லாத, உறுதித்தன்மை இல்லாத தகவல்கள் தான் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சமூக ஊடகங்கள்லேயே ஆகட்டும், யூடியூப்லேயே ஆகட்டும், கூகுள்லேயே ஆகட்டும், நிறையா இருக்கும். ஆளாளுக்கு அவங்களுக்கு தோணுதையெல்லாம் எழுதி வைப்பாங்க. ஆனால் புத்தகங்கள் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நமக்கு ஒரு மிகப்பெரிய சொத்துன்னே சொல்லலாம். நிச்சயமான உறுதிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் மட்டும்தான் புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கும். அதனால் நிச்சயமான ஒரு தகவல் வேணும், நமக்கு ஒரு நல்ல தகவல் வேணும், சரியான முறையில் அது இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நிச்சயமாக புத்தகங்கள் தான் அதற்கு துணை செய்யும்.
1: நிச்சயமாக சொல்கிறீங்க மேம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியில் இந்த வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டே வருது. உண்மையிலே வாசிப்பு பழக்கம் தான் குறைஞ்சிருச்சா, இல்லை வாசிக்கக்கூடிய வடிவம் தான் மாறுபடுதா?
0: இல்லை, வாசிப்பு பழக்கம் நிச்சயமாக குறையலை, வாசிப்புடைய வடிவங்கள் தான் மாறி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டோம்னா, இப்போ இன்ஃபர்மேஷன் தான், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே தகவல்கள் தான். தகவல்களை ஏதோ ஒரு விதமாக நாம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தகவல்கள் வந்து முதல்ல எல்லாம் புத்தகங்கள் மூலமாக எழுதப்பட்டது. முந்தின காலத்தில் பார்த்தோம்னா கல்வெட்டுக்கள் முதல்ல வந்துச்சு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகளில் எல்லா கருத்துக்கள் எழுதி வைக்கப்பட்டது. ஓலைச்சுவடிகளுக்கு அப்புறம் தான் புத்தகங்கள் வந்துச்சு. எப்படி இருந்தாலும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மாறி மாறி வருதே தவிர, ஏதோ அதோடைய மூலங்கள் மாறுதே தவிர, தகவல் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு இடத்துலருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இப்போ அதுவே வந்து ஓலைச்சுவடியாக இருந்தது புத்தகங்களாக மாறிச்சு. இப்போ வந்து அதுவே நம்ம என்ன பண்ணணும், இன்டர்நெட் மூலமாகவும் கூகுள் மூலமாகவும் நம்ம பெற்றுக்கொள்கிறோமே தவிர, அடிப்படை எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே.
1: ஓகே, ரொம்ப எளிமையாகவும் எங்கள் எல்லாருக்குமே புரியும் படியும் நாங்கள் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில். இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு அதனை தொடர்ந்து நம்ம மேம் கிட்ட பேசலாம். சித்திரசவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நூலக அறிவியல் படிப்பு குறித்தும் வாசிப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்தும் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள்.

0: நேர்களை நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளக இந்த நிகழ்ச்சி வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை. வாசிப்பு தொழில்நுட்பம் மற்றும் அதன் வாய்ப்புகள் குறித்து நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள். சோ உங்ககிட்ட எனக்கு அடுத்த ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா, இப்போ வந்து புத்தகம் வாசிக்கிறது அப்படின்றது நிறைய பேர்கிட்ட குறைஞ்சிட்டு வந்துச்சு, ஆனா அதுக்கு லைப்ரரியில ரீட் பண்றதுதான் ரொம்ப நல்லது, புத்தகத்தை வாசிக்கணும்னு சொல்றது ரொம்ப பெஸ்ட்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம ஒரு புக்கில் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வாசிக்கிறதுக்கும் சமூக வலைதளங்கள் வாயிலாக தகவல்களை படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு மேம்?
1: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்தகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சரியான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் நமக்கு புத்தகத்தில் கிடைக்கும். நமக்கு இப்போ கூகுள்லையோ வேறு ஏதாவது ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த அளவுக்கு ட்ரூ, அதாவது உண்மையான தகவல் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஆளாளுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வந்து யூடியூப்ல போடுறாங்க, வீடியோஸா போடுறாங்க, ரீல்ஸா போடுறாங்க, ஸோ இன்ஃபர்மேஷனாக கூகுளில் பதிவு பண்ணுறாங்க. பட் எந்த அளவுக்கு வந்து அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல், சரியான தகவல் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அஷூரன்ஸும் கிடையாது, ஒரு விஷயம். அடுத்த செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புத்தகத்தை படிக்கும்பொழுது அந்த காலத்துல எல்லாம் நாங்கள் எல்லாம் லைப்ரரி சயின்ஸ் நான் ஏன் படித்தேன்னா எனக்கு புக்ஸ் ரீடிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இப்போ பொன்னியின் செல்வன் படமே எடுத்துக்கோங்களேன், அதை எதை பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அது எழுதப்படுத்தப்பட்ட எழுதியிருந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. அதில் சொல்லியிருப்பாங்க இப்போ வந்தியத்தேவன் அப்படிங்கிற ஒரு ஹீரோ வந்து குதிரையில் போயிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும், அதை வந்து எழுதியிருப்பாங்க அகிலன் அந்த கதையை எழுதினவர் அவர் எழுதியிருப்பார். அதை படிக்கும் பொழுது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கல்கி எழுதியிருந்தார், அதை தொடர்ந்து அகிலன் அதை பின்னாடி எழுதிட்டு வந்தார். அப்போது கல்கி எழுதியிருக்கும் போது நமக்கு என்ன தோணும், அவனுடைய மனசு இமேஜின் பண்ணும் என்னென்னா அந்த ஹீரோ வந்து குதிரையில் போயிட்டுருக்கும் போது நம்ம இமேஜின் பண்ணுவோம். ஸோ நம்ம புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய இமேஜினேஷன் கெப்பாசிட்டி, க்ரியேட்டிவிட்டி எப்பொழுதுமே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம அதை யோசிச்சு பார்ப்போம், கற்பனை பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய மனித மனம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் சித்திரங்களாக பதிவு செய்யக்கூடியது. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு இமேஜின் பண்ணிவிட்டு அந்த இமேஜினேஷனுடைய கற்பனைக்கு கொண்டுட்டு வந்து அதில் நம்ம மனசு வந்து கான்சன்ட்ரேஷனோடு இருக்கும். இதுவே நம்ம வந்து வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபோன் மூலமோ வேறு ஏதாவது யூடியூப் மூலமாகவோ நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னா ஏற்கனவே அது யூடியூப்பில் நம்ம போட்டிருப்போம், விசிபிளாக பார்ப்போம். விசிபிளாக பார்க்கும்பொழுது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுக்கு கம்மியாகிட்டே போகும். இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய கண்ணை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகுன்னா நம்மளுடைய மூளையினுடைய பதிவுகள், நம்மளுடைய மூளையினுடைய வேலை இருக்க வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்குன்னா கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுவே வந்து வேறு ஏதாவது டிஜிட்டல் மூலமான இன்ஃபர்மேஷன், அதாவது வந்துட்டு யூடியூப் மூலமாகவும் வேறு ஏதாவது கூகுள் மூலமாகவும் இன்ஃபர்மேஷன் பார்க்க பார்க்க நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி கம்மியாகும். அதே மாதிரி மைண்டு வந்து கொஞ்ச நாள் ஆக நம்மளோட பிளாங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து புத்தகங்கள் மூலமாக நம்ம படிக்கும் பொழுது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அதை தவிர வேறு எங்கேயுமே போகாது. இப்போ இதுவே வந்து நம்ம ஒரு ஃபோன் எடுத்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் தேடுறதுக்குள்ளே 1008 விளம்பரம் வருது. ஸோ இடையில பார்த்தோம்னா இதை விட ரொம்பவே நம்ம சங்கடப்படுற விஷயம் என்னன்னா, நம்ம கோவிலுக்கு போய் அபிராமி அந்தாதி புத்தகம் படிக்கலான்னு எடுத்து அந்த ஒரு பாட்டு படிக்கலான்னு ஃபோனில் அவசரத்துக்கு எடுத்தேன்னா அதில் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன், கோவில்லையே உட்காந்து பார்க்க முடியாத இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதில் வருது. ஸோ அப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா நமக்கே வந்து ஒரு மாதிரி சங்கடமான சூழ்நிலைகள் வருது. இதுவே இந்த சின்ன பசங்க அந்த ஏஜில் இருக்கிற பசங்க அதை பார்க்கும் பொழுது வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம புத்தகங்கள் படிக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனையே வருது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போயே புத்தகங்கள் எடுத்து நம்ம வீட்டில் படிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க, என்னோட பிள்ளைகளுக்கெல்லாம் நான் அதை தான் சொல்வேன். இப்போ நீங்கள் புக் எடுத்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, ஆகா நல்லா படிக்கிறான்

0: பையன் பின்னாடி நல்ல பெரிய ஆளா வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இதுவே வந்து சப்போ போன் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஆனா அதை பார்க்கும்பொழுது பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, எப்ப பார்த்தாலும் போன்ல தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது அதுவே நம்ம மைண்ட வந்து ஒரு மாதிரி நம்மளை நாமளே வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி சூழ்நிலைகள் கிரியேட் ஆகும். அப்ப வீட்டுல ஏதாவது ஒரு திட்டுவாங்க, நம்மளும் கோபத்துல ஏதாவது பேசுவாங்க, அது நமக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷனை கொண்டுட்டு வந்துவிடும். ஸோ புக் ரீடிங் அப்படிங்கிறது, புக்ஸை நம்ம எப்பொழுதுமே வாசிக்க வாசிக்க வாசிக்க நம்மளுடைய மைண்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், நம்ம சொசைட்டில வந்து நமக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை தாண்டி போயிட்டே இருக்கும், ஒன்னு சொல்லிட்டே இருக்கலாம். இமேஜினேஷன்ஸ் வந்து அதிகமாகும், கிரியேட்டிவிட்டி அதிகமாகும்.
1: நம்ம இமேஜின் பண்றத நீங்க எவ்வளவுதான் இமேஜின் பண்ணுவோம், யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியும்?
0: யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது,
1: நம்மளுடைய இஷ்டம் தான் அது.
0: ஆமா, கண்டிப்பா
1: கண்டிப்பா மேம். இப்போ குழந்தைங்கள்கிட்ட சின்ன வயசுல இருந்தே இந்த ஒரு வாசிப்பு பழக்கத்தை பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்?
0: அவங்க வந்துட்டுங்க குழந்தைகிட்ட ஃபர்ஸ்ட் எப்பவுமே குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று நம்ம பேசணும், இல்லைன்னா வேற ஏதாவது பொம்மை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கு இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், காமிக்ஸ் மாதிரி பிக்சர்ஸ் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, சின்ன சின்ன புத்தகங்களை பொம்மைகளாக எழுதி ரீட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி முதல்ல சித்திரங்களாக காட்டி பழக்கணும்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு மெது மெதுவாக புக்ஸ்களை பார்க்குற ஆர்வம் அதிகரிக்கும். புத்தகங்களை பார்க்க பார்க்க பார்க்க மெதுவாக நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது படிக்கிற ஆர்வம் அதிகரிக்கும். அப்போ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, பிக்சர்ஸ் அதாவது பொம்மைகளாக இருக்கக்கூடிய படங்களை அவங்ககிட்ட காமிச்சு பழக்கணும்னு சொல்லி சொன்னால் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ரீடிங் ஹேபிட் அதிகரிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது.
1: எஸ் மேம், இப்போ ஒரு புக்கால மனிதனுடைய முழுமையான சிந்தனையை மாற்ற முடியுமா? உங்களுடைய அனுபவத்துல இது போன்ற நிகழ்வுகள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா?
0: நிச்சயமா மாற்ற முடியும். நம்மளுடைய சிந்தனை அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம என்னென்ன செய்யறோமோ, நம்மளுடைய எண்ணங்கள் என்னென்ன வருதோ அதை பொறுத்து நம்மளுடைய சிந்தனைகள் இருக்குது. இப்போ ஒரு புத்தகத்துல போட்டிருக்காங்க, உலகத்தையே தன்னுடைய வீல் சேர்ல உட்கார்ந்தபடி சுத்தி வந்தாரு ஹான்சன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த அசாதாரண வீர செயல் புரிதலுடைய ரகசியத்தை சொல்றாரு. என்னன்னு சொல்றாருன்னா, முற்றிலும் கடக்க வேண்டிய 24,901 மைல்கள் மீதான கவனத்தை வைக்காம ஒரு பகுதிக்கு 23 மைல்கள் என நான் நாள் ஒன்றுக்கு 3 பகுதிகள் வீதம் பயணித்து சாதித்தேன் அப்படின்னு சொல்றார். அதாவது வந்து பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி பார்ப்போம்னு நினைச்சோம்னா, பெருசாக சாதிக்கணும் பெருசாக சாதிக்கணுங்கிறது வந்து எல்லாத்துடைய வாழ்க்கையில நம்ம எப்பவுமே நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் பெரிய வெற்றிகளை நம்ம எப்பவுமே சின்ன சின்ன வெற்றிகளுக்குள்ளே வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த சின்ன சின்ன வெற்றிகளே நமக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனை கொடுக்கும். சின்ன சின்ன வெற்றிகள் மூலமாக அதிகப்படுத்திட்டே போனோம்னு சொல்லி சொன்னால் பெரிய வெற்றிகளை நோக்கி நம்ம போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த புத்தகங்கள் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பெரிய டார்கெட் நம்ம வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த பெரிய டார்கெட்டை ஒவ்வொரு நாளும் பெருசு பெருசு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டை டிப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுவே சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு செய்ய செய்ய செய்ய நமக்கு வெற்றிகள் தன்னால் வர ஆரம்பிக்கும். இதுவே புத்தக வாசிப்புக்கு நம்ம சொல்லணும்னா, ஒரு பெரிய புத்தகம் ஒரு 100 பேஜ் இருக்கிற புத்தகம் 200 பேஜ் இருக்கிற புத்தகம் அப்படி நம்ம பார்க்கும்பொழுது நம்ம கஷ்டமாக தரும். இதுவே டெய்லி ஒரு பேஜ் படிக்கலாம், டெய்லி 2 பேஜ் படிக்கலாம்னு வச்சுக்கிட்டோம்னா சின்ன டார்கெட் தான் நமக்கு வந்து, அந்த சின்ன விஷயத்தை செய்யும்பொழுது நம்ம மனநிறைவாக இருக்கும். புத்தக வாசிப்பை தினந்தினம் பழக்கும் பொழுது தினந்தினம் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு பழக்கமாக மாறும், நமக்கு நிச்சயமாக வந்து அந்த பழக்கம் வழக்கமாக மாறும், அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும்.
1: எஸ் மேம், ரொம்ப அழகாக எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க சித்திர செவானம் வெள்ளி மின்னல் என்ற நூலக அறிவியல் படிப்பு பற்றியும், வாசிப்பு தொழில் வாய்ப்புகள் குறித்தும் நம்ம கூட நேர்முகத்தில் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள். தொடர்ந்து பேசலாம் அடுத்ததாக ஒரு பாட்டு.

5:26 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி சித்திரசவனம் வெள்ளி மின்னல். நூலக அறிவியல் படிப்பு பற்றியும் வாசிப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்தும் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள். ஸோ மேம், உங்ககிட்ட அடுத்த கேள்வி நான் ரெடியா வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா,

0: தகவல்களினுடைய பெருக்கம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு நூலகரினுடைய பங்கு எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
1: முதல்ல பார்த்தோம்னா ஒரு நூலகர் அப்படிங்குன்னு பார்த்தோம்னா புத்தகங்களை எடுத்து வச்சுட்டு, நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது எப்படின்னா புத்தகங்கள் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். ஒரு புத்தகம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நூலகர்கிட்ட போய் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு, பார்த்தா நான்லாம் சின்ன வயசில் செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுப்பேன், நூலகத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்து, வீடெல்லாம் கூட்டி கொடுத்து, பெருக்கி கொடுத்து, அவர் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்து தான் ஒரு நல்ல புத்தகமே அவர்கிட்ட வாங்க முடியும். அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நாங்களாம் நூலகர்களாக இருக்கிற காலத்தில் என்ன பண்ணோம்னா, எல்லோரும் வாங்க, லைப்ரரிக்கு வாங்க, எத்தனை புத்தகங்கள் வேணுமோ எடுத்துக்கோங்க, ரெஃபரன்ஸ் வேணுமா பண்ணுங்க, வீட்டுக்கு கொண்டு போகிறீங்களா படிங்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய லைஃப் ஸ்டைலையே மாற்றிக்கிட்டு, எங்களுக்கு தேவையான பழக்கங்களையெல்லாம் மாற்றிக்கிட்டு, எப்படி வந்து மற்றவங்களை, அதாவது வந்து வாசிப்புக்குன்னு வர்ற மக்களை எப்படி அட்ராக்ட் பண்ண முடியுமோ அப்படி தான் எல்லாருமே மாறிட்டுருக்குறோம். இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி அவங்களையெல்லாம் படிக்க வைக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் என்னென்ன முயற்சிகள் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்குறோம்.
0: ஒரு நூலகரா நீங்க வந்துட்டு ஒரு தகவல் மேலாளரா செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல வழிகாட்டியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல கல்வியாளரா நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
1: இல்ல, ஆக்சுவலா நாங்க வழிகாட்டியா தான் செயல்பட்டு இருக்கிறோம். ஏன்னா எந்தெந்த தகவல்கள் எந்தெந்த இடங்கள்ல சரியான தகவல்கள் கிடைக்கும், எந்தெந்த இடங்கள்ல கிடைச்சா இவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்க பேஸ் பண்ணி தான் எல்லா தகவல்களையும் சொல்லக்கூடிய காட்டக்கூடிய வழிகாட்டியா தான் இப்ப இருந்துட்டு இருக்கிறோம்.
0: இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது லைப்ரரின்னு சொல்லிட்டு இப்போ புக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு விரும்பி படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இ புக்ஸாக இருக்கட்டும், டிஜிட்டல் லைப்ரரிஸ், அப்புறமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாமே பாரம்பரிய நூலகங்களுக்கு வந்துட்டு ஒரு சவாலாக இருக்குதா, இல்லை அது ஒரு புதிய வாய்ப்பாக நீங்கள் பார்க்குறீங்களா?
1: புதிய வாய்ப்பு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது பாரம்பரிய புத்தகங்கள், பாரம்பரிய நூலகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல எப்படி எழுத்து வடிவங்கள் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டது, அதற்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம ஓலை சுவடிகள் எழுதப்பட்டது, அதற்கப்புறமா புத்தகங்கள் எழுதப்பட்டது, இந்த மாதிரி மாறி வந்துச்சு. இன்றைக்கி டிஜிட்டல் லைப்ரரிஸாக மாற்றிருக்கோம். ஏன் கேட்டோம்னா, ஸோ ஓலை சுவடிகள் பார்த்தோம்னா அந்த காலத்தில் தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் எழுதப்பட்டது, 12 திருமுறைகள் எழுதப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். அது காலத்தினால் வந்து கரையானெல்லாம் அரித்து அது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இதுவே டிஜிட்டல் ஃபார்மேட்டை நம்ம மாற்றும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப காலத்துக்கு நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியுது ஒரு விஷயம். இன்னொன்னா கல்வெட்டுகள் வைக்கிறதுக்கோ இல்லை ஓலை சுவடிகள் வைக்கிறதுக்கோ நிறைய இடம் தேவைப்படுது. இப்போ அது பாதுகாப்பான இடமா இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அதை பார்க்கணும். ஆனால் இதுவே டிஜிட்டல் லைப்ரரியாக இருக்கும் பொழுது அந்த எழுத்துக்கள் எல்லாம் டிஜிட்டலாக நம்ம மாற்றும் பொழுது என்ன, ப்ரிசர்வேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது அதை பாதுகாப்பது ரொம்ப எளிமையாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இவ்வளோ காலம்தான் அப்படிங்கிறத தாண்டி எவ்வளவு காலத்துக்கு வேணாலும் நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத வந்து மாற்றி நம்ம இப்போது எங்கே வேணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் பயன்படுத்துகிறோம். ஒரு விஷயம், எங்கே வேணாலும் அக்சஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஓலை சுவடிகள் இருக்குது, புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நூலகத்துக்கு போனால் மட்டும்தான் அந்த புத்தகத்தை அக்சஸ் பண்ண முடியும், எடுக்க முடியும். ஆனால் இதுவே டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டிஜிட்டலாக மாற்றும் பொழுது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை வந்து நம்ம என்ன வேணாலும் எங்கே வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எங்கேருந்து வேணாலும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ புத்தகத்தை வந்து லைப்ரரிக்கு வந்தால் தான் எடுக்கணும், எடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி எங்கேருந்து வேணாலும் அந்த புத்தகத்துடைய தகவல்களை நம்ம சேகரிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ் தானே நமக்கு. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம்.
0: சிறப்பு மேம், ரொம்ப சிறப்பாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐன்னு சொல்லக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது வந்து நூலக அறிவியல் துறையினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது இதுக்கு எப்படி இருக்கு இந்த ஏஐனால?
1: ஏஐனால எந்த பாதிப்பும் நூலகத்துக்கு நிச்சயமாக வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏஐயில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே புத்தகங்கள்லேருந்து எடுக்கப்பட்டது தான். எல்லா தகவல்களுமே ஏதோ ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் தான் ஏஐ கொண்டு வந்து சேர்க்கிறதே தவிர ஏஐக்கு தனியாக இன்ஃபர்மேஷன்ஸை உருவாக்க தெரியாது. இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்டிவாக கொண்டு வந்து கொடுக்க தெரியுமே தவிர ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிறது தானே ஏஐ எடுத்துகிட்டு வரப்போகுது. அப்போ இதற்கு எல்லாமே ஆரிஜினாக இருக்கிறது புத்தகங்கள் தான் அப்படிங்கும் பொழுது இதிலிருந்து தான் ஏஐனால் கொண்டு வர முடியுமே தவிர, இது ஏஐங்கிறது வந்து ஈஸி அக்சஸபிளான ஒரு டூல் அவ்வளோதானே தவிர புத்தகங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. புத்தகங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இது குயிக்காக வந்து அக்சஸ் பண்ணி நமக்கு கொடுக்குது, அவ்வளோதான்.
0: தொடர்ந்து பேசலாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM Rainbow 103 கோவையில். இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: எஸ் மேம், இப்போ நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இந்த ஏஐனால என்ன ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பட் பாதிப்பு எதுவும் இல்லை, நமக்கு பிளஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனாலுமே இப்போ இந்த ஆராய்ச்சி மாணவர்கள்லாம் அந்த ஆய்வுகள் சார்ந்து ஏதாவது தகவல்களை தேடும் போது அவங்க செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: என்னன்னா இப்போ ஆராய்ச்சி மாணவர்கள் வந்து மேலோட்டமாக இப்போ இருக்கக்கூடிய தகவல்கள் மட்டும்தான் பார்க்குறாங்க. நமக்கு வந்து ஒரு ரிசர்ச் அப்படின்னால என்ன மீனிங் அப்படின்னு கேட்டோம்னா, ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் என்ன இது வரைக்கும் நடந்திருக்கிறதுங்க கொண்டு வர்றது தான் ஆராய்ச்சி அப்படிங்கிறது. ஆரிஜின்லேருந்து இப்போ வரைக்கும் அட் ப்ரெசன்ட் வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை அவங்க தெளிவாக கொடுக்கணும் ரிசர்ச் பண்ணுற மாணவர்கள். ஆனால் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மேலோட்டமான தகவல்களை பார்த்து அதுதான் சரி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்களோட தீசிஸை வைக்கிறாங்க. இதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலாங்கன்னா, ஒவ்வொரு லைப்ரரியிலையும் கேட்கலாம், இல்லை தெரிஞ்ச லைப்ரரின்னு அட்லீஸ்ட்டு கேட்டுட்டு நமக்கு ஆராய்ச்சிக்கு ஒத்து வரக்கூடிய புத்தகங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு பண்ணினாங்கன்னா இதை விட பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.
0: எஸ் மேம், சூப்பர். ஸோ ரொம்ப அழகாக எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டுருக்கீங்க. இந்த 3:33 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் சித்திர செவானம் வெள்ளி மின்னல் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் நூலக அறிவியல் படிப்பு பற்றியும் வாசிப்பு தொழில் வாய்ப்புகள் குறித்தும் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள். நேர்களை, நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா, இவங்க கிட்ட டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள்கிட்ட ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா, நீங்களும் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணலாம். 9585800103 வாட்ஸ்அப் எனக்கு உங்கள் பேர் ஊரோட உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்கலாம். அடுத்ததாக உங்களுக்காக ஒரு பாட்டு வருது. ஸ்டேடியன் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.

0: 5:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம் வெள்ளி மின்னல் நூலக அறிவியல் படிப்பு பற்றியும் வாசிப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்தும் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள். அவங்க கிட்ட பல கேள்விகள் 1 by 1 கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல நேயர்களும் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வாட்ஸ்அப் என்னன்னா 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்க பேர் ஊரோட உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படிங்கறத வந்துட்டு நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் மேம் உங்ககிட்ட கேட்கக்கூடிய அடுத்த ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. மாணவர்கள் வந்து தேர்வுக்காக மட்டும் படிக்காம வாழ்க்கையை அவங்க வாசிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்?
1: வாழ்க்கையை வாசிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா புத்தகங்கள் தாங்க துணை செய்யும். அதாவது வந்து நம்ம சிலபஸ் இருக்கிற புக்கை தாண்டி பொதுவான புத்தகங்கள், நம்முடைய தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய புத்தகங்கள் நிறைய இருக்கு. லீடர்ஸோட பயோ ஆட்டோபயோகிராஃபிஸ் இருக்குது, பயோ ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. இந்த மாதிரி புத்தகங்கள் எடுத்து படிக்கும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணினாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்மை நாம் மேம்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னென்னா அந்த காலத்தில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட இப்போ ராஜராஜ சோழனை பற்றி நம்ம படிக்கிறோம். நிறைய தலைவர்களை பற்றி படிக்கலாம். அப்துல் கலாம் உடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அவர் லைஃப்பில் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு சின்ன வயசில். அவர் ஆக்சுவலாக சின்ன வயசில் பார்த்தோம்னா பேப்பர் போட்டுட்ருக்காரு, வீடு வீடுக்கு போய் பேப்பர் போட்டு தான் முதல் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார்னு பார்க்குறோம். அப்போ மாணவர்கள் என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா இவ்வளவு பெரிய தலைவராக ஆக முடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு. அதாவது சின்ன வயசுல பேப்பர் போட்ட ஒரு பையன் இந்திய நாட்டுக்கே ஒரு குடியரசுத் தலைவராக மாற முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா புத்தகங்கள் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா. ஜென்ரலா ஒரு யூடியூப்ல போட்டோம், ஒரு டிஜிட்டல்ல பார்த்தோம்னு சொல்லி பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாமே தவிர ஆரம்பத்துலேருந்து அவருடைய வாழ்க்கை காலகட்டம் எப்படி போச்சு, என்ன நடந்துச்சு, அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அவரோட ஆட்டோபயோகிராஃபி படித்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா. அந்த ஆட்டோபயோகிராஃபிக்கு வந்து நம்ம நிறையா நம்ம பார்த்தோம்னா யூடியூப்பில் கூட ஆட்டோபயோகிராஃபிஸ் போட்டுக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் ஆரிஜின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புத்தகங்களில் தான் இருக்குது இல்லைங்களா. இதுக்கு தேவையில்லாத நமக்கு யூடியூப்பில் பார்க்கும்பொழுது இதில் ஃபோனை யூஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அதிகமான நெட்ஒர்க் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது எல்லா இடத்துலையும் கிடைக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இதுவே நம்ம வந்து நம்ம நூலகத்தில் போய் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கவனச்சிதறல் இல்லாமல் நமக்கு தேவையான நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நமக்கு தேவையான தகவலை சரியான விதத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்.
0: எஸ் மேம், கண்டிப்பாக. ஒரு நேயர் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்னன்னா பாலகிருஷ்ணன் பாலா அவங்க, மேடம் வர்ற தலைமுறைக்கு நூலகத்தினுடைய நன்மைகளை எப்படி எடுத்துரைக்கிறதுன்னு கேட்குறாங்க.
1: இதை வந்து என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிட்டே இருக்கிறேன். கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா. உங்கள் மூலமாக நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்ல வரேன்னா நிச்சயமாக வர்ற தலைமுறைகள் புத்தகங்களை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லுவோம். என்னென்னு பார்த்தோம்னா இப்போ சாதாரணமாக ஃபோன் யூசேஜ் அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்தில் சரியான இன்ஃபர்மேஷன் நமக்கு நிச்சயமாக கிடைக்காது. இன்னொன்று என்னென்னா நம்மளோட கவனச்சிதறல்கள் நிறைய ஏற்படுது. இதுவே புத்தகங்கள் எடுத்து படிக்கும்பொழுது வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகுது. அதே சமயம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா புத்தகம் படிக்கிறவங்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பயந்துட்டு ஓடினால் கூட, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஆஹா இது நல்ல பையன் நல்லா படிக்க போகிறான்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை எல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற வந்து எல்லா நேரத்துலையும் வருவானான்னு நம்ம சொல்ல முடியாது. பார்த்தோம்னா இப்போ சின்ன வயசில் ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒரு மாதிரியாக இருப்பான், இதே வந்துட்டு காலேஜுக்கு அப்புறமா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும், அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா வாழ்க்கைக்கு உபயோகமாகிற ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் வாழ்க்கையில்

0: நமக்கு துணையா வரும். இப்ப அந்த காலத்துல எழுதி வச்சு நம்ம இப்ப இருக்கிற புத்தகங்களை எடுக்க வேணாம். நீங்க அதை யோசிச்சு பாருங்க. பகவத்கீதைங்கிற ஒரு புத்தகம், இறைவன் வந்து நமக்கு என்ன சொல்லி வச்சாங்கன்னு அதை வந்து அதை அத்தியாயங்களை சொல்லி வச்சாங்க. அதை ஓலைச்சுவடிகள் அப்போ எழுதி வச்சாங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புத்தக வடிவில் பகவத்கீதை எழுதப்பட்டிருக்குது. அந்த புத்தகத்தை நம்ம எடுத்தோம்னா எல்லா நேரத்துக்கும் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷனும் அந்த புத்தகங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் வந்து நம்ம எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்தில் ஏதோ ஒரு எழுத்து மூலமாக வடிவமைக்கப்பட்டது தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. ஸோ ஒரு நல்ல புத்தகம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும். ஆனால் எந்த நேரத்திலையும் வேற யாராலையும் துணைக்கு நமக்கு வர முடியாது.
1: எஸ் மேம், இன்னொரு நேயர் கூட கேட்டிருக்காரு, அசோகபுரம்ல இருந்து ஜெய் குமார் அப்படின்னு சொல்றவரு. இப்போ இந்த டிஜிட்டல் யுகத்துல வாசிக்கிறதுக்கு புத்தகம் வசதியானது அப்படிங்கறதையும் தாண்டி எந்த டிவைஸ், எந்த சாதனம் வந்து டிஜிட்டல் யுகத்துல வாசிக்கிறதுக்கு சிறந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மொபைல் போன்லயே என்ன மாதிரியான டிவைஸ் வந்துட்டு நமக்கு வாசிக்கிறதுக்கு சிறந்தது, எக்ஸாம்பிள் PDF மாதிரி கேட்டிருக்காங்க.
0: PDF மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ப்பா. அதுக்கு வந்து தனியான ஒரு செப்பரேட்டான ஆப் அப்படிங்கிறது வந்து எதுவும் கிடையாது. ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா டிஜிட்டலைஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிச்சயமாக கிடைக்கும். அது வந்து லைப்ரரியில் தான் கிடைக்கும் உங்களுக்கு. என்னென்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு டேட்டா பேஸ் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம். டெல்நெட் அப்படிங்கிற டெவலப்பிங் லைப்ரரி நெட்ஒர்க் அப்படிங்கிற நெட்ஒர்க்கை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம். அதை கொஞ்சம் அமௌண்ட் கட்டி நாங்கள் வாங்கி வச்சுருப்போம். நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு நாங்கள் கொடுத்துருவோம். எங்கள் கல்லூரியிலலாம் பார்த்தோம்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். பசங்க வந்து எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம், அதை வீட்டிலேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அதில் இ புக்ஸு, டேட்டா பேசஸ், ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே இருக்கும். அவங்க வந்து டேட்டா பேஸை வந்து அப்படியே அவங்க அக்செப்ட் பண்ணி அக்சஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் நாங்கள் கொடுத்துருவோம்.
1: ஓகே மேம், இப்போ வந்து நூலக அறிவியல் படித்திருக்கக்கூடியவர்களுக்கு இன்று என்னென்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள்லாம் இருக்குது?
0: தொழில் வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டோன்னு பார்த்தோங்கன்னா கல்லூரியில் பள்ளி வளாகங்களில் மட்டும் நூலகங்கள் கிடையாது. நூலகங்கள் வந்து இப்போ ஆர்கனைசேஷன்ஸே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு கேட்டோம்னா படிப்பு அப்படிங்கிறது, வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லா இடங்கள்லையும் இப்போ நூலகங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நல்ல நூலகராக நம்ம பணி செய்கிறது வந்து ரொம்ப சிறந்த பணி. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை வாசிக்க வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப மிகச்சிறந்த பணி. அப்போது எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த எழுத்துக்கே முக்கியமாக இருக்கிறது புத்தகங்கள் தான். அந்த புத்தகங்களோடு நம்ம இருக்கிறதுங்கிறது வந்து அது கடவுளோடு இருக்கிறதுக்கு சமமான விஷயம். அப்படி நம்ம நூலகராக பணி செய்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். எனக்கு நான் வந்து யூஜி ஃபிசிக்ஸ் தான் பண்ணியிருந்தேன். பட் என்னோடய லைஃப் ஸ்டைலில் பார்த்து எனக்கு ரெண்டு ஆப்ஷன் வச்சுருந்தேன். ஒன்று வந்து டாக்டர் ஆகணும், இல்லைனா வந்து லைப்ரரி சயின்ஸ் தான் எடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டரை ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மார்க் கம்மியாக இருந்தது, இப்போ கட் ஆஃப் கம்மியாக இருந்தது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன வச்சுருந்தேன்னா, செகண்ட் ஆப்ஷன் ஒன்றே ஒன்று, கண்டிப்பாக லைப்ரரி சயின்ஸ் தான் எடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ரீடிங்கில். சின்ன வயசுலேருந்து புக்ஸ் ரீட் பண்ணலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ சிறுவர் மலர் அதெல்லாம் பார்த்தோன்னா சின்ன வயசில் அம்புலி மாமா, சிறுவர் மலர் இந்த புத்தகங்கள் எல்லாம் படித்து படித்து தான் நாங்கள் வளர்ந்தோம். காமிக்ஸ் இதெல்லாம் படித்து பின்னால் வரும்பொழுது என்னென்னு பார்த்தோம்னா இந்த புத்தக வாசிப்பை எனக்கு பின்னாடி ஒரு பெரிய லைப்ரரி சயின்ஸாகவும், இது லைப்ரரி சயின்டிஸ்ட்டாக இப்போ வந்து மாறியிருக்கு அப்படின்னா புத்தகங்கள் ஆய்வுகள் நாங்கள் செய்கிறோம், அதே மாதிரி தகவல்கள் ஆய்வு செய்கிறோம் அப்படிங்கிறனால நிச்சயமாக லைப்ரரி சயின்ஸ் எல்லாம் தாண்டி லைப்ரரி சயின்டிஸ்ட் தான் நம்ம சொல்லிக்கணும். அந்தளவுக்கு வந்து அறிவியல் இந்தளவுக்கு வளர்ந்துருக்குது, தகவல் தொழில்நுட்பங்களும் வளர்ந்துருச்சு, தகவல்களும் நிறையா பன்மடங்காக வளர்ந்துட்டே இருக்குது நாளுக்கு நாள். ஸோ நம்ம இப்போ வந்து புத்தகங்கள் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் வாசிப்பு இருக்குது. அதனால லைப்ரரி சயின்ஸ் படுத்தோம்னா எல்லா இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஒன்று வந்து நம்ம நூலகங்களில் வந்து நூலகராக போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து இன்றைக்கி லைப்ரரி சயின்ஸ் ஒரு பெரிய இது கோர்ஸாக வச்சுருக்காங்க. அந்த கோர்ஸுக்கு நம்ம டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கும் போய்க்கலாம். இல்லை ஆர்கனைசேஷன்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கிற நூலகங்களில் நூலகராக பணி செய்யலாம்.
1: சூப்பர் மேம், ரொம்ப அழகாக எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போவில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. சித்திரசவானம் வெள்ளி மின்னல் இன்று நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. நூலக அறிவியல் மற்றும் அதனுடைய படிப்பு குறித்தும் வாசிப்பு தொழில்நுட்பம் குறித்தும் பேசிக்கிட்டு இருக்காங்க முனைவர் உமா மகேஸ்வரி. தொடர்ந்து பேசலாம் அடுத்ததாக ஒரு பாட்டு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி சித்திர செவானம். இன்றைக்கு நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள். அதாவது நூலக அறிவியல் படிப்பு பற்றியும் அதனுடைய வாசிப்பு தொழில் வாய்ப்புகள் பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தொழில் வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்ககிட்ட கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி இருக்குது மேம், என்னன்னா அரசு மற்றும் தனியார் துறைகளில் நூலக அறிவியல் பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்களேன்.
1: கிராமப்புற நூலகங்களில் வந்து நூலகர்களாக வேலை செய்யலாம்ப்பா. அதே சமயம் நகர்ப்புறங்கள்லேயும் நூலகங்கள் நிறையா இருக்குது. அப்புறம் மாவட்ட நூலகங்கள்ல இருக்குது. இதில் வந்து படிப்படியாக சிஎல்ஐஸ் முடித்தவங்கள கிராமப்புற நூலகர்களாக இப்போ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஎல்ஐஸ் எம்எல்ஐஸ் முடித்தவங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மாவட்ட நூலகர்களாகவும் ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், செட்நெட் எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்போ தேவையாக இருக்குது. அதை மட்டும் அவங்க எழுதி பாஸ் பண்ணினாங்கன்னா போதும்ப்பா. இப்போ டிஆர்பி எக்ஸாம்ஸ் இருக்குது, அவங்க பாஸ் பண்ணுறதை பொறுத்து மார்க் வாங்குறாங்க இல்லையா, அதை பொறுத்து அவங்க பேஸ் பண்ணி நம்ம போஸ்டிங்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
0: ஓகே, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த மாதிரியான திறன்களை அவங்க வளர்த்துக்கணும்னு சொல்கிறீங்க மேம்?
1: இப்போ பொதுவாக வந்து வாசிப்பு பழக்கம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும், அதுதான் முக்கியமான பழக்கம். லைப்ரரி சயின்ஸ் படிக்கணும்னு சொல்லி சொன்னால் முதல்ல பேசிக்காக அவங்களுக்கு வாசிப்பில் கொஞ்சமாச்சு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் வளர்த்துக்கணும், வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் லைப்ரரி சயின்ஸ் படிக்க முடியும்ப்பா. அது மட்டும்தான் மெயின் ரீசன்.
0: கண்டிப்பாக இப்போது டிஜிட்டல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இன்றைய நூலக அறிவியல் துறையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது?
1: இப்போது லைப்ரரிஸ்லேயே வந்து காலேஜ்லேயே ஆகட்டும், இப்போ ஸ்கூலில் அப்படி பார்த்தோம்னா நிறைய பக்கம் டிஜிட்டல் லைப்ரரிஸே கொண்டு வந்துட்டோம். என்னென்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஏற்கனவே புக்ஸ் எல்லாம் அப்படின்னு வேணும்னா நமக்கு ஏதாவது ஒரு புத்தகம் தேவைப்படுதுன்னா அதை போய் நம்ம தேடி எடுக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் இதுவே வந்து டிஜிட்டல் லைப்ரரிஸ் அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா டக்குனு நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்டோம்னாலும் உடனே சிஸ்டம் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. அதை சர்ச்சிங் டூல்ஸ் வச்சுருக்கோம், அந்த டூல்ஸ் வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஸோ நமக்கு டிஜிட்டல் லைப்ரரிஸ் வந்து இன்ஃபர்மேஷனை டக்குன்னு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக படிக்கலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் அதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். அது பார்க்க போகும்போது டிஜிட்டல் லைப்ரரிஸ் கன்வீனியண்ட்டாக இருக்குது.
0: ஓகே மேம், இப்போ ஒரு கிராம நூலகம் அப்படிங்கிறது அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சியில் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நினைக்கிறீங்க?
1: நிச்சயமான பங்கு இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னாங்க இப்போது எல்லா கிராமங்கள்லேயும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து புத்தகங்களெல்லாம் வாங்குறதுக்கு வசதி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. அதுக்குண்டான நேரம் இருக்கணும், அதற்குண்டான இடம் இருக்கணும். புத்தகங்கள் வாங்கணும்னு சொல்லி சொன்னால் மெயினாக ஒரு ஏரியாவில் புத்தக கடைகளில் போய் வாங்கணும். அது நல்ல கடைகளாக இருக்கணும், பெரிய கடைகளாக இருக்கணும். அந்த புத்தக கடையில் தான் எல்லா புத்தகங்களும் கிடைக்கும். இது எல்லா வசதி கிராமப்புறங்களில் நிச்சயமாக இருக்காது. இப்போ கிராமப்புறங்களில் வந்து ஒரு பேப்பர் படிக்கணும்னு சொன்னோம்னாலும் அது எல்லாத்து வீட்லேயும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது கிராமப்புற நூலகங்களில் பேப்பர் நிறையா வாங்கி அவங்க கொடுக்குறாங்க, அது அவங்களுக்கு உபயோகமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா சின்ன குழந்தைகள் படிக்க மாதிரி சிறுவர் மலர் புத்தகங்களோ வேறு ஏதாவது தினம் மலர் புத்தகங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன புத்தகங்கள் வரும்பொழுது ஈஸியாக அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்கு அது வந்து எளிமையாக இருக்குது. அந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும் பொழுது குழந்தைகள் நாளுக்கு நாள் வந்து நல்ல வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு உண்டான வசதிகள் அவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வேறு சின்ன சின்ன புத்தகங்களாகட்டும் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நிறைய வந்து அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் கிராமப்புற நூலகங்களை புத்தகமே வாங்குறாங்க. அதெல்லாம் வந்து என்ன மாதிரி புத்தகங்கள் வாங்கணும், அதை எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும், அதுக்கு எவ்வளவு செலவாகுது, இதை பற்றி எந்த நாலேஜும் பார்த்தாங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு இருக்கிறது இல்லை. அப்போ கிராமப்புற நூலகங்கள் இதுக்கெல்லாம் துணை செய்யுது. நிச்சயமாக கிராமப்புற நூலகங்களில் இந்த மாதிரி புத்தகங்கள் கிடைக்கும் பொழுது அவங்க வாங்கி பயனடைகிறாங்கன்னு தான் சொல்லணும்.
0: சூப்பர் மேம், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய மாணவர்களுடைய வாழ்க்கையை அதை மாற்றுதுன்னு சொல்லி, நீங்களும் ஒரு நூலகராக இத்தனை வருடங்கள் பணியாற்றியிருக்கீங்க, ஏராளமான புத்தகங்களை படிச்சும் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிய புத்தகம் அல்லது ஒரு நூலக அனுபவம் பற்றி சொல்லுங்களேன்.
1: என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ்னு ஒரு புத்தகம் எழுதினார் யார், சுவாமி சுதபோதானந்த் அப்படிங்கிறவர் எடுத்து எழுதியிருப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த புத்தகங்களை வாசிக்கும் பொழுது. பார்த்தீங்கன்னா எவ்வளவு மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸில் டென்ஷனில் நம்ம இருந்தோம்னு சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நடைமுறையை வச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வச்சு அவர் அந்த கதையை எழுதியிருப்பார், அந்த புத்தகத்தை எழுதியிருப்பார்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணமாக அதில் ஒரு சின்ன கதையை எடுத்துக்கணும்னு பார்த்தோம்னா, இப்போது 4 எறும்புகள் சேர்ந்து ஒரு யானையை பார்க்க போகுது அப்படின்னு அதில் சொல்லியிருப்பார். என்னென்னா ஒரு எறும்பு

0: போய் யானையோட முன்னாடி முகத்துக்கு பக்கத்தில் நிற்கிது. அந்த அதை பார்த்துட்டு அந்த எறும்பு சொல்லுது, யானை எப்படி இருக்குன்னு கேட்டால் பெருசாக முறை மாதிரி இருக்குன்னு சொல்லுது. ஒரு எறும்பு போய் யானையோட கால் பக்கத்தில் நிற்கிது, யானை எப்படி இருக்குன்னு கேட்டால் பெருசாக தூண் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுது. ஒரு எறும்பு போய் யானையோட வால் பக்கம் போய் நிற்கிது, யானை எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா நீளமாக சாட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லுது. ஒரு எறும்பு போய் என்னென்னா அதோட வயிற்று பக்கம் நிற்கிது, யானை எப்படி இருக்குன்னு கேட்டாச்சுன்னா பெரிய மத்தளம் மாதிரி இருக்குது. அப்போ இந்த நாலு எறும்புகள் சொன்னதில் எதுவுமே உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, யானை இருக்கிற சைஸுக்கு எறும்போட சைஸுக்கும் எறும்பு இருக்கிற சைஸுக்கு யானை அவ்வளோதான் பார்க்க முடியும். அப்படின்னா என்ன தெரியுதுன்னு கேட்டோம்னா, நாலு பேர் நாலு விஷயத்தை என்ன சொன்னோம்னாலும் அந்த அதில் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே உண்மையாக இருக்காது. எல்லா விஷயத்தையும் நாம் தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி செஞ்சு தான் நம்பணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவர் கதை சொல்லியிருப்பார். அதை படிக்கும்பொழுது நம்முடைய எவ்வளவு தான் மனசு தெளிவில்லாமல் இருந்தாலும், மன கஷ்டத்தோடு இருந்தாலும், வருத்தத்தோடு இருந்துச்சுன்னு சொன்னாலும், இது வாழ்க்கையில் இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிப்ரெஷனில் இருந்தோ நம்மளோட மன கஷ்டத்தில் இருந்தோ வெளியில் வரதுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும். அப்போ அன்றாட லைஃப் டைமே நம்ம வந்து நல்லா எளிமையாக கொண்டுட்டு போகிறதுக்கும், தேவையில்லாமல் அடுத்தவங்க மேலே கோவப்படுறதோ திட்டுறதோ டென்ஷன் ஆகிறதோ இதெல்லாம் இல்லாமல் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகிறதுக்கு அதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்ப்பா.
1: சூப்பர் மேம். ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் நேர்களை தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை வழங்குபவர் சைபால். 5:57 ஆச்சு. நம்ம நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட இவ்வளோ நேரம் நிறைய கேள்விகளுக்கான பதில்களை ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க மேம். ஸோ நீங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவா நேயர்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
0: என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் ஒவ்வொரு வீட்லேயும் நிச்சயமாக புத்தக வாசிப்பை கண்டிப்பாக ஊக்கப்படுத்தணும். தன்னோட குழந்தைகளை வந்து டிவி பார்க்குற நேரத்தை கம்மி பண்ணிவிட்டு, ஃபோன் யூஸ் பண்ணுற டைமை கம்மி பண்ணிவிட்டு, நிச்சயமாக புத்தக வாசிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு நேரத்தை நிச்சயமாக ஒதுக்கணும். அதுதான் வருங்கால தலைமுறையை ஒரு நல்ல பாதைக்கு கூட்டி செல்லும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். என்னென்னா, எல்லா நேரத்துலேயும் வந்து நம்ம குழந்தைகளோடு இருக்க முடியாது. அதே சமயம் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நாம் எல்லா நேரத்துலையும் துணையாக இருக்கணுமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதுவே ஒரு நல்ல புத்தகத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நல்ல புத்தக வாசிப்பை அவங்களுக்கு ஊக்குவிச்சிங்க, நல்ல புத்தக வாசிப்பை சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு துணையாக இருக்கும். நல்ல புத்தகங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் நமக்கு துணையாக வரும்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.
1: ரொம்ப சிறப்பாக எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக தெளிவாக பதில் சொல்லியிருந்தீங்க மேம். 5:59 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நீர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம் வெள்ளிமணல். இன்றைய நிகழ்ச்சியில் நூலக அறிவியல் படிப்பு பற்றியும், வாசிப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்தும் நம்ம கூட நேர்முகத்தில் இணைந்து நிறைய நம்மளுடைய கேள்விகளுக்கும் நம்மளுடைய சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லி பங்கு பெற்றவங்க முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள். நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி மேம்.
0: தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நன்றி, மகிழ்ச்சி.
1: நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி. நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103. நேயர்கள் கேட்கவிருப்பது தலம் வலம். வழங்குகிறார் சௌமியா.

0: இன்னைக்கு நாம தரிசனம் செய்ய போகும் திருத்தலம் என்ன தெரியுமா? ஸ்வர்ணவல்லி அம்பாள் உடனுறை முக்தீஸ்வரர் திருக்கோயில் செத்தலப்பத்தி. செத்தலப்பத்தி இந்த ஊர் எங்க இருக்கு? மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் போற வழியில சரஸ்வதி குடி கொண்டுள்ள கூத்தனூர் இருக்கு இல்லையா, அந்த ஊர்ல இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்ததுதான் இந்த செத்தலப்பத்தி. இந்த ஊரோட புராண பெயர் வந்து தில தர்ப்பணபுரி, அப்புறம் திலதைப்பதினு மருவி இப்ப அது செத்தலப்பத்தி ஆயிடுச்சு. திலம்னா எள். ராமர் இலங்கைக்கு போற வழியில இந்த கோயில்ல அமர்ந்து எள்ளை இறைத்து தன் தந்தையான தசரதனுக்கு தர்ப்பணம் செய்கிறார். அதனால அந்த ஊருக்கு அந்த பெயர் வந்தது. அப்புறம் தன்னை காத்த ஜட்டாயு பறவைக்கு அவர் திதி கொடுத்த இடம் இந்த இடம் தான் தில தர்ப்பணபுரி. அரசலாற்றங்கரையில் அமைந்துள்ள அழகான சின்ன கிராமம் அது. கிழக்கு பார்த்த ராஜகோபுரம் அது. சரி, கோயிலுக்குள்ள போவோமா? சிறிய மதில் சுவர் கொண்ட வாயில அப்படி கடந்து உள்ள போறோம். கிழக்கு பார்த்த ராஜகோபுரம், இந்த பக்கம் அரசலாறு சலசலன்னு ஓடிட்டு இருக்கு. வலது புறத்துல பார்த்தா அது ஒரு கோயில் மாதிரியே இருக்கு. தனி
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, த நியூஸ் ரெட் பை அபிஷேக் முகோபாத்யாய். Prime Minister Narendra Modi today laid the foundation stone and inaugurated multiple development projects in Jalandhar, Punjab, worth over 5470 crore rupees. The projects worth over 5470 crore rupees aimed at strengthening connectivity, improving passenger convenience and accelerating economic development in the region. The Prime Minister inaugurated 75 redeveloped railway stations including Jalandhar Cant under the Amrit Bharat Station Scheme. Addressing a public gathering in Jalandhar, Prime Minister Modi said, the NDA government at the centre prioritises serving every citizen of India, making their lives easier and providing them with new opportunities for progress. He said it is their endeavour to ensure that every family, whether poor or middle class, receives the best possible facilities, and this spirit of Nagarik Deva Bhava is reflected in government's work.
2: साथियों, विकास कार्यों को गति देते हुए अब यहाँ जालंधर से कई नई रेल सेवाएं शुरू की गई है. आज

0: முக்தி கொடுக்கும் முக்தீஸ்வரரோட அருளும் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தலம் வலம், வழங்கினார் சௌமியா.

6:14 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க FM Rainbow 103 கோவையில பூச்செண்டு. அடுத்ததா சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல அதிகபட்சமா 28°C வெப்பநிலையும் குறைந்தபட்சமா 23°C வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தினுடைய அதிகபட்ச வெப்பநிலை 31°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C. சேலம் மாவட்டத்துல அதிகபட்ச வெப்பநிலை 32°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C. ஈரோடு மாவட்டத்துல அதிகபட்ச வெப்பநிலை 33°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 20°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 16°C. பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 28°C வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24°C பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை கேட்டீங்க.

கேட்ட பாடல் மிட்டாய் மம்மி திரைப்படத்திற்காக வி குமார் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. அடுத்ததான் இப்போ கோயம்புத்தூர் சிட்டியில டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம திருச்சி ரோட்ல ராமநாதபுரம் தொடங்கி சிங்காநல்லூர் வரைக்கும் டிராஃபிக் இருக்கு. ஒண்டிபுதூர் டு நீலாம்பூர் வரைக்கும் டிராஃபிக் இருக்கு. சத்தி ரோட்ல கணபதி சரவணம்பட்டி காலப்பட்டி பிரிவுல டிராஃபிக் இருக்கு. அவினாசி ரோட்ல லக்ஷ்மி மிஸ் தொடங்கி பீலமேடு ஹோப்ஸ் வரைக்கும் டிராஃபிக் இருக்கு. இது இல்லாம ராஜா ஸ்ட்ரீட், ஒப்பனக்கார ஸ்ட்ரீட், டவுன் ஹால், ரயில்வே ஸ்டேஷன், ஆத்துப்பாலம், கரும்புக்கடை, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட், 100 feet ரோட், கிராஸ்கெட் ரோட், பூ மார்க்கெட், வடகோவை, சிவானந்தா காலனி, சாய்பாபா காலனி, மேட்டுப்பாளையம் புது பஸ் ஸ்டாண்ட், இந்த பகுதிகளில் டிராஃபிக் இருக்கு. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.

கேட்ட பாடல் கங்கா கௌரி திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் ஜானகி குழுவினர் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். பூச்செண்டு தரும் அடுத்த பாடல் ஜானகி சபதம் திரைப்படத்திற்காக வி குமார் இசையில் ஸ்வர்ணா கே ஜே ஏசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

நேர்களை, இனி நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றிரவு 7:32 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் பயிர் உற்பத்தி மற்றும் அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் முனைவர் சி கற்பகம் அவர்கள். இன்றிரவு 9:15 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருக்கு. இன்றைய நட்சத்திரம் நடிகை சாவித்ரி. நாளை 18 ஜூலை மாதம் சனிக்கிழமை காலை 6 சான்றோர் சிந்தனையில் கருத்து விளக்கம் வழங்குறாங்க முனைவர் ஜி சேத்துராமன் அவர்கள். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கொங்குசாமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. பகுதி 3 மாலை 5 சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் சிவில் இன்ஜினியரிங் கட்டுமான பொறியியல் படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் குறித்து வழிகாட்டுகிறார் பேராசிரியர் முனைவர் பி மகுடேஸ்வரன் அவர்கள். இரவு 7:30 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் அண்மையில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800 மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையகத்தை சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கிறார். இரவு 9:15 மயிலிற்கு திரை விமர்சனம். 1963 சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்பில் கே சோமு இயக்கத்தில் வெளிவந்த நான் வணங்கும் தெய்வம் திரைப்படம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நேர்களை, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழுங்கள். நேரம் 6:29:30 இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னையில் உள்ள பூங்கா ரயில் நிலையம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் ரயில் நிலையம், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் ரயில் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்ததாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாரம்பரியம் சார்ந்த வடிவமைப்புடன் நவீன வசதிகளை கொண்டதாக இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்

0: கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இப்பணிகள் மாநிலத்தில் இரண்டு கட்டங்களாக நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுயவிவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியுள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 31ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெறப்படும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வழங்கும் தகவல்கள்தான் திட்டங்களுக்கு அடிப்படையாகும் என்று தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது சுய விவரங்களை தாம் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழக அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைந்துள்ள இந்த மருத்துவமனையில் இம்மையத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையான ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை கருவி இன்னைக்கு இது பொதுமக்களின் சேவைக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உடம்புல சில பகுதிகளில் இந்த கிரானிக் அல்சர்ஸ் வரும், நீண்ட நெடுங்காலமா இருக்கிற டயபிட்டிஸ் இருந்ததுன்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. வாரிகோஸ் வெயின்ஸ், கால ரத்த நாளங்கள் பெரிதளவுல இருந்ததுன்னா கால புண் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் இந்த கருவி மூலமாக சிகிச்சை அளிக்கிறது கண்டிப்பாக அவங்க அந்த புண் எளிதில குணமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கருவி நம்ம இன்னைக்கு மருத்துவ பயனாளிகளுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு பெருமையாகவும் இருக்கு. அரசு துறையில தமிழ்நாட்டில் 3 இடத்துல தான் இது வரைக்கும் இருக்கு. ஒன்னு கோயம்புத்தூர்ல கீழ்பாக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில ஓமந்தூரார் மருத்துவமனையில இருக்கு. விரைவில் சிவகாசி மருத்துவமனையிலையும் நம்ம இந்த ஹைப்பர் பாரிக் ஆக்சிஜன் மிஷின் நம்ம ஆரம்பிக்க போறோம்.
0: ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிர்வாகத்தில் தவறுக்கு இடமளிக்கக்கூடாது என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். நீட் தேர்வுக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடித்து மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தேர்வில் சென்னையைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் 12ஆம் இடத்தை பிடித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றிருப்பதாக வெளியான செய்திகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிடங்குகளில் உள்ள மூட்டைகள் அரவை ஆலைகளுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஊடகத்துறையை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் போக்கினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நெறியாளருக்கு எதிராக காவல்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளார். கருத்து சுதந்திரத்தை பறிப்பதும் மறுப்பதும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதி திரு முகமது ஷஃபீக் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் ஆஜராகி இந்த நியமனங்கள் பாரபட்சமின்றி நடைபெற்று வருவதாக கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கினை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.

0: சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடக்கு லட்சத்தீவு வரை வட தமிழகம் மற்றும் வடக்கு கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாகை மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஏ எம் ஷாஜகான் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட டி கே நம்பி தெருவில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவா மையத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் இன்று திறந்து வைத்தனர். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் பங்கேற்று புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் பிறந்த தினத்தையொட்டி தென்காசி மாவட்டத்தில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்ட அவரது சிலைக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சுகபுத்ரா இன்று வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த வாகன சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியில் 2800 அலுவலர்கள் ஈடுபட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு இயக்கத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெங்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் 55 கிலோ எடைவிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ஆடவர் 125 கிலோ எடைப்பிரிவில் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங்ஹி சுங்கை வென்றார். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா மக்வானா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு வெண்கலப் பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. 6:40 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 103 கோவில கேட்டு ரசிக்க இருக்கீங்க. டீ கடை வித் மீ ஆர்ஜே நிஷா. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் இருக்கு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸாக பேச போகிறோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு வார்த்தை ரொம்ப தேவையானது, அதுதான் கொஞ்சம் யோசிக்கலாமே. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துருச்சுன்னா உடனே ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கலாமே, அது உண்மையா இல்லை பொய்யா. கோபம் வந்ததும் சட்டுன்னு ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கலாமே, அது ஒரு வார்த்தை ஒரு உறவையே பாதிக்கலாம் இல்லையா. சாலையில் சிக்னல் ரெட்டில் இருக்கும்போது யாரும் இல்லையே நினச்சி கடக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கலாமே, நம்ம வீட்டில் யாரோ நம்மளுக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னு. பிளாஸ்டிக் குப்பைகளை எங்கேனாலும் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கலாமே, அது நாளைக்கு நமக்கே திரும்பி வரப்போகுது இல்லையா. இந்த மாதிரி நிறைய தருணங்களில் கொஞ்சம் யோசிக்கலாமேன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிட்ட நிறைய தருணங்கள் இருக்கலாம். இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படிங்கிற டயலாக் இருந்திருக்கலாம். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய டீ கடை நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நீங்களும் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம்.

மற்றும் ஒரு எண் 2317046. வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காமல் 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கக்கூடிய முதல் காலர் வந்தாங்க போயிட்டாங்க, ஓகே சரி. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறம் மீண்டும் இணையலாம். நிறைய பேர் கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படின்னு சொன்னதும் யோசிக்க போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். யோசிக்கட்டும், நல்ல ஒரு கருத்தாக நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கட்டும். இது நேர்களுக்கான நிகழ்ச்சி, யோசித்து பதில் சொல்லுங்கள். இன்றைக்கி டீ கடைக்கான டாபிக் கொஞ்சம் யோசிக்கலாமே.

0: கால் பண்ணியிருக்கீங்க. வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? ஓகே, லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் தாராளமாக. இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் டீ கடை கேக்குதா? ஓகே, வந்தாங்க போயிட்டாங்க. ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? ஓகே, மறுபடியும் இன்னொரு காலர் வராங்க. ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: வணக்கம் மேடம், நான் அனுகுமார் பேசுகிறேங்க மேடம்.
0: ஓகே, சூப்பர். கொஞ்சம் யோசிக்கலாமே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, சொல்லுங்கள்.
1: அதை வந்துங்க, சில விஷயங்கள் இருந்து வேலைக்கு இருக்க சொல்லி ஒரு விவரம் தெரிஞ்சவங்க போதிக்கிற போது நமக்கு தெரியாது.
0: ஆமாம்,
1: அது பாதிக்கிற போது தான் தெரியும். போதிக்கிற போது நம்ம யோசிச்சு பண்ணியிருந்தோம் வைங்க, கஷ்டம் இல்ல. சில கெட்ட பழக்கங்கள், சில விஷயங்கள் உணர்ந்தவங்க சொல்லுவாங்க, ஆனா நம்ம கேட்க மாட்டோம்.
0: நிச்சயமா,
1: அப்ப வந்து அது பாதிப்பு வர்றபோது அவங்க நல்லதுக்கு தானே சொன்னாங்க, நம்ம அப்பவே யோசிச்சிருந்தா இவ்வளவு பாதிப்பு வந்திருக்காது, நம்ம சிரமப்படுறோமே, சிரமப்பட்டுட்டோமே அப்படிங்கறது அப்புறம் தோணும்.
0: பட்ட பிறகு யோசிக்கிறத விட முன்னாடி யோசிக்கலாம்னு சொல்றீங்க இல்லையா? ஒரு சீரியஸான டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். நிறைய நேரங்களை நம்ம முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் இல்லையா? சோ, யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் யோசிக்காம எடுக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்த காலர், ஹலோ, வணக்கம். ஓகே, வணக்கம், யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: வணக்கம் மேடம், கவுண்டம்பாளையத்துல ரமேஷ்ங்க.
0: ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கலாமேன்னு பேசிட்டு இருக்கோம்.
2: உங்களுக்கு நல்ல டாபிக் கொடுத்திருக்கீங்க. நீங்க எல்லாமே சொல்றது ரெகுலரா வர பண்பலை நேயர்கள் அடிக்கடி வந்துட்டே இருக்காங்க. எங்களை மாதிரி புது நேயர்கள்லாம் கிடைக்கிறது இல்ல. அவங்க கொஞ்சம் யோசிக்காம புது நேயர்கள்லாம் வழி விடலாம்னு சொல்லிட்டு
0: இப்ப நிறைய இடங்கள்ல வழி விட ஆரம்பிச்சுட்டாங்க. அதையும் நீங்க யோசிக்கலாம்
2: இல்லன்னு சொல்ல. இப்ப முன்னாடி பேசினாரு இல்லைங்களா, அவர் கூட 3 நாளைக்கு முன்னாடி பேசினாரு, திருப்பியும் பேசினாரு. இவரு குந்திராபுரத்துல இருந்து அது மாதிரி நிறைய பேர் அடிக்கடி பேசிட்டே இருக்காங்க. மதுக்கரை பழனிசாமி எல்லாம் சொல்ல, வருஷம் தெரிஞ்சவங்க சொல்ல, பேர் சொன்ன சங்கடமா
0: போகும்.
2: நாலு 5 மாசமா கிடைக்கவே இல்ல. முன்னு நேற்றே முன்னாடி பொன் பாக்கிற கூட பேசுறது பேசுறவனே கட் ஆயிருச்சு.
0: சரி, ஓகே, இப்ப உங்களுடைய கருத்து என்ன? நீங்க கருத்தை சொல்லல, இன்னும் இந்த யோசிக்கலாமேங்கிறதுல என்ன சொல்ல வரீங்க? கொஞ்சம் யோசிக்கலாமே. டீ கடையில என்ன சொல்ல போறீங்க? டீ குடிச்சிட்டே.
3: வணக்கம், பெருமாநல்லூர் குமார் சங்கமேஸ்வரன்.
0: சொல்லுங்க குமார், என்ன சொல்ல போறீங்க கொஞ்சம் யோசிக்கலாமே பத்தி?
3: யோசிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம எந்த காரியத்தை துவக்கிற போதோ எந்த காரியத்தை செய்யற போதோங்க, அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல 100 தடவை யோசிக்கலாம். ஆனா அதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சுட்டு கூடாதுங்க.
0: ஓகே, அது கண் கெட்ட போயிருங்க. சூரிய நமஸ்காரம்
3: ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப தினமா யோசிச்சு, ரொம்ப அதிகமாவே யோசிச்சு முடிவு எடுக்கலாம். முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். அதான்
0: சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்த காலர், ஹலோ, வணக்கம். ஓகே, சோ நிறைய பேர் வந்து இப்ப முக்கியமா இந்த ஆரம்பத்திலேயே எல்லாரும் முக்கியமா சொல்றது முன்னாடியே யோசிச்சிடணும், பின்னாடி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு டீ கடை நிகழ்ச்சியில கொஞ்சம் யோசிக்கலாமேன்னு பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்தையும் பதிவு பண்ணணும்னா 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மற்றும் ஒரு 2317046 வெளியூர்லேருந்து மொபைல் போன்ல இருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காம 04222 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக எந்திரன் திரைப்படத்திலிருந்து வருது. ஸ்டே டியூன்ட்.

6:46 ஆயிட்டு இருக்கு. டீ கடை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் வச்சிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தோம். யோசிச்சு பதில் சொல்றதுக்காக வந்திருக்காங்க காலர். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து?

0: இன்னைக்கு டீ கடையில் ஆறு அமரை டீ குடிச்சிட்டே உட்காந்து கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படிங்கிற டாப்பிக்கை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு நேயர் சொன்னார், ஸோ நாங்கள் புதிய நேயர்கள் பங்கு பெறவே முடியல, வந்தவங்களே வராங்க, கொஞ்சம் அவங்க யோசிக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த யோசிக்கலாமேவே கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு காலையிலேருந்து லிசனர்ஸ் சாய்ஸில் கூப்பிட்டவங்க, கேம் ஷோவில் கூப்பிட்டவங்க எல்லாம் கொஞ்சம் வழிவிட்டீங்க பெருந்தன்மையோடு அப்படின்னா நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு மூணு நாள் கேப் விட்டு கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்போ தான் கேட்டுட்ருக்கிற மற்ற நேயர்களுக்கும் லிசனர்ஸாக எப்போவுமே ஆடியன்ஸாக இருக்கிறவங்களுக்கும் ஓகே புதிய நேயர்கள் வராங்க, இது புதிய பெயராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த பெருந்தன்மையோட அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். லைனில் இருந்தாங்க, எங்கே போனாங்க? அடுத்த காலர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் நிஷா.
0: வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, பேர் சொல்லுங்க.
1: கோவை நரசிவரம் கந்தசாமி.
0: ஓகே, என்ன சொல்ல போறீங்க, கொஞ்சம் யோசிக்கலாமே பத்தி.
1: யோசிக்கலாம், நான் விவசாய வேலை செய்யற போது சில சமயம் கேட் வால் மாத்தி அடைச்சிருவேன்.
0: ஓகே.
1: அப்போ இன்னொரு பக்கம் பைப் லைன் குடிங்க.
0: ஓகே.
1: அப்போ நான் அதே கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படின்னு நினைப்பேன்.
0: ஓகே, சூப்பரா சொன்னீங்க உங்களுடைய கருத்தை. அடுத்த காலர், ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: வணக்கம் மேடம், பிரபு பேசுறேங்க மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க பிரபு, கொஞ்சம் யோசிக்கலாமே எந்த விஷயத்துக்காக பண்ணலாம் நினைக்கிறீங்க?
2: அது யோசிக்காமே என்னோட வாழ்க்கையிலே நடந்த சொல்றீங்க. சமீபத்தில் 9 மாசம் முன்னாடி ஒரு வண்டி ஒன்று எடுத்துருங்க.
0: ஓகே.
2: அது வந்து பெட்ரோல் வண்டி எடுத்துட்டேன்.
0: ம்,
2: முன்னாடி வந்து எல்லாரும் சொன்னாங்க, நம்ம ரிலேட்டிவ் கூட சொன்னாங்க, பேட்டரி எடுத்து போனீங்க. ம்,
0: உங்களுக்கே தோணுது இப்படிதான் நிறைய இடங்களை நம்ம லேட்டா யோசிச்சு அதுக்கு பயனே இல்லாம பண்ணிரோம். அந்த யோசனைக்கு கோபத்திலையும் கொஞ்சம் யோசிக்கணும், சந்தோஷத்துலேயும் கொஞ்சம் யோசிக்கணும், சந்தேகமாகவும் கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் யோசித்தா நம்ம முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நல்லது, நம்ம மூளைக்கு நல்லது. அதனால் நல்லா யோசிப்போம், நல்லதை யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் கல்யம்புதூர்லேருந்து வாட்ஸ்அப்பில் பதிவுகளை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் ஒருவேளை கால் பண்ணி பேசுகிறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கூட உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இன்றைக்கி டீ கடையில் கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்கள் மெசேஜா டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும். அடுத்த பாடல் சென்னை 628 திரைப்படத்திற்காக வருது. கேளுங்க ரசிங்க, ரெயின்போ 103.3 கோவை.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: அங்கக வேளாண்மையில் நாங்கள் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பனானா சக்தி, நுண்ணூட்டச்சத்துக்களினுடைய கலவை. அது வந்து பியூர்லி ஆர்கானிக் ஃபார்மிங், அங்கக வேளாண்மை.
0: இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் அதன் பயிர் உற்பத்தி மற்றும் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்துறையின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் சி. கற்பகம் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய்.

0: 7:05 ஆயிட்டு இருக்கு. டீ கடை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஸோ நேயர்களும் கொஞ்சம் யோசிச்சு பேசுறது நல்லது இல்லையா? ஸோ இன்னைக்கு நிறைய பேர் காலையிலிருந்து வந்த நேயர்களே வந்திருக்கீங்க. கோவை சங்கமேஸ்வரன் அண்ட் குமார் டைலர், இன்னும் நிறைய நேயர்கள் வந்திருக்கீங்க. குறிப்பாக நரசிபுரம் கந்தசாமி, அவர் ஒருமையில் ஒரு அறிவிப்பாளரை கூப்பிடுறது கரெக்டானது இல்லை இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிறது இருக்கு, அதையும் யோசிச்சு பேசணும் அப்படிங்கிறத முக்கியமான ஒரு கருத்தா சொல்ல வரும். ஸோ நிலையத்தின் சார்பா அண்ட் எல்லா அறிவிப்பாளர்கள் சார்பா சொல்றது என்னன்னா, எல்லா அறிவிப்பாளர்களுக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. நீங்கள் ஒருமையில் கூப்பிடுறது சரியானது இல்லை, இது எல்லாருக்கும் சொல்லலை. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ண நரசிபுரம் கந்தசாமி அவருக்கு சொல்கிறோம். இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு மற்ற நேயர்களும் அதே மாதிரியான ஒரு டிக்னிட்டியை, ஒரு சக நம்ம கேட்டுட்ருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நலமாக இருக்கும். அதை நிலையம் சார்பாக, நிலையத்தார் சார்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கக்கூடிய அடுத்த காலர் எங்கிருந்துன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஓகே, ஸோ இன்னைக்கு நிறைய நேர்கள் கால் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டாபிக் கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படின்னு வைக்கிறதுனால நினைக்கிறேன். அடுத்த காலர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, தருமபுரி மாவட்டம் ஏழேரி குணசேகரன்மா.
0: ஓகே, சொல்லுங்க, கொஞ்சம் யோசிக்கலாமே பற்றி என்ன சொல்ல போறீங்க?
1: ஆமாம், குடும்பத்துலையும் சரி நண்பர்களோடும் சரி பேசும்போது கொஞ்சம் புரிஞ்சாது பேசினா அப்போ நமக்கு கோபம் வரும், டென்ஷன் ஆகும்.
0: ஆமாம்,

0: கொஞ்சம் யோசிச்சு நம்ம பொறியோ போயிட்டா அது பிரச்சனைலாம் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கல எந்த ஒரு தொழில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு ஆரம்பிக்கணுமா.
1: சூப்பர். வார்த்தைகளை கொட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிடணும் இல்லையா, நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க.
0: ஒரு சொல் கூட அவங்களை ரொம்ப பாதிக்கும், அதனால எந்த ஒரு பாதிப்பு இல்லாத நாம பேசணும்.
1: அருமையா சொன்னீங்க. அடுத்த காலர் வணக்கம், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம். குமார்,
1: ஓகே, கொஞ்சம் யோசிக்கலாமே பத்தி என்ன சொல்ல போறீங்க?
2: நிச்சயமா, திங்க் பிஃபோர் யூ டாக் என்று சொல்வார்கள். எது பத்தி பேசினாலும் யோசித்து பேச வேண்டும், அப்போதுதான் அந்த காரியம் வெற்றி அடையும், பூர்த்தி அடையும். நன்றி, வணக்கம்.
1: சூப்பர், அருமையா சொன்னீங்க. அடுத்த காலர் ஹலோ வணக்கம். ஓகே, ஸோ மறுபடியும் நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு சொல்லிடலாம். ஸோ டெய்லியும் நீங்கள் கால் பண்ணுறீங்க, அப்போ உங்களுடைய பெயர்களே வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது ஒரு மற்ற நேயராக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நீங்கள் வரும்போது ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய பெயரே வந்துட்டுருக்கும். அப்போ கேட்டுட்ருக்கக்கூடிய பிற நேயர்களுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம், இவங்க தான் பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ இந்த பொறுப்பு உங்களுக்கும் இருக்குது, அதனால தான் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணி உங்களை வந்து கால் கொடுக்குறோம். பட் அதையும் தாண்டி நிறைய பேர் இல்ல நான் இப்பதான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கீங்க. சோ ஒரு 3 நாள் நீங்க இடைவெளி விட்டு நம்மளுடைய நிலையத்துக்கு கால் பண்ணி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான முறையில நம்மளுடைய நிகழ்ச்சிகள் பயணிக்கும். சோ இதை நாங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அறிவிப்பாளரும் நிலைய இயக்குனர் சார்பா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் அது நிறைவேறல அப்படிங்கறதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாமே.

0: தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தென்னக பண்பாட்டு மையத்தில் புகழ்பெற்ற தென்னிந்திய ஓவிய கலைஞர்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் சிறப்பு ஓவிய கண்காட்சி நடத்தப்பட்டது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 30-க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் தஞ்சாவூரில் ஒன்று கூடி இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு ஓவியங்களை வரைந்திருந்தனர். அந்த ஓவியங்களின் தொகுப்பு சிறப்பு கண்காட்சியாக பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சி சாதனைகள் கலை நயத்துடன் சித்தரிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள், உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கம், வந்தே பாரத் ரயில் சேவை, டிஜிட்டல் இந்தியா திட்டம், யுபிஐ பண பரிவர்த்தனை வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகள் ஓவியங்கள் வாயிலாக உயிரோட்டமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நாட்டின் வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் புதிய இந்தியாவின் உருவாக்கத்தை எடுத்துரைக்கும் இந்த கண்காட்சியை ஏராளமான பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர்.
1: தஞ்சாவூர் நகரில் ஆண்டுதோறும் வைகாசி மாத திருவோண நட்சத்திர நாளை முன்னிட்டு ராமானுஜ தரிசன சபா, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் ஆகியவற்றின் சார்பில் 27 பெருமாள் கருட சேவை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 92வது ஆண்டாக

0: நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வீட்டுமனை பட்டா கோரி விண்ணப்பித்திருந்த 44 நபர்களுக்கு அமைச்சர் வினோத் வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தஞ்சாவூர் மாவட்டம் அண்டக்குடி, திருவைக்காவூர், தேவன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பலன்கள் முழுமையாக வழங்கப்படவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளதாக கூறினார். இந்த புகார்கள் குறித்து ஆய்வு செய்து திட்ட பலன்கள் வழங்கப்படாதது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது விதிமுறைகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வினோத் தெரிவித்தார். போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும், உடல் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு முழக்கங்களுடன் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மினி மாரத்தான் ஓட்டத்தை தமிழக வேளாண்துறை அமைச்சர் வினோத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், மகளிருக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகளை முற்றிலும் ஒழிப்போம் என முழக்கமிட்டபடி ஓடியது அங்கு திரண்டிருந்த பொதுமக்களை நெகிழ்ச்சி அடைய செய்தது. இந்த மினி மாரத்தான் ஓட்டத்தில் 500 மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் பங்கேற்று போதை ஒழிப்பு மற்றும் சமூக விழிப்புணர்வு குறித்த செய்தியை பொதுமக்களிடம் எடுத்து சென்றனர். மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய புள்ளியியல் துறை தஞ்சாவூர் துணை மண்டல அலுவலகம் சார்பில் நடப்பு ஆண்டு ஜூலை முதல் வாரம் அனுசரிக்கப்படும் தூய்மை இந்தியா வாரத்தை முன்னிட்டு இந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. தஞ்சாவூர் பெரிய கோவில் நுழைவாயிலில் தொடங்கிய இந்த பேரணியானது சீனிவாசபுரம் கிரிசாலையில் அமைந்துள்ள தேசிய புள்ளியியல் துறை அலுவலகம் வரை நடைபெற்றது. இதில் தேசிய புள்ளியியல் துறை அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல், பொது இடங்களில் குப்பைகளை கொட்டாமல் குப்பைகளை குப்பை தொட்டிகளில் கொட்டுமாறு வலியுறுத்தினர். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், கழிவுகளை தரம் பிரித்து அகற்றுதல் மற்றும் சுகாதாரத்தை பேணுதல் குறித்து விழிப்புணர்வு முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை, நெல், வாழை, மரவள்ளி ஆகிய பயிர்களுக்கு நடப்பு 2026 காரிஃப் பருவத்தில் பயிர் காப்பீடு செய்து கொள்ள பொது காப்பீடு நிறுவனம் மற்றும் அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு பயிர் காப்பீடு பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி ஜூலை 31 கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே ஜூலை 31 காப்பீடு செய்து கடைசி நேரத்தில் பதிவு செய்வதில் ஏற்படும் பல்வேறு சிரமங்களை தவிர்க்குமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபால். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்து பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் பல்வேறு சுகாதார திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக

தற்போது 23க்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் 818 அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 138,000 அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் திரு J.P. நட்டா தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களை தேடிச் சென்று வங்கிகள் சேவைகளை வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் நரசரபேட்டாவில் மாநில அளவிலான வங்கியாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். கைவினை கலைஞர்களும் வியாபாரிகளும் மீனவர்களும் விவசாயிகளும் தற்போது கண்ணியத்துடன் வங்கி சேவைகளை பெற்று வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுப்பது குறித்த 2 விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். பணியிடங்களில் பெண்கள் எவ்வித அச்சமும் இன்றி பணியாற்றுவதை உறுதி செய்ய வேண்டியது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் பொறுப்பு என்று அவர் குறிப்பிட்டார். இதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அமைச்சர் பட்டியலிட்டார். தேசிய மகளிர் ஆணையம் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறினார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து விவாதிப்பதற்கான மத்திய அமைச்சர்கள் குழு பங்கேற்ற கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் அரசு சார்பில் கொண்டுவரப்பட உள்ள மசோதா குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், திரு ராம்மோகன் நாயுடு, திரு கிரண் ரிஜிஜு ஆகியோர் இதில் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20 தொடங்கி அடுத்த மாதம் 13 வரை நடைபெறவுள்ளது. உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஊடக மாநாட்டில் அவர் உரையாற்றினார். நமது தேர்தல் நடைமுறைகளை முன்மாதிரியாக கொண்டு பல்வேறு நாடுகள் அதனை பின்பற்றுவதாகவும் அவர் கூறினார். 40க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டில் நடைபெறும் தேர்தல்களை பார்வையிட்டதாகவும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை சந்தித்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக சீராக உள்ளதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளிடையே அவர் கலந்துரையாடினார். மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் பணிகள் நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பயிற்சி அதிகாரிகள் கூடுதலாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். தில்லியில் 415 மேற்பட்ட ஆயுஷ்மான் மக்கள் நல்வாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று இத்தகைய மையத்தை திறந்து வைத்த பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தில்லி மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 1100 மக்கள் நல்வாழ்வு மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கு விரைவில் எட்டப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று ஷாம்லியில் 55 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் பேசினார். மக்களிடையே பிரிவினையை

0: ஏற்படுத்தும் நோக்கில் காங்கிரசும் சமாஜ்வாதியும் செயல்படுவதாக அவர் குறை கூறினார். கரும்பு உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி அரசு செயல்படுத்திய திட்டங்களையும் திரு யோகி ஆதித்யநாத் பட்டியலிட்டார். அருணாச்சல பிரதேசத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பெமா கண்டு கூறியுள்ளார். இட்டாநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக கூறினார். கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலத்துறையின் கீழ் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பெமா கண்டு தெரிவித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் 138 நாடுகள் பங்கேற்றதாக இதன் அமைப்பாளர் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியை 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டதாக தெரிவித்தார். இதில் அரங்குகளை அமைத்தவர்களில் 70% பேர் சிறு குறு தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் என்றும் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை வழங்கும் பணி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென சிறப்பு முகாம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக கூறினார். விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்காத வாக்காளர்கள் இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் பயணியர் ரயில் ஒன்று பள்ளி வாகனத்தின் மீது மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். நிம்திதா கத்வா இடையேயான பயணியர் ரயில் கர்ணசுபர்ணா ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து விசாரிப்பதற்கு உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங் ஹி சூங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நிறுத்த நேரம் இப்போது 7:25. இனி தொடர்வது அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை வரும் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனி விரலி அதிகபட்ச விலை 19,139 ரூபாய், குறைந்தபட்ச விலை 13,899 ரூபாய். தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 17,490 ரூபாய், குறைந்தபட்ச விலை 12,669 ரூபாய். ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனி விரலி அதிகபட்ச விலையாக 19,269 ரூபாய், குறைந்தபட்ச விலை 12,859 ரூபாய். தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 17,119 ரூபாய், குறைந்தபட்ச விலை 12,099 ரூபாய். ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் தனி விரலி அதிகபட்ச விலை 19,329 ரூபாய், குறைந்தபட்ச விலை 15,139 ரூபாய். தனிக்கிழங்கு 17,339 ரூபாய், குறைந்தபட்ச விலை 14,299 ரூபாய். விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ள

0: படுகிறார்கள். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸாகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸாகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60%, பதிவாக வாய்ப்பு உள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்றின் வேகமானது 12-16 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நடுவினை தொடரலாம். மண் ஈரத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசி பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் 1 சதுர அடியில் 33 செடிகள் இருக்குமாறு பாடுவாசி விதைப்பு செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 16 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். தற்பொழுது நிலவும் வானிலையால் வாழையில் சிகாட்டோக்கோ இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே 1 ஹெக்டேருக்கு மென்கோசெஃப் 76%, WP மருந்து 2 கிலோ என்ற அளவில் 750 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கும். இதுவரை வேளாண் அறிவுரைகள் கேட்டோம். இடம்பெற்றது அறிவிப்புகள்.
1: இன்னும் சில நொடிகளில் FIFA உலகக்கோப்பை 2026 போட்டிகள் பற்றிய தினசரி கண்ணோட்டம். டெல்லி அஞ்சல்.

0: வேளாண் ஆராய்ச்சி கழகம், திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார். அதன் பயிர் உற்பத்தி மற்றும் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்துறையின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் சி. கற்பகம் அவர்கள். வணக்கம் நேயர்களே. அண்மையில் திருச்சி தனியார் கல்லூரியில் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் சார்பாக தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ICAR, திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் உற்பத்தி மற்றும் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்துறையின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் சி. கற்பகம் அவர்கள் இந்த கருத்தரங்கத்துல கலந்துகிட்டாரு. அவர் கலந்துகிட்டு திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தோட செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்த போது,
1: ஒரு கருத்தின் கீழ் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இயற்கை வளங்களை காப்பதற்காக, அது மண்வளமாக இருந்தாலும் சரி, மரபணுவாக இருந்தாலும் சரி, விதைகளாக இருந்தாலும் சரி, காய்கறிகள் மற்றும் கனிகளாக இருந்தாலும் சரி, இப்பொழுது திருச்சியில் இங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய மையமே நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா, தேசிய வாழை ஆராய்ச்சி மையம். அது உங்களது மையம். வாழையை மட்டுமே நாங்கள் ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ளோம். நாங்கள் எங்களுடைய ஸ்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 100 வாழை வகைகளோடு நாங்கள் வந்து எங்களுடைய ஸ்டால் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், இப்போ நிப்டமெல்லாம் பேசினாங்க, எவ்வளவு மதிப்பு கூட்ட பொருட்கள், எவ்வளவு சந்தை வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம்தான். என்னென்ன சேவைகளை விவசாயிகளாக நீங்கள் எங்களுடைய ஆராய்ச்சி மையத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம், அது மட்டும்தான் நான் பேச போகிறேன். தொழில்நுட்பங்கள்லாம் நான் போன தடவை ரேடியோவில் பேசும்போது, போன வாரம் தான் ரேடியோவில் பேசினேன், தொழில்நுட்பங்களும் மற்றும் தகவல் தொழில்நுட்பங்களும் ஒரு பார்வை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசினேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அது பிரைம் டைம் இதில் வந்து லைவில் போயிட்டு இருந்தது. நான் பேசினது என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது, இன்னைக்கு IoT என்ன, இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா என்ன, ட்ரோன்னா என்ன, இதெல்லாம் எப்படி வந்து விவசாயிகள் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. அடுத்த ஸ்லைட் போங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று பேசி முடிச்சுக்கிறேன். அப்போ இடையில வந்து ஒரு விவசாயி என்கிட்ட கேட்டார், சார் இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கிறோம், எல்லா பொருட்களையுமே நாங்கள் உருவாக்கிறோம். ஆனால் உருவாக்கின பிறகு சந்தைக்கு கொண்டு போனோம்னா எங்களுடைய ஒரு தார் வாழைத்தாரோ இல்லாட்டி பொருட்களோ சந்தையில் அதை வந்து 300-400 ரூபாய்க்கு போக வேண்டிய பஞ்சஸ் ஒரு இதை வந்து 150 ரூபாய்க்கு கேட்டாங்கன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இது வாழைப்பழத்திற்கு மட்டுமல்ல, எல்லா பொருட்களுக்கும் இப்பொழுது, அதாவது விவசாயிகளுக்கு இடையே உள்ள ஒரு பெரிய பிரச்சனை விலை மட்டுமே. இனி மறு காலங்களில் எங்களை போன்ற அரசு நிறுவனமும் சரி, விவசாயிகளுடைய பொருளுக்கு எப்படி விலைகள் அதிகமாக கிடைக்க வேண்டும், அந்த மாதிரியான ஒரு சிந்தனையை உருவாக்கும் பட்சத்தில் தான் நான் விவசாயத்தை அடுத்த

ஒரு தளத்திற்கு எடுத்து செல்ல முடியும் என்ற ஒரு கருத்தையும் இந்த நேரத்தில் பதிவாக்கி கொண்டு. ஸோ அந்த ஏன்னா இன்னைக்கு கருத்துக்களோ கண்காட்சிகள் எல்லாம் நிறையா இருக்குது. யூடியூப்பை ஓப்பன் பண்ணோம்னா இன்னைக்கு வந்து வாழையை பற்றிய கண்காட்சிகள் கருத்துக்கள் அவ்வளவு போகுது. பட் ஒரு ஏக்கரில் வந்து 1000 கண் வச்சுட்டு 1000 தாரையை வெட்டி எடுத்து கொண்டு போகும்போது 1.5 லட்சம் 1.5 லட்சம் அவன் செலவு பண்ணியிருப்பான். அட்லீஸ்ட் ஒரு தாருக்கு 300 ரூபா கிடைச்சா தான் 3 லட்சம் ரூபா. ஸோ 3 லட்சம் டிவைடட் பை 10 போட்டாலும் கூட மாதத்துக்கு 3000 ரூபா சம்பளத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும். விவசாயிக்கு சம்பளத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது ஒரு தார் 150 ரூபாய்க்கு விற்றுதுன்னா அந்த 1.5 லட்சம் ரூபா தான் என்ன செலவு பண்ணாப்லையோ அந்த காசு வரும். அதுதான் இப்போ மிடில் மேனை எப்படி நம்ம வந்து இடைத்தரகர்களை எப்படி நிப்பாட்டுவது, எப்படி அவர்களுக்கு வந்து சந்தை விலையை நாம் அதிகப்படுத்தி கொடுவது, இதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அது போக எங்களுடைய தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் நிறைய புதிய ரகங்கள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். யார் ஆர்வமுள்ள விவசாயிகளோ எங்களை தனிப்பட்ட முறையில் அணுகலாம். இந்த ரகம் வந்துங்க அருமையான கேரளாவில் மட்டும் வரக்கூடிய ரகம். கேரளாவில் இப்போ நல்லா வந்துட்டுருக்கு. பிசாங் லிலின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் வரும். அதாவது வயது அதிகமானவர்கள் பழம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்க வாழைப்பழத்திலேயே சுகர் மிகவும் கம்மியாக உள்ள ஒரு வாழை ரகம், விட்டமின்களும் புரதச்சத்துக்களும் அதிகம் உள்ள ஒரு வாழை ரகம் இது. அதனால் எங்கே கிடைத்தாலும் இது நீங்கள் வாங்கி அருமையாக பயிரிடலாம், அருமையாக சாப்பிடலாம். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய ரகங்கள். ஏன்னா நமக்கு வந்து நிறையா ரகங்கள் தெரியாது. காலையில் யாரோ பேசும்போது 7 ரகம் சொன்னாங்க. 7 ரகம் தவிர மொத்தம் 500 ரகம் இருக்குது. 500 ரகத்தில் 50 ரகம் தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாலையும் போட்டுட்ருக்காங்க, சவுத் இந்தியாவில். இது உங்களுடைய ஒரு சின்ன தகவலுக்காக நான் ஷேர் செய்கிறேன். அடுத்து நம்ம இந்தியாவில் வந்து 8 புவிசார் குறியீடு ரகங்கள் இருக்குது. அதில் 3 வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. மட்டி, அப்புறம் மலைவாழ் வாழைப்பழங்கள், சிறுமலை அண்டு விருப்பாட்சி. இந்த 3 மட்டும்தான் ஜிஐ வாங்கினது. அந்த ஜிஐ ஒரு பழத்தினுடைய ரேட்டு இன்றைக்கி வந்து 10 ரூபா 15 ரூபா. அதனால் மற்ற வாழை விவசாயிகளும் அந்தந்த ஏரியாவில் உள்ள வாழை ஏதாவது முக்கியத்துவம் இருந்தால் அதனை நீங்கள் புவிசார் குறியீடு பெறுவதற்கு எங்களது தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தை அணுகலாம். இந்த 1 வந்து புதிய ரகங்கள் நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கலாம். 2 வந்து திசு வளர்ப்பு வாழை. இன்னைக்கு வந்து வச்சிங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு 5 வாழை ரகங்கள் திசு வளர்ப்பு வாழையில் வந்து நாங்கள் வந்து வச்சுருக்குறோம், சேல்ஸ்க்காக வச்சுருக்குறோம். ஒரு செடி வந்து 15,000 ரூபா தான். நீங்கள் இப்போல்லாம் வந்து அந்த கண்ணு கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு வந்து வச்சிங்கன்னா நோய் உருவாவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஆனால் திசு வளர்ப்பு வாழை செடிகளை வைக்கும் பொழுது நோய் வருவதற்குண்டான அறிகுறிகள் 100% குறைவு. இது வந்து மற்றபடி பக்க விளைவுகளோ எதுவுமே வராது. ஒரே டயத்தில் வந்து நமக்கு வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ 10 ஏக்கர் 15 ஏக்கர் வச்சுருக்கவங்கெல்லாம் தாராளமாக, ஈவன் 1 ஏக்கர் வச்சுருக்கிற விவசாயிகளும் இனிமேல் திசு வளர்ப்பு வாழை செடிகளுக்கு வரலாம். அதிக எண்ணிக்கையில் வாங்கன்னா எங்களுடைய மையத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். எந்த வெரைட்டி, செவ்வாழையில் வேணுமா, பூவனில் வேணுமா? இப்போ நாங்கள் புதுசாக ஒரு ரகம் வெளியிட்டிருக்கோம், காவேரி பூவன். முன்னாடியெல்லாம் பூவன் மட்டும்தான் இருக்கும். இப்போ திருச்சி, தஞ்சாவூர், திருக்காட்டுப்பள்ளி ஏரியாலெலாம் காவேரி பூவன் அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது. 100% வைரஸ் இல்லாத ஒரு ரகம். அதையும் நாங்கள் திசு வளர்ப்பு வாழையில் கொடுக்கிறோம். வாழையில் வந்து எந்த ஊட்டச்சத்து குறைவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்தீங்கனாலே இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து தலைச்சத்து கம்மியாக இருக்கா, மணிச்சத்து கம்மியாக இருக்கா, சாம்பல் சத்து கம்மியாக இருக்கா, இதுக்கு ஏற்ப நீங்கள் உர மீன்ஸ் நம்ம மண்புழு உரமோ இல்லாட்டி வந்து தொழு உரத்தையோ நாம் வந்து அதுக்கு ஏற்றாற்போல் நம்ம அப்ளை செய்து கொள்ளலாம்.

0: இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் அதன் பயிர் உற்பத்தி மற்றும் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்துறையின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் சி. கற்பகம் அவர்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: நுண்ணூட்டச்சத்துக்கள், அது மாதிரி வாழையில மிக முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா நுண்ணூட்டச்சத்துக்கள். இதற்கு அங்கக வேளாண்மையில் நாங்கள் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பனானா சக்தி, நுண்ணூட்டச்சத்துக்களினுடைய கலவை. அது வந்து பியூர்லி ஆர்கானிக் ஃபார்மிங், அங்கக வேளாண்மை. இந்த எல்லா நுண்ணூட்ட சக்திக்கும் கலவை வந்து இந்த பனானா சக்தி. இது வந்து நம்ம எஃப்யூஓ கூட நாங்கள் மூணு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம், நான் மட்டுமே ட்ரைனிங்கு. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து மண்வளம் காப்போம் திருநெல்வேலியில் ஒரு ப்ரோக்ராமு, அதுக்கு அடுத்தாப்பில் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ப்ரோக்ராமு, புதுக்கோட்டை ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் இது எங்களுடைய 7வது ப்ரோக்ராம். இதற்காகவும் நீங்கள் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்திற்கு ஒரு கைதட்டல் கொடுத்து கொள்ளலாம். தொடர்ந்து நாங்கள் இந்த பனானா சக்தி வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இங்கே திருச்சியில் வாங்கிட்டு போகிறாங்க. அது ஜஸ்ட் ஒரு அந்த பனானா சக்தி வந்து அந்த லிக்விடை வாங்கிட்டு போகிற விவசாயிகளுக்கு அந்த ஸ்லைட்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இது

தானியங்கி சொட்டு நீர் பாசனம், இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கக வேளாண்மையிலே சேரும். உங்களுக்கு ஈவன் நீங்கள் வந்து வடிசட் நம்ம பஞ்சகாவியம் சொல்கிறலாம், அதே தண்ணியோடு சேர்த்து நீங்கள் இந்த வழியாகவும் கூட இது பண்ணலாம். இது வந்து சென்சார் பேஸ்டு ட்ரிப் இரிகேஷன். இதனுடைய ஒரு மாடல் வேணாலும் கூட எங்கள் ஃபார்மில் இருக்குது. விவசாயிகள் ஒரு கூட்டமைப்பு மூலமாகவும் வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். கிளம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, அதாவது 2 வருஷத்தில் நீங்கள் 3 இல்லாட்டி 4 தார் கூட எடுக்கலாம். அந்த வளரக்கூடிய சைடில் வளரக்கூடிய கண்ணுகளை மட்டும் வெட்டி விட்டிங்கன்னா, 9வது மாதம் 10வது மாதம் ஒரு தார் எடுத்தீங்கன்னா, இந்த 6வது மாதத்தில் வரக்கூடிய அந்த சைடு பக்கக்கண் வந்து அடுத்து 13வது மாதம் 14வது மாதத்தில் 2வது தார் கொடுக்கும். ஸோ 2 வருஷத்தில் நீங்கள் 3 தார் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தொழில்நுட்பம். எல்லாமே ஊடுபயிர் அப்படின்னாங்க, அதாவது சூரிய ஒளியில் வர்றதை எப்படி நம்ம வந்து கிரகிச்சுக்கணும் அப்படின்னு. வாழையை பொறுத்தவரை ஊடுபயிர் வந்து ரொம்ப அருமையான ஒரு சாய்ஸ். ஈவன் ஒரே ஒரு ஊடுபயிர் தேனிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி மட்டும் போட்டு எடுப்பாங்க 3 மாதம். 1 ஏக்கரில் கொத்தமல்லி போட்டிங்கன்னா 1.5 லட்சம் ரூபா 3 மாதத்துக்கு. அது போக கொத்தமல்லி வேண்டாம் அப்படிங்கன்னா காய்கறிகள், செடிகள், பழங்கள், இந்த பூசணிக்காய் வகைகளை மட்டும் ஊடுபயிராக போட்டாங்க. போட்டிங்கன்னா அதில் வந்து அந்த நெமட்டோட்ஸ் அப்படிங்கிற ஒரு தாக்கம் வந்து வாழைக்கு வரும், அதனால் அதை மட்டும் தவிர்க்கலாம். ட்ரோன் தொழில்நுட்பம் வாழையில் வந்து எப்படி ட்ரோன் வாழையில் வந்து, அதாவது ட்ரோன் தெளிப்பான் மூலமாக நுண்ணூட்ட சத்துக்களை தெளிப்பது தான் வாழை. இது வந்து நாங்களே சர்வீஸ் செஞ்சு கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் ஃப்ரீயாக நாங்கள் வந்து வாழையில் ட்ரோன் தொழில்நுட்பம் பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாயிகளுக்கு. ஓகே, அடுத்து வந்து அங்கக வேளாண்மையில் வந்து வாழைக்கு பயன்படுத்தக்கூடிய உயிர்கலவை காவேரி மைக்ரோபியல் கன்சோர்சியா, ஐஏஹெச்ஆர்லேருந்து சொன்னாங்க, அதாவது அர்க்கா மைக்ரோபியல் கன்சோர்சியா அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி வாழைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று காவேரி மைக்ரோபியல் கன்சோர்சியா. கிட்டத்தட்ட 6 உயிர்களினுடைய கலவை, நுண்ணூட்ட கலவை. இது வந்து ஒரு பயோகண்ட்ரோல் ஏஜென்ட், உயிர் கலவை. இது வந்து வாழையினுடைய ஊட்டச்சத்துக்கு மிகவும் உகந்தது. வாடல் நோய் வந்து மிகப்பெரிய நோய், அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் வந்து நோட்டூவில்ட். வாழை பண்ணை இப்போ எல்லாம் இப்போ வந்து நம்ம சேவ் சாயில் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழையில் வந்து நீங்கள் வந்து தாரை அறுவடை பண்ண பிறகு அந்த ஸ்டெம் மட்டும் அப்படியே வேஸ்ட்டாக இருக்கிறோம். அந்த ஸ்டெம்மை வந்து எப்படி நீங்கள் வந்து மறுசுழற்சி பண்ணலாம் அப்படின்னு, இது ஒரு அருமையான தொழில்நுட்பம். நீங்கள் வந்து ஸ்டெம்மை வந்து திரும்ப மறுசுழற்சி செய்யும்போது வாழையில் வந்து அந்த ஸ்டெம் உள்ளார போயிட்டு திரும்பவும் அதுகா கிட்டத்தட்ட உங்களுக்கு 30% 40% அடுத்த பயிருக்கு தேவையான நம்ம தலைச்சத்து மணிச்சத்தை எல்லாம் குறைக்கும். ஆக்சுவலாக இந்த ஒரே ஒரு தொழில்நுட்பம் மூலமாக எங்களுடைய விரிவாக்க சேவைகள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாழைங்கிற ஒரு புக்கு, இது ஏற்கனவே வந்து நம்ம எஃப்யூஓ ஃபார்மர்ஸ்க்கு நிறையா கொடுத்துருக்குறோம். இது வந்து வாழையை பற்றிய A to Z அடங்கிய புஸ்தகம், நான் எழுதிய புஸ்தகம் தான். நானும் எங்களுடைய இயக்குனர் செல்வராஜன் சாரும் எழுதிய புத்தகம் அந்த வாழைங்கிற புத்தகம். கிட்டத்தட்ட இது வந்து இப்போ 3வது எடிஷன் வந்துட்டுருக்கு, 4000 காப்பீஸ் இது வந்து சேல் பண்ணி முடிஞ்சிருச்சு. நீங்கள் வேறு யார்கிட்டையும் தொடர்பு கொள்ள தேவைய வேண்டாம். வாழையை பற்றிய எல்லா சந்தேகங்களும் இந்த புத்தகத்தில் இருக்கும். இது வேண்டுமானாலும் எங்களுடைய மையத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மையத்தின் இதர சேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் சொன்னலாம், நிப்டப்லேருந்து வந்த சயின்டிஸ்ட் சொன்னார், அதாவது ஒரு இன்குபேஷன் சென்டர் அப்படின்ட்டு நாங்கள் வந்து தொழில் முனைவோர்களுக்கும் பயிற்சிகள் கொடுக்குறோம். வாழையில் கிட்டத்தட்ட 50 மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மட்டுமே இருக்குது. வாழை தண்டுலேருந்து ஜூஸ் எடுக்கிறதுலேருந்து வாழை பல ஜூஸில் நம்ம துளசி சாட்டை துளசி விதைகளை போட்டு அதை ஒரு பானமாக கொடுக்கறது, அதை பேட்டர்ன் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய பயிற்சிகள் வேண்டுமானாலும் எங்களுடைய அலுவலகத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். ஸோ இதுதான் எங்களுடைய தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தினுடைய சேவைகளும் மற்றும் நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. மற்ற எதுவும் உங்களுக்கு அதாவது குறிப்பிடத்தக்க சந்தேகங்களோ இல்லாட்டி வந்து தகவல்களோ தேவைப்பட்டால் என்னுடைய மொபைலில் இது பண்ணுங்கள். நான் இந்த டாபிக் திரும்ப உள்ளே போக வேண்டாம். மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் இது எல்லாருக்கே தெரியும் ஆல்மோஸ்ட்டு. என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது, வேறு யாரும் ஏதாவது குறிப்பிடத்தக்க தகவல் தேவைப்பட்டால் நேரடியாக தொடர்பு கொள்ளவும். அவ்வளோதான், நன்றிங்க. நன்றி பொறுமை காத்ததற்கு அனைத்து விவசாயிகளுக்கும்.

வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்து கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டும் இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போகிறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்லை, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊரில் வர

0: விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் கார்டுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் கலைஞ்சத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: நேயர்கள், இதுவரை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து, அதன் பயிர் உற்பத்தி மற்றும் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்துறையின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் சி. கற்பகம் அவர்கள் வழங்கிய விளக்கம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை இரவு 7:30 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் அண்மையில் வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800 மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயக்கையகத்தை சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கிறார். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்றிரவு 9:15 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர் மைல் மார்க் சம்பாரவை.
1: என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:00. இனி தொடர்வது செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.
2: நேரம் 8:00, தொடர்வது செய்தி அறிக்கை.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னையில் உள்ள பூங்கா ரயில் நிலையம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் ரயில் நிலையம், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் ரயில் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்ததாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாரம்பரியம் சார்ந்த வடிவமைப்புடன் நவீன வசதிகளை கொண்டதாக இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை சந்தித்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக சீராக உள்ளதாக குறிப்பிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இப்பணிகள் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுய விவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியுள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 31 வரை இப்பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் அடுத்த மாதம் 1 தொடங்கி 30 வரை நடைபெறும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெறப்படும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வழங்கும் தகவல்கள்தான் திட்டங்களுக்கு அடிப்படையாகும் என்று தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது

விவரங்களை தாம் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிர்வாகத்தில் தவறுக்கு இடமளிக்கக் கூடாது என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். நீட் தேர்வுக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடித்து மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தேர்வில் சென்னையைச் சேர்ந்த வெங்கடாபதி வேலாயுதம் 12 இடத்தை பிடித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றுள்ளதாக வெளியான செய்திகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தடையின்றி நடைபெறுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் நெல்

0: இரண்டு மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றுள்ளதாக வெளியான செய்திகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தடையின்றி நடைபெறுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிடங்குகளில் உள்ள மூட்டைகள் அரவை ஆலைகளுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். ஊடகத்துறையை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் போக்கினை தவிக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நெறியாளருக்கு எதிராக காவல்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளார். கருத்து சுதந்திரத்தை பறிப்பதும் மறுப்பதும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதி திரு முகமது ஷஃபீக் முன்பு வந்தபோது தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜய நாராயணன் ஆஜராகி இந்த நியமனங்கள் பாரபட்சமின்றி நடைபெற்று வருவதாக கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கினை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ஆடவர் 125 கிலோ எடைப்பிரிவில் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங் ஹிங் சியுங்கை வென்றார். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா மக்வானா வெண்கலப் பதக்கம் வென்றார்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi inaugurated and laid foundation stones of various rail and road infrastructure projects worth over 5,470 crore rupees from Jalandhar. These projects are aimed at strengthening connectivity, improving passenger convenience and accelerating economic development in the region. Soon after reaching Jalandhar from Chandigarh, Mr. Modi inaugurated 75 redeveloped stations, including Jalandhar Cant under the Amrit Bharat Station Scheme. He inaugurated redeveloped railway stations across 20 states virtually, which include SAS Nagar Mohali Railway Station, Sri Muktasar Sahib Railway Station and Sri Anandpur Sahib Railway Station. The transformation of these stations is part of one of the world's largest station redevelopment programs, Amrit Bharat Station Scheme.
2: बीते वर्षों में भाजपा सरकार ने स्थितियों को बदलना शुरू किया. आज पूरे देश में रेलवे स्टेशनों का कायाकल्प किया जा रहा है. अमृत भारत स्टेशन स्कीम के तहत 1300 से ज्यादा रेलवे स्टेशन को आधुनिक बनाया जा रहा है और इनमें से कई स्टेशन पर काम पूरा हो चुका है. आज ऐसे ही 75 स्टेशन का लोकार्पण किया गया है. जब आप यहाँ जालंधर कैंट स्टेशन में जाएंगे तब आपको एहसास होगा कि वाकई हमारा देश विकसित राष्ट्र बनने की ओर बढ़ रहा है.
1: These railway stations are equipped with all modern facilities. The Prime Minister, who was accompanied by the Union Minister of Railways and Information and Broadcasting, Ashwini Vaishnav, and other dignitaries, also flagged off the Sant Ravidas Express train from Jalandhar Cant Railway Station. It is the first direct thrice-a-week train connecting two of India's most revered spiritual and cultural centres, Amritsar and Varanasi. Sia Govardhanpur in Varanasi is the birthplace of Guru Ravidas Ji. Earlier today, the Prime Minister flagged off India's first hydrogen-powered train between Jind and Sonipat at Jind Railway Station in Haryana. The Prime Minister also laid the foundation stone and dedicated development projects worth over 14,000 crore rupees, including national highway projects, including Delhi-Amritsar-Katra Expressway, which will reduce travel time between Delhi and Katra to about 6 hours.

0: left-handed batter and also a left-arm fast medium-pace bowler, Sobers claimed 235 wickets in Test cricket. India announced its 20-member squad for the FIH Women's Hockey World Cup 2026 today. Midfielder Salima Tete will lead the Indian side at the prestigious tournament to be held in Belgium and the Netherlands from August 15 to 30th. Goalkeepers Savita and Bichu Devi Karibam have retained their places in the squad. India have been drawn in Pool D alongside China, England and South Africa. The team will begin its campaign against China on August 16 at the Wagenaar Hockey Stadium in Amstelveen before taking on South Africa on August 18 and England on August 20. In badminton, two-time Olympic medalist PV Sindhu has advanced to the semi-finals of the Japan Open 2026. Sindhu progressed after Japan's former world champion Nozomi Okuhara withdrew from the women's singles quarterfinal, giving the Indian shuttler a walkover. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi launches development projects worth around 25,000 crore rupees from Haryana, Punjab and Chandigarh. Flags off India's first hydrogen-powered train from Jind. Prime Minister said Cent is committed to ease of living and new opportunities for every citizen with the spirit of Nagrik Deva Bhava. Government convenes all-party meeting on Sunday ahead of the monsoon session of Parliament. President Draupadi Murmu to embark on three-nation visit to Moldova, North Macedonia and Romania from Sunday. Legendary West Indian cricketer Gary Sobers passes away. And Indian team announced for FIH Women's Hockey World Cup to be held in Belgium and Netherlands next month. Salima Tete named the captain. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நாம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை, சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை ஆகியவற்றின் மேனாள் பேராசிரியரும் இந்தியாவின் தலைசிறந்த பிளாஸ்டிக் சர்ஜனாக சர்வதேச அளவில் அறியப்பட்ட டாக்டர் நெல்லையப்பர் அவர்களுடனான நேர்காணலின் மூன்றாம் பாகத்தை கேட்க இருக்கிறோம்.
4: டயபெட்டிக் ஃபுட் அல்சரை பற்றியான உங்களுடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் கூட இருக்கு. உலக அளவில் என்ன மாதிரி இருக்கு, சென்னையில் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறது கூட நீங்கள் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக பண்ணியிருந்தீங்க. டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம கால் அகற்றிடுவாங்களோ, அதிகமாக போகும்போது ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா டாக்டர்? அவங்களுக்கான இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றியான ஒரு ஸ்கோப் அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க.
5: பயமே வேண்டாம், அதாவதுங்க ரொம்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஒரு நூல் இல்லைதாங்க. சில பேர் டோட்டலாக அவேர்னஸே இல்லாமல் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு சுகர் இருக்குது, நமக்கு எப்போ வந்தாலும் காலில் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் செருப்பு இல்லாமல் கண்ட கண்ட இடத்துலையும் நடந்துட்டு கல் மணல் எல்லாம் குத்திட்டு நான் ட்ரெக்கிங் போனேன், வாக்கிங் போனேன் அப்படி எதெல்லாமோ சொல்லிட்டு புண்ணோடு வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நீங்கள் இதே இப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்ம அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு கேட்டகரி பீப்புள் ஸ்பெக்ட்ரத்தோட ஒரு எண்டு இப்படி இருக்காங்க, இன்னொரு ரெண்டு வந்து ரொம்ப ப்ரொடெக்டர், ஓவர் ப்ரொடெக்டர், ஹைப்பர் ப்ரொடெக்டர், ஐயோ அங்கே போனால் புண்ணு வந்துடும், இங்கே வந்தால் இது வந்துடும் அப்படின்னு சொல்லி. ரெண்டுமே தேவையில்லை, நார்மலான ஆக்டிவிட்டீஸ் வச்சுட்டு நம்ம ரெகுலராக நம்ம ருட்டீன் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்தாலே சரியாக போகும். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ், எப்படி ஹார்ட் காம்ப்ளிகேட் ஆகலாமோ, எப்படி கிட்னி வரலாமோ, எப்படி கண் பாதிக்கப்படலாமோ, அது மாதிரி காலும் பாதிக்கப்படலாம். அதனால் அவங்கள காலை என்றைக்கும் சுத்தமாக வச்சுக்கணும். இன்னும் நிறைய பேர் ஒரு சின்ன பொண்ணு வந்தாலும் கூட காலை கழுவுறதே இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணி படக்கூடாது, எங்கள் பாட்டி சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, எடுத்த வீட்டில் சொன்னாங்க, நாங்கள் எவ்வளோ தூரம் சொன்னாலும் தண்ணீர் வச்சு சுத்தமாக கழுவுங்க, அழுக்கு தண்ணி தான் படக்கூடாது, நல்ல தண்ணி வச்சு சோப் போட்டு நல்லா கழுவுங்க. எந்த ஒரு பொண்ணுக்குமே தண்ணீர் விட்டு கழுவுறது தான் புண்ணு ஆறதுக்குரிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சி விடுறோம். அந்த மாதிரிலாம் அவேர்னஸோடு இருந்தாங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சுகர் லெவலை என்றைக்கும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும், அது ஒரு டயபெட்டிக் டாக்டரை பார்த்துட்டு பண்ணிக்கணும். டெய்லி மார்னிங் வாக்கிங் எக்ஸசைஸ் சொல்கிறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிடணும், எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுமக்கள் மாதிரி நானும் ஒரு நியூஸ் படிச்சுக்கிறேன், வாரத்துக்கு ஒரு டோஸ் இன்சுலின் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் வரனால நிறைய வந்து இந்த டயபெட்டிக் மக்களுக்கான இனிப்பான செய்தி அப்படின் தான் அதை போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. டயபெட்டிஸ் கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படி சொல்லி இப்போ டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. டயரிவர்ஸே ஆகாத டிசீஸ்

0: அப்படிங்கிறது கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஃபிசிஷியன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் பயம் எதுக்குமே தேவையில்லை.
1: இந்த கேள்வி நான் முதல்ல கேட்டுருப்போன்னு கூட எனக்கு தோணும். இப்போ நீங்கள் பேசினதுலேருந்து உண்மையிலேயே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி தேவைப்படுதா?
0: படுது, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படுது.
1: இப்போ நீங்கள் ரிவர்ஸ் பற்றி சொன்னீங்க, அதனால
0: நிறைய பேஷண்ட் ஒபீசிட்டி உள்ளவங்க பாதி பேர் டயபெட்டிக் பேஷண்ட்டை தான் இருப்பாங்க. நாங்கள் லைபோசக்ஷன் பண்ண வேண்டியவங்களுக்கு பாதி பேஷண்ட் டயபெட்டிக்ஸாக தான் இருப்பாங்க. டயபெட்டிக் ஃபுட்டில் உள்ள பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறலாம், எல்லா பேஷண்ட்டுமே டயபெட்டிக்ஸ் எல்லாருக்கும் பண்ணத்தான் சேரும்.
1: ஒரு காலை முழுமையாக அகற்றதுக்கு அப்புறம் கூட அது பண்ண முடியுமா டாக்டர்? இந்த மாதிரி
0: அது காலை முழுமையாக அகற்றுறதுக்கு அப்புறம் அப்படிங்கிற வேடையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. காலை முழு அகற்ற விடக்கூடாது. சேவ் லிம்ஸ் ப்ரிவென்ட் ஆம்புடேஷன், இதுதான் எங்களுடைய மோட்டோவை. நம்ம ஒன்று அவேர்னஸோடு இருக்கணும், ஒன்று அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஏர்லியராக போகணும். நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன்னா கால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடந்த ஒரு 10 வருடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, வேறு நான் ரிட்டையர்ட் ஆகி இப்போ பண்ணுற எடுத்தாலும் சரி, ஒருத்தருக்கு கூட 1 or 2 fingers கூட நான் எடுத்ததில்லை. ஏன்னா சேவ் லிம், அதுதான் இப்போடைய எல்லா பிளாஸ்டிக்ஸுடைய மோட்டோவுமே
1: அதுதான்.
0: ரொம்ப கவனமாக இருக்கணும், நம்ம வந்து பார்த்துடலாம், கால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
1: இந்த டயபெட்டிக் பேஷண்ட் மாதிரி இன்னொரு கவனம் கொடுக்க வேண்டியவர்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள், கைனக்கில் இருக்கக்கூடியவர்கள். அந்த சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும் அல்லது அதற்கான ஒரு தேவை வருகிறதுண்டா? அதற்கான சிகிச்சை முறைகள்
0: உண்டு. சமீபத்தில் கூட ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து தன்னோட ஹஸ்பண்டோட பைக்கில் போகிறப்போ கீழே விழுந்துட்டாங்க. ஸோ தையில் பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஸ்கின் லாஸ் இருந்தது. இன்னொரு தையிலேருந்து எடுத்து கிராஃப்ட் போட வேண்டியிருந்தது. அவங்க 5 months ஓல்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அது நம்ம கூட கைனகாலஜிஸ்ட் ஆப்ஸ்டீஷியன்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி, அனஸ்தட்டிஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு மைல்ட் ரிஸ்க் இருக்கத்தான் செய்து, சேஃபான ட்ரக்ஸ், குழந்தையோ அம்மாவோ பாதிக்கப்படாத ஒரு சேஃபான ட்ரக்ஸ் கொடுத்து அவங்க அந்த சர்ஜரியிலேருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்க. அப்புறம் வந்து அம்மாக்கள் தானே, அவங்க ப்ரெக்னென்ட் மதர்ஸ் ஆல்சோ மதர்ஸ், அவங்க வீட்டில் அவங்க தான் சமைக்கிறாங்க, தண்ணி கொட்டிக்கிடுறாங்க, காலில் பட்டுருது, பாதத்தில் பட்டுருது, குழம்பு சாம்பார் கொட்டிடுது, அப்போ எல்லாம் பாதம்லாம் இதாகி வர்றாங்க, கால்ஸோடு வர்றாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கத்தான் செய்கிறோம், கொஞ்சம் ரிஸ்க்கை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறோம், சக்ஸஸ் ஆகத்தான் செய்யுது.
1: இந்தியாவில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய விகிதம் எப்படி இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
0: அதான் அவேர்னஸ் நிறைய ஆனதுனால விகிதமும் இப்போ அதிகமாகிட்டு இருக்குது.
1: மற்ற நாடுகளில் இப்போ நீங்கள் பல நாடுகள் பயணப்பட்டிருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் பேப்பர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளுக்குமான வித்தியாசம் எதாவது இருக்கா? ஒன்று. ரெண்டாவது, வேர்ல்டுலேயே வந்து சென்னை, குறிப்பாக தமிழ்நாடு, அதே போல் இந்தியா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது, அது குறிப்பாக மெடிக்கலில் டூரிசம் அதிகமாக இருக்குது. அதுலேயும் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஹப்பாகவே இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள்.
0: பிளாஸ்டிக் சர்ஜரி பிறந்த இடம் இந்தியா, அதை மறந்துடவே கூடாது. அந்த காலத்தில் சுஸ்ரத் மகாராஜ் தான் வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரியவே வந்து உலகத்திற்கே அறிமுகப்படுத்தினவங்க. அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஆன்டி சோசியல் ஆக்ட் பண்ணுங்க, மூக்கை வந்து எடுத்து விட்டுருவாங்க. சுஸ்ருதா 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நெற்றியிலேருந்து சதை எடுத்து அந்த மூக்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் பண்ணாத சர்ஜரியில் அந்த காலத்தில் அவ்வளோ சர்ஜரி பண்ணியிருக்கார். அவர் தான் ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் பீப்புளெலாம் நம்மகிட்ட வந்து ஆளும்போது இந்த கலைகளை, அவர் எழுதின புக்கு இருக்குது, சுஸ்ருதா சம்ஹிதா அப்படிங்கிற அவர் எழுதின புக்கு, அந்த புக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் தான் மற்ற ஊர்களெல்லாம் கலைகள் ஆரம்பமானது. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம ஊர்லேருந்து தான் வெளியூருக்கு போயிருக்குது, மக்களுக்கு நல்லாவே அவேர்னஸ் இருக்குது. சென்னையில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து நல்ல முறையில் டெவலப் ஆகிருக்கு, எல்லாம் 60s ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற மாநிலங்களுக்கு நம்ம முன்னோடியாகவே எல்லாம் செயல்பட்டு இருந்தோம்,
1: அதனால தான் இது ஒரு ஹப்பாக
0: வந்து மாறிச்சு. ஸோ தமிழ்நாட்டில் நல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லா வகையிலுமே நல்லா டெவலப் ஆகி, அழகு சிகிச்சையிலேருந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிலேருந்து எல்லாமே நல்ல முறையில் இருக்குது. நிறைய மருத்துவமனைகள், நீங்கள் காஸ்ட்டை பற்றி பேசுனீங்க, வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய பிளாஸ்டிக் சர்ஜரி காஸ்ட் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மினிமம்.
1: அது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளவு? இப்போ சாதாரண ஒரு ஆவரேஜ் அல்லது மிடில் இன்கம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ண, இப்போ நீங்கள் சொன்னீங்க ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, அன்னப்பிளவு ஏற்பட்டிருக்க குழந்தைக்கு அப்படின்னா பண்ணணும், அவருக்கு தேவை இருக்குது, அத்தியாவசியமாகவே இருக்கிறது என்றால் அவங்க இதை செய்ய முடியுமா? அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் என்ன?
0: எல்லா சர்ஜரியுமே அரசு மருத்துவமனையில் இலவசமாக எல்லாருக்கும் பண்ணித்தர்றாங்க, நம்பர் 1 பாயிண்ட், அதில் மாற்றமே கிடையாது. பட் இருந்தாலும் சில பேர் சில தனியார் மருத்துவமனையில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறப்போ தனியார் மருத்துவமனையும் எங்கே போனாலும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் சர்ஜரி பண்ணிக்கலாம், பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி சர்ஜரி இல்லைன்னு பிளாஸ்டிக் சர்ஜரி

0: யாருக்கு எதுவுமே கிடையாது. அவங்கவுங்களால எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும் அது இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு போகிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. சாதாரண ஒரு 10 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் கூட இன்றைக்கி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரினா ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணணும், 1000 பெட்டட் அல்லது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் கூட பண்ணுறாங்க. பணத்துக்காக யாருக்கும் இன்றைக்கி ஆப்ரேஷன் இல்லை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாமே அவங்க ஏற்றுக்கலாம்.
1: இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறதே வந்து ஒரு மல்டிபிள் டேலண்ட்டை உள்ளடக்கி இருக்கக்கூடியதாக இருக்குது. எல்லா துறை விற்பனர்களையும் உள்ளே கொண்டு வரக்கு. இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க, ஒரு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது சார்ந்திருக்கக்கூடிய துறையை சார்ந்தக்கூடிய மருத்துவரை கூப்பிடணும். கர்ப்பிணி பெண்ணுனா அது சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த மருத்துவரை கூப்பிடணும். அதுக்கப்புறம் இந்த சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் செஞ்சு வந்ததுக்கு பிறகாக பக்க விளைவுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் டாக்டர். பிளாஸ்டிக் சர்ஜரி செய்கிறதுனால பக்க விளைவுகள் ஏதாவது ஏற்படுமா?
0: பக்க விளைவுகள் வந்து இப்போ ஒரு ஸ்கின் கிராஃப்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொடையிலேருந்து தோல் எடுத்து ஒரு கையில் உள்ள ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த தொடையில் ஒரு புண்ணு வந்துடும் இல்லையா, அது வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும் இல்லையா, அந்த ஒரு சின்ன விளைவு. இது வந்து கிராஃப்டில் வந்து அது ஆறிடும், இருந்தாலும் கொஞ்சம் தழும்பு அங்கே கொஞ்சம் சின்ன தழும்பு வரும். ஃப்ளாப், ஃப்ளாப்னால் கொஞ்சம் பெரிய சதையோட எடுத்து கொண்டுட்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கும்போது அங்கே கொஞ்சம் வந்து அதனுடைய டிஃபிஷியன்சி குறையும். இப்போ ஒரு இடத்துல ஒரு நரம்பு தேவைப்படுது அப்படின்னா ஒரு டோனர் நரம்பு எடுக்கிறோம்னா அங்கே கொஞ்சம் சென்சேஷன் குறையும், கம்மியாக இருக்கும். பட் இது மாதிரியான பக்க விளைவுகள்
1: இது இப்போ எல்லாருக்கும் காமனாக அப்படி நீங்கள் சொல்லிட முடியுமா, இல்லை வந்து அது பிரச்சனை உள்ளவர்களுக்கு தனியாக இருக்குமா? இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், அப்படி தான் ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
0: பொதுவாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் அவங்க பிளட் சுகரையும் நார்மலாக மெயின்டைன் பண்ணும்போது தான் ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். பட் அவங்க என்னடா நம்ம ஒரு புண்ணோடு வந்தோமே டாக்டர் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் சதை எடுத்து வச்சுருக்கிறாரே அப்போலாம் கொஞ்சம் அவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்க கிளைசமிக் கண்ட்ரோல் ஒழுங்காக இருக்கிறது இல்லை. டயபெட்டாலஜிஸ் பார்த்துக்கிட்டாலும் கூட அதெல்லாம் ஊண்டு ஹீலிங்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பக்க விளைவுகள் தான். அல்லது நம்ம கிராஃப்ட் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன தான் நம்ம கிராஃப்ட் போட்டாலும் சூரிய வெளிச்சத்தில் அதிலெல்லாம் அது படும்போது அதில் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் வரும், அப்படி நார்மல் ஸ்கின்னை விட வரும். ஈஸியாக பிரேக் டவுன் ஆயிரும், அது கொஞ்சம் திருப்பி ஒர்க் அவுட் புண்ணாக வரும். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம ஃபாலோ அப் பண்ணலை அப்படின்னா ரெக்கரன்ஸ் வரும். நான் கண்ட்ராக்சர் பற்றி ஏற்கனவே சொன்னேன், சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ரெக்கரன்ஸ் திருப்பி வரும். இதுதான் பக்க விளைவுகள், மற்றபடி ஒன்றும் இல்லை.
1: ரெக்கவரி டைம் ஏதாவது ஒன்று இருக்கா? இந்த மாதிரி நம்ம
0: நம்ம என்ன சர்ஜரி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்து ரெக்கவரி டைம் மினிமம் ஒரு 4-5 டேஸ்லேருந்து 2-3 மந்த்ஸ் தான் எனக்கு ரெக்கவரி டைம்.
1: அந்த நாட்கள் வரைக்கும் இது வந்து
0: ஆமாம் அதெல்லாம் நம்ம முதலேயே பேஷண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணிடும். செஷன்ஸ் வச்சு எல்லாத்துக்கும் செஷன்ஸ் வச்சு இப்போல்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, ப்ரீவியஸாக சர்ஜரி பண்ணிட்டு போனாங்களே அவங்க ஒரு வாலண்டியராக, சில பேர் விருப்பப்பட மாட்டாங்க சில பேர் விருப்பப்படுவாங்க, அவங்கள வச்சு அந்த சர்ஜரி திருப்பி யாருக்கு தேவையோ அவங்க கூட நாங்கள் வந்து பேச சொல்வோம். ஸோ அவங்க எங்கள் கூட பேசுகிற கூட சில பேர் நினைப்பாங்க டாக்டர் எல்லாம் பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. ஸோ பேஷண்ட் டு பேஷண்ட் பேசுகிறப்ப ஈஸியாக பேசிக்கிறாங்க, பேசுறதுக்கு அவசியமே இல்லை. எல்லா பேஷண்ட்டுமே அவங்கவுங்க சொந்தமாக பிளாக் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, அதிலே இப்போ அவங்களே படிச்சுட்டு வராங்க. சிட்டியை பொறுத்த மட்டும் இப்போ எஜுகேட்டட் மாஸை பொறுத்த மட்டும் இந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறது இப்போ பிகம் வெரி வெரி வெரி வெரி லெஸ் பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி ஃப்ளட்டட் வித் கம்யூனிகேஷன்ஸ். எங்கே திரும்பினாலும் எப்படி வந்தாலும் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் டாக்டர்கிட்ட என்ன அவங்க வர்றாங்க அப்படின்னா நான் கேட்குறது உங்கள் டவுட்ஸை என்ற முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த செஷனில் எல்லாட்டாலும் கம் பேக் அகெயின், இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, இன்னும் கோத்ரூ பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சாட் ஜிபிக்கில் போடுங்க, அதுக்கு என்ன அது சொல்லுதுன்னு சொல்லி கேளுங்க. அப்புறம் எங்கள் கூட வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், பிளாக்ஸில் படிங்க பேஷண்ட்ஸ். நீங்கள் கேன்சர் சொன்னீங்களே, கேன்சர் பெஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ கேன்சர் பெஸ்ட்டு மக்களுக்கு நிறைய வந்துட்டுருக்குது. ஸோ கேன்சர் சர்ஜன் வந்து பிரெஸ்ட்டை வந்து எடுத்துருவாங்க, நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பிரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி தருவோம். பொதுவாக அதில் அது யங் ஏஜ் என்ன ப்ராப்ளம் அந்த விஷயம், திருப்பி ரெக்கரன்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதை வந்து ஒரு பெனிஃபிஷியலான பேஷண்ட் கூட பேசிக்கலாம், அவங்க பிளாக்ஸில் அவங்க ஷேர் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், தென் ஃபைனலாக வந்தாங்கன்னா ஈஸியாகும்.
1: இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப அதிகமான இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருக்குது, அவேர்னஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை பற்றியான விழிப்புணர்வு, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, மருத்துவர்கள்ட்ட எப்படி கலந்தாலோசிக்கிறது, அவங்ககிட்ட என்ன மாதிரி கேட்கறது, இதை பற்றியான விழிப்புணர்வு எல்லாம் எப்படி இருக்கு? நீங்கள் சொன்னீங்க முதல்ல பேசும்போது Tier 3, Tier 4 சிட்டிஸு அந்த மாதிரி நகரங்களில் கூட வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க, அவர்களெல்லாம் எப்படி இதை அணுகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு டாக்டர்.
0: அவங்களுக்கும் இப்போ அந்த நெட் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தானே ஊடுருவி இருக்குது, அது கிராமம் டவுன் டயர் 1 டயர் 2 அப்படிலாம் பார்க்குறதில்ல.

0: ஸோ டிஜிட்டல் வேர்ல்டு எல்லா காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்துட்டாங்க, நிறைய படிக்கிறாங்க, நிறைய அவேர்னஸ் இதுக்கும் மேலேயும் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே இதெல்லாம் நாங்கள் கொண்டாடுறோம். இன்னமும் நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறது தான், இட்ஸ் ஆல்வேஸ் அன் இம்ப்ரூவிங்.
1: இந்த வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே அன்னைக்கு பல்வேறு தகவல்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவாக இதை பற்றியான மக்கள் விழிப்புணர்வு பெறணும் அப்படின்னா சார் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன பொதுமக்களுக்கு?
0: எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, இதை ஃபாலோ பண்ணால் போதும். எல்லாருமே நான் சொன்னது மாதிரி தான், இந்த மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது சார், நீங்கள் தண்ணியே படக்கூடாதுன்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க சார், தண்ணியே படலைன்னு ஒரு இன்ஃபெக்டட் வூண்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ பாட்டி சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் அதில் அது உண்மையா அப்படிங்கிற சிந்தித்து செயல்படலாம். அது மாதிரி ஒரு கண்ட்ராக்டர்ஸ் வந்துச்சுன்னா இப்படி படுத்தா சரியாக போயிரும்னாங்க, இதை சாப்பிடக்கூடாதுனாங்க அப்படின்னு கொஞ்சம் அறிவியலற்ற சில செயல்கள் செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் அதையும் நல்ல முறையில் அணுகி வந்து வந்து அதுக்கு அந்த துறையில் அனுபவத்துவம் பெற்ற ஒரு மருத்துவரை அதை சந்தித்து அவங்களுடைய சந்தேகத்தை முழுக்க தீர்த்து பண்ணது நல்ல முறையில் இருக்குன்னு, இதுதான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டேக்குள்ளே மெசேஜாக நான் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர், ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் வந்து நம்முடைய லிசனர்ஸ்க்காக வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டேயான இன்னைக்கு அதை பற்றியான விவரங்கள், யாரெல்லாம் செஞ்சுக்கலாம், யாரெல்லாம் வந்து இதை செய்ய தேவை இருக்குது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்திற்கும் மிக்க நன்றி டாக்டர்.
0: மிக்க நன்றி.

0: நேரம் 9:30.
1: நிலையத்து நேரம் இப்போது 9:30. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலியும் மத்திய 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேயர்கள் இப்போது திரைகாலம் கேட்டு ரசிக்கலாம்.

எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடி தெரிந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஈர்த்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் கேட்ட என்ஜாய் பண்ண இருக்கீங்க மனதோடு ரெயின்போ. எஸ், 10 மணி ஆயாச்சுனாலே இன்னைக்கு நம்மளுடைய விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம்னு சொல்லி நேயர்கள் எல்லாருமே காத்திருக்காங்க. ஸோ இன்று வெள்ளிக்கிழமை, அதனால யாருமா நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? நியூஸ் ஆனர் ஆப் வாயிலாக கேட்கக்கூடிய நேயர்களும், தூரத்து மாவட்டத்தை சேர்ந்திருக்கக்கூடிய நேயர்களும், அதாவது இந்த கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களை தவிர தூரத்து மாவட்டங்களை சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்று, இது வரைக்கும் நான் என்னுடைய விருப்ப பாடலை கேட்டதே இல்லைன்னு சொல்லக்கூடிய நேயர்களும் நீங்கள் பங்கு பெறலாம் நம்ம மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி. முதல் பாடல் யாருக்காக காத்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நண்பர். பெயர் என்ன அப்படின்னா, அம்புஜம் அம்பலவாணன் திருநெல்வேலியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து. ஸோ இதே போல் உங்களுடைய விருப்ப பாடலும் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கால் பண்ணலாம் 2316312 இந்த எண்ணுக்கு. 0422 கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பு என்ன நினச்சி கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் வாயிலாகவும் 9585800103 வாட்ஸ்அப் எண்ணுக்கும் நீங்கள் உங்கள் பேர் ஊரோட மெசேஜ் பண்ணலாம். மறந்துடாதீங்க, இன்னைக்கு தூரத்து மாவட்டத்தை சேர்ந்த நேயர்களும் புது நேயர்களும் நியூஸ் ஆன் ஆர் ஆப் வாயிலாக கேட்கக்கூடிய நேயர்களும் கேட்கலாம். 1981 1992 வரையில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள்ல இருந்து பாட்டு கேட்கலாம்.

0: விருப்பமாக நேயர்களினுடைய விருப்ப பாடல கேட்டு இருக்கோம். இன்று தூரத்து நேயர்களும் நியூஸ் ஆன் ஏர் ஆப் வாயிலாக கேட்கக்கூடிய நேயர்களும் இதுவரைக்கும் கால் பண்ணி விருப்ப பாட்டை கேட்டதுலங்க ரேடியோல சொல்லக்கூடிய நேயர்களும் கால் பண்ணி உங்க விருப்ப பாடல கேட்க இருக்காங்க. அடுத்த நேயர், ஹலோ.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: வெற்றி உலகத்துல இருந்து பூங்காற்று உன் பேர் சொல்ல அந்த பாட்டு
0: பாட்டு வருது கேளுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேர்களை தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மனதோட ரெயின்போ லிசனர் சாய்ஸ். நேர்களை உங்களுடைய விருப்பமான பாடலும் நம்ம மனதோடு தான் மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ணலாம் 2316312 இந்த எண்ணுக்கு, அல்லது 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். இந்த ரெண்டு நம்பருக்குமே நீங்கள் கால் பண்ணும்போது 0422 கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பை நினச்சி கால் பண்ணுங்கள். ரெண்டு நம்பருமே பிஸியாக இருக்கீங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? இருக்கவே இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் 9585800103 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் பேர் ஊரோட உங்களுடைய விருப்பமான பாட்டை கேட்கலாம். நேர்களையும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு கேட்கக்கூடிய நேர்கள் யார் யார் அப்படின்னா, நியூஸ் ஆன் ஆர் ஆப் வாயிலாக கேட்கக்கூடிய நேர்களும் தூரத்து மாவட்டத்தை சேர்ந்த நேர்களும் பங்கு பெறலாம்னு சொல்லியிருந்தோம். 1981 1992 வரையில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள்லேருந்து பாடல் கேட்கலாம். அடுத்த நேயர், ஹலோ.
1: ஹலோ, வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: முதல்ல வந்து சாவித்திரியை பத்தி சொன்னீங்களா, அதுக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு,
0: நன்றி.
1: அப்புறம் வந்து தாலிதானங்கிற படத்துல இருந்து எனக்கு நீ உனக்கு நானும் அந்த பாட்டை
0: பாட்டு வருது கேளுங்க.
1: நன்றி
0: நன்றி.

0: செம்ம சூப்பரான பாடல்களை ஒன் பை ஒன்னா கேட்டுட்டு இருக்கோம். க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சூப்பரான பாடல்களாம் லிசனர் சாய்ஸா நம்ம மனதோட ரெயின்போ நிகழ்ச்சியில கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல அடுத்த பாட்டு யாருடைய விருப்பமா கேட்க போறோம்? ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் 12வது வீதியிலிருந்து செந்தேசுவரன்.

0: வருமந்தே வருமந்தே
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மனதோட ரெயின்போ லிசனர்ஸ் சாய்ஸ். என்னங்க காலர்ஸ் மட்டுமே எடுத்து அவங்களுடைய விருப்பப்பாட்டை கொடுத்துட்டு இருக்கீங்க, இந்த பக்கம் வாட்ஸ்அப்போ வாங்க நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்களுடைய செல்லமான கோபம் இதோ இந்த வாட்ஸ்அப் வாயிலாக வந்திருக்கக்கூடிய மெசேஜில் தெரிய வருது. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்திருக்கக்கூடிய நேர்களும் அவங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த வேண்டுகோளுக்கு இணங்க இதோ நேர்களினுடைய அடுத்த விருப்பப்பாட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கக்கூடிய நேருக்கு தான். திண்டுக்கல்லிருந்து முத்துக்குமார் கேட்டிருக்காங்க, மூடுபனி திரைப்படத்துலேருந்து எங்களுக்கு பாடல் வேணும்னு. ஸோ அவருக்காக பாடல் வருது. ஸ்டே டியூன், ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவில் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மனதோடு ரெயின்போ.

0: நேர்களே, ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 8 ஐம்பதற்கு சைபாலின் இன்று ஒரு தகவல். 10:30 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மனதோடு ரெயின்போ லெசனா சாய்ஸ் நேர்களினுடைய விருப்பமான பாடல்களை ஒன் பை ஒன்னா கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அடுத்த பாட்டு யாருடைய விருப்பம்? ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? என்ன ஒரு எனர்ஜி?
1: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்க பாபு, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு உதயகீதம் படத்துல சங்கீதமேகம் ஜெயச்சந்திரன் வந்த பாட்டு
0: வருது கேளுங்க.
1: நன்றி.

0: க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சூப்பரான பாடல்களாக கேட்டுட்டு இருக்கோம் மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில. நேர்களே, உங்களுடைய விருப்ப பாட்டு நம்ம மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கால் பண்ணலாம். 2316312 இந்த எண்ணுக்கு, அல்லது 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். வெளியூர் மற்றும் அலைபேசியிலிருந்து அடிக்கக்கூடிய நேர்கள் 0422 முன் இணைப்பை நினைச்சு கால் பண்ணுங்க. ரெண்டு நம்பருமே பிஸியா இருக்குங்க, என்ன பண்ணட்டும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9585800103 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்க பேர், ஊரோட உங்க விருப்ப பாட்டு ஏதோ, அது இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் என்ன அப்படிங்கறதையும் அனுப்புங்க. மறந்துடாதீங்க, இன்றைய மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில தூரத்து மாவட்டத்தை சேர்ந்த நேயர்களும் புது நேயர்களும் நியூஸ் ஆன் ஆர் ஆப் வாயிலாக கேட்கக்கூடிய நேயர்களும் பங்கு பெற்று அவங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நேயர், ஹலோ.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம். தர்மபுரி ராஜாபேட்டையில இருந்து வாசிக்கலுக்கார் விஜயன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க விஜயன், நலமா இருக்கோம், நீங்களா எப்படி இருக்கீங்க?
1: சாரல் மலை தர்மபுரியில மழை, சாரல் மலை பெய்யுதுங்க.
0: சரி,
1: இன்னைக்கு ஆடி ஒண்ணு, இன்னைக்குதான் மழை கொஞ்சம் தர்மபுரியில.
0: சிறப்பு, மழையில நனைஞ்சுக்கிட்டே உங்களுக்கு என்ன விருப்ப பாட்டு வேணும்னு கேளுங்க
1: மேடம். எனக்கு இன்னைக்கு படம் வந்துங்க இது தர்மதுரை, பாடல் வந்து சந்தைக்கு வந்த கிளி என்ற பாடல். அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும் கொடுங்க மேடம்.
0: பாட்டு வருது கேளுங்க.

0: 10:42 ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மனதோடு ரெயின்போ லிசனர் சாய்ஸ். நேரினுடைய விருப்பமான பாடல்களை க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய செம்ம பாட்டை 1 by 1 கேட்டு இருக்கோம். அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க கணேஷ், கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி வந்து பேசுங்களேன். உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு
1: வேணும்?
0: வண்ணம் கொண்ட பாட்டு. ஓகே, பாட்டு வருது கேளுங்க. நன்றி.

0: நேயர்களினுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் ஹலோ
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் ஜெங்கச்சேரி பீமராஜன் பேசுறமா.
0: சொல்லுங்க பீமராஜ், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து மெல்ல திறந்தது கதவை, பாடல் வந்து உருசனம் தூங்கிடுச்சு என்ற அற்புதமான பாடல். அனைவருக்கும்
0: பாட்டு வருது கேளுங்க.
1: நன்றி.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: பத்து மணி 54 நிமிடம். ஆகாஷ்வாணி FM Rainbow 103 கோவையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. இன்று பல புதுநேயர்கள் பங்கு பெற்ற உங்களுடைய விருப்பமான பாடல்களாம் கேட்டு ரசிச்சாங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் நான் RJ பத்மினி.

நேரம் 10:55. நேர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களை, நாளை காலை 6:02 காலை தென்றல். முதலில் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 81 அதிகாரம் விருந்தோம்பல். 6:10 சான்றோர் சிந்தனை. கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஜி சேதுராமன் அவர்கள். தொடர்ந்து எஸ் சௌமியா, மின்மினி, நாகூர் இஎம் ஹனீஃபா, எஸ் ஜானகி, பம்பாய் சகோதரிகள் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் காலை தென்றலில் இடம்பெறும். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, இதில் அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று. 7:40 நம்மை சுற்றி, இதில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். 8:02 ரெயின்போ வைப்ஸ். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இது எங்கள் சாய்ஸ். 10:02 போவோமா ஊர்கோளம். 10:30 கவிதையும் கானமும். 11:02 இன்றைய நேயர். 11:30 ஸ்டம்ப்டு, சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. 11:47 ரெயின்போ கிளாசிக்ஸ். பகல் 12:00 வசந்த இல்லம், இதில் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. 1:00 லஞ்ச் டைம். பதினைந்துக்கு மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். 2:30 ஊர்ப்புறத்திலே, இதில் உடுமலைப்பேட்டை ராஜலட்சுமி கெங்குசாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி பகுதி 3. 3:02 கிராம போனும் 103 நேயர் விருப்பம். மாலை 4:02 பிளாஸ்ட் ஃப்ரம் தி பாஸ்ட் மயக்கும் மாலை. 5:02 சித்திரச்சவானம், இதில் வழிகாட்டி. சிவில் இன்ஜினியரிங் கட்டுமான பொறியியல் படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் நேரலையில் வழிகாட்டுகிறார் பேராசிரியர் முனைவர் பி மகுடேஸ்வரன் அவர்கள். 6:00 பூச்செண்டு. 6:40 டீ கடை. இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஃபிஃபா உலக கோப்பை 2026 போட்டிகள் பற்றி தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல். 7:32 ஏறும் ஊறும். அண்மையில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் 800 மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகளை மீட்டெடுத்த வேலூர் தாய்மண் இயற்கையகத்தை சார்ந்த பிரதீப் குமார் அவர்கள் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கிறார். 8:05 வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 மயிலிறகு. நாளைய மயிலிறகில் திரை விமர்சனம். திரைப்படம் நான் வணங்கும் தெய்வம், 1963 வெளியான திரைப்படம். நடித்தவர்கள் சிவாஜி கணேசன், பத்மினி. இயக்கம் கே சோமு. 10:00 மனதோடு ரெயின்போ லிசனர் சாய்ஸ். நேயர்கள் கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேயர்கள் இனி கேட்கலாம் கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களினுடைய வானிலை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா 28°C, குறைந்தபட்சமாக 23°C வெப்பநிலை. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 20°C, குறைந்தபட்சமாக 16°C வெப்பநிலை இருக்கு. ஈரோடுல அதிகபட்சமாக 33°C, குறைந்தபட்சமாக 25°C வெப்பநிலையும். திருப்பூர்ல அதிகபட்சமாக 31°C, குறைந்தபட்சமாக 24°C வெப்பநிலை இருக்கு. சேலம்ல அதிகபட்சமா 32°C, குறைந்தபட்சமாக 24°C வெப்பநிலை இருக்கு. இறுதியாக கேரள மாநிலம் பாலக்காடுல அதிகபட்சமா 28°C, குறைந்தபட்சமாக 24°C வெப்பநிலை பதிவாகி இருக்கிறதா. சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் அப்டேட் சொல்லுது. நீர்கள் கேட்டது வானிலை அறிக்கை.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியிலே 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேரம் இப்போது 11 மணி. இத்துடன் மத்தியிலே 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இணைய நிகழ்ச்சிகளை ஆம் இனிதே நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:51 ஆரம்பமாக கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜாஹின்.